இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சகாண்டு 1948 ஆஷாடா மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை, நேரம் 5:56.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 5வது குறட்பா.

எப்பொருள் எத்தகைய தன்மையோடு தோன்றினாலும் மயங்காமல் அப்பொருளின் மெய்யான இயல்பை தெளிவாக காண்பதே அறிவாகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:01. பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம். இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை

நாள் மலர். அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். எழுப்பத்திற்கு தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. ஏழு 15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லர் வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் பொதுப்பணல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம். இன்றைய கேட்போம். 10:05 காலம் போற்றும் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. 10:50 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 காலத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கைப்பந்து விளையாட்டு வீரர் எஸ் சிவனேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லேசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியல் கலகல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானன் சைல்ட் கேர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தன்றல். மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசைமினல். 6:30 வானிலை செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரைசை. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன வெங்காயம் மற்றும் சாமந்தி சாகுபடி ரேகடலி பி சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் இன்று விளையாட்டு வினாடி வினா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகளாகும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும், அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்பு மிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும்போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து உளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு, நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசமுட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது தும்பிக்கையில் என தொடங்கும் பாடல். கே. ஜே. ஏசுதாஸ் குரலில்

0: 6:20 கெட்டிரசு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. அல்லாஹ் என தொடங்கும் பாடல் நாகூர் இஎம் அனிஃபாவின் குரலில்.
1: பாத்தி முத்து ஜோ

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கன?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: பக்திமாலையில் அடுத்த

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது கணபதி என தொடங்கும் பாடல், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ரசாயன உரங்கள் உற்பத்தி நிலையங்களிலிருந்து நேரடியாக கம்பெனி நிர்வாகிகள் மூலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் மொத்த விற்பனையாளர்களுக்கும் டெய்லர் உரிமம் பெற்றவர்கள் நேரடியாக உரங்கள் வாங்குவார்கள்.

மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து சில்லறை விற்பனையாளர்களுக்கு விநியோகம் செய்த பிறகு விவசாயிகள் உரங்கள் வாங்க முடியும். விவசாயிகள் தனியார் சில்லறை உர விற்பனை நிலையத்திலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் உரங்களை வாங்கும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு போய் POS இயந்திரம் மூலம் விற்பனை பில் அதில் தங்களினுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணுடன் வாங்கணும். ஆதார் கார்டு இல்லாமல் உரங்கள் வாங்க முடியாது. விவசாயிகள் உரங்கள் உரிமம் பெற்ற உர விற்பனை நிலையங்களில் மட்டுமே உரங்கள் வாங்க வேண்டும். விவசாயிகள் யூரியா உரத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடாது, அடி உரமாக பயன்படுத்தக்கூடாது. அடி உரமாக காம்ப்ளெக்ஸ், ட்ரிபிள், சூப்பர் பாஸ்பேட், DAP உரங்களையும் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் யூரியா உரம் களைக்கொல்லியுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. விவசாயிகள் அவர்களின் பயிர் சாகுபடி பரப்புக்கு ஏற்ற வகையில் மட்டுமே யூரியாவை பயன்படுத்தணும். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு யூரியா 2 மூட்டைக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். DAP உரங்கள் அதிக அளவு விவசாயிகள் வாங்கக்கூடாது. பயிரின் அளவிற்கு தகுந்தாற்போல அடி உரமாக பயன்படுத்தலாம். யூரியா மற்றும் DAPக்கு பதிலாக யூரியா நானோ DAPயை விவசாயிகள் பயன்படுத்துவார்கள்.

பயன்படுத்தக்கூடாது. விவசாயிகள் அவர்களின் பயிர் சாகுபடி பரப்புக்கு ஏற்ற வகையில் மட்டுமே யூரியாவை பயன்படுத்தணும். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு யூரியா 2 மூட்டைக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். டிஏபி உரங்கள் அதிக அளவு விவசாயிகள் வாங்கக்கூடாது. பயிரின் அளவிற்கு தகுந்தாற்போல அடி உரமாக பயன்படுத்தலாம். யூரியா மற்றும் டிஏபிக்கு பதிலாக யூரியா நானோ டிஏபியை விவசாயிகள் பயன்படுத்துவதால் உர செலவு குறைத்து மண் வளத்தை காத்து அதிக மகசூல் பெறலாம். வேளாண்மை விரிவாக்க மையங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உயிர் உரங்களையும் அனைத்து வகையான பயிருக்கு ஏற்ற நுண் ஊட்டச்சத்து உரங்களையும் பயன்படுத்துவதால் பயிருக்கு வழங்கப்படும் உர அளவை குறைத்து மண்ணின் வளத்தை பெருக்க முடியும். சில்லறை உர விற்பனையாளர்கள் மொத்த உர விற்பனையாளர்களும் உரம் வாங்கும்போது அனுமதி பெற்ற விற்பனை நிலையத்திற்கு இன்வாய் உடன் வாங்கும்போது இன்வாய்ஸில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் உள்ள விற்பனை நிலையத்தில் மட்டுமே உரங்களை இருப்பு வைக்க வேண்டும். வேறு ஒரு உரிமம் பெற்ற நிலையத்தில் இருப்பு வைத்திருந்தால் அது தரக்கட்டுப்பாடு சட்டத்தின்படி மீறிய செயலாகும். இப்படி இருப்பது அறியப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும். அனைத்து உரம் விற்பனையாளர்களும் கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு POS பில் போட்டு விவசாயிகள் கண்டிப்பாக உரம் வாங்குவதற்கு விற்பனை பில் அவசியம் தர வேண்டும். உரங்கள் விற்பனை செய்யும் போது விற்பனை பில் முகவரி மற்றும் தொலைபேசி நம்பர் இல்லாமல் விற்பனை செய்யப்படுவது, அனுமதி பெறாத இடத்துல உரம் இருப்பு வைப்பது, விற்பனை விலை பலகை பராமரிக்காமல் இருப்பதால் உரக்கட்டுப்பாடு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சில்லறை உர விற்பனையாளர்கள் விற்பனை நிலையத்திலிருந்து பதிவேடு இருப்பு, POS இயந்திரம், இருப்பு, உண்மை இருப்பு உரங்கள் எப்போதும் சரியாக வைத்திருக்க வேண்டும். விற்பனை பில் கண்டிப்பாக விவசாய முகவரி இல்லாமல் விற்பனை செய்யக்கூடாது. உர விற்பனை நிலையத்தில் உர கட்டுப்பாடு சட்டத்தின்படி நடக்கவில்லை என்றால் ஆய்வின் போது உரிய நடவடிக்கை எடுத்து உர உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தவிர்த்து இயற்கை உரங்கள், அதாவது மண்புழு உரம், தொழு உரம், பாரம்பரிய முறைகள் மட்டுமே பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் விவசாய முறையாகும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையாகும். இது மண்ணின் வளத்தை பேணி ஆரோக்கியமான உணவு உற்பத்தியை உறுதி செய்கிறது. இயற்கை விவசாயத்தில் இடுபொருட்கள், ரசாயன உரங்களுக்கு பதிலாக சாணம் போட்டு மாட்டு சிறுநீர் மற்றும் மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுவது, ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும். இயற்கை விவசாயம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நஞ்சில்லாத உணவு அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. இயற்கை விளைபொருட்களில் சத்துக்கள் அதிகமாகவும் சுவை நிறைந்திருப்பதாகவும் ஆரோக்கியம் மிக்கதாகவும் இருக்கும் என்பதால் இயற்கை விவசாயத்தோடு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. நாளுக்கு நாள் இயற்கை விவசாயம் பற்றிய நம்பிக்கை விவசாயிகள் பொதுமக்களிடையே வலுப்பெற்று வருகிறது. ஆப்பிள் சாகுபடி. ஆப்பிள் வந்து மிதவெப்ப மண்டல பழப்பயிர் என்பதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை இதன் வளர்ச்சிக்கு முக்கியமாக உள்ளது. இந்தியாவில் இமாச்சல பிரதேசம், காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் ஆப்பிள் சாகுபடிக்கு இதில் வந்து முன்னிலையில் உள்ளது. நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் கலந்த வண்டல் மண் இதற்கு ஏற்ற மண்ணாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 என்ற அளவில் இருக்கணும். பொதுவாக ஜூன் முதல் டிசம்பர் வரைக்கும் நடவு செய்யலாம். 4x4 மீட்டர் இடைவெளியில் குழிகள் அமைத்து தொழு உரத்துடன் மரக்கன்றுகளை நடவு செய்வது சிறந்தது. தரமான பழங்கள் கிடைக்க விதைகளுக்கு பதிலாக ஒட்டுக்கட்டுதல் முறையில் தயாரிக்கப்பட்ட கன்றுகளை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. நம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தளி பகுதியில் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே விளையும் ஆப்பிள், புளூபெரி, பட்டர்பழம், அவகோடா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பழங்களை அங்கு விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். அடுத்து இந்த அவகோடா என்று அழைக்கப்படும் வெண்ணெய்ப்பழம் உலகத்தில் பல பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பல வகைகள் அதிகமாக கொழுப்பு சத்து உள்ளதாகும். இதன் காரணமாக இதை பட்டர் புரோட் என்ற ஆங்கிலத்திலும் வெண்ணெய்ப்பழம் என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இது சமவெளி பகுதிகளிலும் மிதவெப்ப மண்டல பகுதிகளிலும் நன்றாக வளர்ந்து மகசூல் தரக்கூடியதாகும். இந்த மரம் மத்திய அமெரிக்காவை தாயமாக கொண்டு இன்று பல்வேறு நாடுகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்பழம் அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேசியா, இஸ்ரேல், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், ஆந்திர பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்களிலும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் கீழ் பழனிமலை, சிறுமலை, நீலகிரி மலை அடிப்பகுதி, கோயம்புத்தூர், சேர்வராயன் மலை, குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரங்களிலும் சாகுபடி செய்யப்படுகிறது. இதனால் என்ன பயன்? வெண்ணெய்ப்பழத்தில் அதிக பொட்டாசிய சத்தும் போலட் சத்தும் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சரி செய்யவும் இருதய நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. வெண்ணெய்ப்பழத்தில் கொழுப்பு அதிகமாக உள்ளதால் நீரழி

0: நோய் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது என்ற தவறான கருத்து உள்ளது. இந்த பழத்தில் விரைவில் கரையக்கூடிய நல்ல கொழுப்பு உள்ளதால் நோயாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயிலிருந்து பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் தயாரித்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அழகு சாதன கிரீம்ஸ், அழுக்கு நிக்கைகள், ஈரம் பாதுகாப்பான்கள் போன்றவை தயாரிக்கப்படுகிறது. இந்த பழத்தில் ஒலிக் அமிலமும் லினோனிக் அமிலமும் இருப்பதால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற கொலஸ்ட்ராலை குறைத்து பயன் தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிலக்கடலை சாகுபடியில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சக்தி பற்றாக்குறைக்கான நிவர்த்தி முறைகள் குறித்து தருமபுரி பூச்சிக்கொல்லி பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் க தமிழ் பிரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: அன்பார்ந்த தருமபுரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தொழில்நுட்பம் நிலக்கடலையில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை நிவர்த்தி முறைகள். துத்தநாக சத்து குறைபாடு அறிகுறிகள்: இலை நரம்பிற்கு இணையாக லேசான மஞ்சள் நிற கோடுகள் இலையின் பரப்பில் தோன்றும். முதிர்ந்த நிலையில் நரம்பில் பச்சை பற்றாக்குறை மற்றும் நுனிமுட்டு வளர்வது தடைபடும். கட்டுப்பாட்டு முறைகள்: துத்தநாகம் குறைவாக உள்ள மண்ணிற்கு ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக செல்பட்டை அடிவுரமாக இட வேண்டும். மண் ஆய்வில் 1.2 PPM குறைவாக துத்தநாகம் இருந்தால் ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக செல்பேட் பரிந்துரைக்கப்படுகின்றது. ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் அடியுரமாக இடப்பட்டிருந்தால் 12.5 கிலோ துத்தநாக செல்பேட் இட்டால் போதுமானது. நிலக்கடலை பயிர் இலைகளில் 39.4 PPM குறைவாக துத்தநாகம் இருந்தால் 0.5% துத்தநாக செல்பேட்டை இலை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது. இரும்பு சத்து குறைபாடு: நரம்புகளுக்கிடையே பச்சையை குறைவு, நுனி மற்றும் வேர்களின் வளர்ச்சி குறையும். கட்டுப்பாட்டு முறைகள்: இரும்பு சத்து குறைவாக உள்ள மண்ணிற்கு ஹெக்டருக்கு 50 கிலோ இரும்பு சல்பேட் மற்றும் 12.5 டன் மக்கிய தொழு உரம் அடியுரமாக இட வேண்டும். அல்லது இந்த குறைபாட்டை நீக்க 1% இரும்பு சல்பேட் மற்றும் 0.1% சிட்ரிக் அமிலத்தை விதைத்த 30, 40, 50 நாட்களில் இலை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை நிலக்கடலை சாகுபடியில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சக்தி பற்றாக்குறைக்கான நிவர்த்தி முறைகள் குறித்து தருமபுரி பூச்சிக்கொல்லி பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் க தமிழ் பிரதி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
3: நிலையத்தில் நேரம் காலை 6:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய ESI மருத்துவமனையை நேற்று காணொலி

0: திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7,50,00,000 இருந்தது என்றும், தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அலவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல்

குளிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஏ தர்சன். வணக்கம் தர்சன்.
4: வணக்கம் சார்.
3: தர்சன் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்.
3: நல்லா இருக்கீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது படிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்காங்க, பாய்ஸ் எல்லாம் கம்மியா இருக்காங்க, ஏன்
4: தெரியலங்க சார்?
3: யார் அதிகமா இருக்கா?
4: கேர்ள்ஸ்.
3: கேர்ள்ஸ் தான் அதிகமா இருக்காங்களா? தர்சன் எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
4: பெரிய சோரகையில இருந்து.
3: பெரிய சோரகையில வரீங்களா? ஸ்கூல் வரதான் பிடிச்சிருக்கா? எப்படி வரீங்க, சைக்கிள் வரீங்களா, நடந்து வந்துறீங்களா? நீங்க
4: நடந்து
3: நடந்தே வந்துறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு?
4: ஆமாங்க சார்.
3: சரி, இருக்கட்டும். என்ன தெரியும் தர்சனுக்கு?
4: தோசியம்மா.
3: தோசியம்மா பாட்டா?
4: தோசை
3: பாருங்க.
4: தோசியம்மா தோசை.

0: பொண்ணு திங்கு திங்கு ஆசை, திருப்பி கேட்டா பூசை.
1: உங்க வீட்டுல தோசை கேட்டா பூசை கொடுப்பாங்களா?
0: ஆமாங்க சார்.
1: ஏன் பூசை கொடுக்குறாங்க?
0: நிறைய சார் தோசை பண்ணும்.
1: என்ன ஒரு 10 பஞ்சு சாப்பிடுங்களா?
0: ரெண்டு
1: ரெண்டு தான் சாப்பிடுங்களா? சரி, நல்லா சாப்பிடுங்க தர்ஷன். இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கள, சுட்டியாக அழகாக சிரிச்சுக்கிட்டு. நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாக இருந்தப்பறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டரா என்ன பண்ணுறீங்க?
0: வேலைக்கு போவோம்.
1: ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க? ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணுவீங்க?
0: ஊசி போடுவோம்.
1: ஊசி போடுவீங்க? யாருக்கு போடுங்க ஊசி?
0: பிள்ளைங்களுக்கு.
1: ஓ, சின்ன குழந்தைங்களாம் அடிக்கடி உடம்பு செல்லாம போயிது டயர்டாயிடுறாங்க, அவங்களுக்கு குணப்படுத்த போகிறீங்களா? சரிங்க தர்ஷன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 108.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனம் வர வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இணையநேயர்களே, இன்றைய மலாலய மினிஸ்டர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஏ தர்ஷன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேயர்களே, உங்களை நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 30 மற்றொரு 0 43 42 24 30 வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம், பட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் வளம் வரும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். இந்த நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் முதலாவதாக கேட்கலாம்.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூலை 15.
7: சுதந்திர போராட்ட களத்திலிருந்து உருவான மக்கள் தொண்டர்.
6: பல்வேறு அரசியல் தலைவர்களை உருவாக்கியதால் இவர் அரசியலில் கிங் மேக்கர் என்று அறியப்பட்டவர்.
7: தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை கொடுத்த முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர்.
6: சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக கொண்டவர். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம், 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டம், சென்னையில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்க காரணமாக இருந்தவர்.
7: பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நல்வழி வகுத்தவர்.
6: தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, பெரும் தலைவர், கருப்பு காந்தி, தியாகச்சுடர் போன்ற சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர்.
7: 9 ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்தவர். இவருடைய மறைவிற்கு பின்னர் இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது.
6: தமிழகத்தில் உருவான மகத்தான மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராசர் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1903.
6: காமராசர் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது.
7: இன்று தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி நாள்.
6: தமிழறிஞர், எழுத்தாளர், இதழாளர், பேராசிரியர் மற்றும் தமிழ் ஆய்வாளர். தமிழ் வடமொழி மற்றும் ஆங்கிலத்தை நன்கு கற்றவர்.
7: தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர்.
6: சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர்.
7: பொதுநிலை கழகத்தை தொடங்கியவர்.
6: தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழ் பெயராக மாற்றிக்கொண்ட மறைமலை அடிகள் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு

0: 1876.
1: நூற்றாண்டு கண்ட சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர் மற்றும் அரசியல் தலைவர்.
0: தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதை பெற்ற முதல் தமிழ் ஆளுமை.
1: தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பெரும் பங்காற்றிய பிரதாப சந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட என் சங்கரையா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1921.
1: எழுத்தாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர். பள்ளி பருவத்திலேயே எழுத துவங்கிய இவர் தன்னுடைய கல்லூரி பருவத்தில் முதல் சிறுகதை தொகுதியை வெளியிட்டார்.
0: இவருடைய சிறுகதை திரைப்படமாகவும் வெற்றி பெற்றது.
1: பத்மபூஷன், 4 முறை சிறந்த திரைக்கதைக்கான ஜனாதிபதி விருது, சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
0: உணர்ச்சி பூர்வமான யதார்த்தத்தை எழுதக்கூடியவர்.
1: பிரபலமான நாவல்கள், பல்வேறு கதைகள் மற்றும் திரைக்கதைகளையும் எழுதியவர்.
0: மலையாள எழுத்தாளர் M.T. வாசுதேவன் நாயர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1933.
0: உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, வேலை மற்றும் தொழில் முனைவோர் ஆகியவற்றுக்கான அத்தியாவசிய திறன்களை ஊக்கப்படுத்துவதே இந்நாளின் நோக்கம்.
1: ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டது இந்நாள். உலக இளைஞர் திறன் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கன?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: நிலையத்தில் நேரம் 7:05. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி பட்டுக்கூடோங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 810 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 384 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 655 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது. வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 810 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 384 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 655 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கலைவணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய்.

0: முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 26 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய். இவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் அணுகவும். டிஎன்சி அப்ளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487722251.
4: நேர்களே, உங்களின் நினைவுக்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேரலையில் பங்கேற்கிறார் தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 10:05 காலம் போற்றும் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒளி உலாவரும். இன்று காலை 10:50 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். நிலையத்தில் நேரம் காலை 7:10 தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
7: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பெருந்தலைவர் காமராசருடைய மிக நெருங்கிய நண்பர் முருக தனுஷ்கோடி, அவர் காமராசர் மீது அளவில்லா பற்று கொண்டவர், காமராசரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அது மட்டுமல்ல, அவருடைய நெருங்கிய நண்பர். காமராசர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தானும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர் முருக தனுஷ்கோடி. காமராசருடைய அம்மா சிவகாமி அம்மாள் அவர்கள் முருக தனுஷ்கோடியையும் தன் மகனைப் போல பாவித்து வந்தார். ஒரு நாள் அவரிடத்தில் சொன்னார், காமராசர் சென்னையில் இருக்கிறார், நானோ விருதுநகரில் இருக்கிறேன். ஒரு மகன் அவனை பார்க்க ஒரு தாய்க்கு ஆசையாக இருக்காதா? அவனும் வேலை வேலை என்று சொல்லிக் கொண்டு என்னை வந்து சரியான நேரத்தில் பார்ப்பதில்லை. அவனை கடைசி காலத்தில் என் கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பது தவறா? எனக்கு ஆசை இருக்காதா? என் மகனோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல் முருக தனுஷ்கோடி, நீயும் என் மகன்தானே, காமராஜனிடத்திலே சொல்லி என்னை சென்னைக்கு அழைத்து போ என்று சிவகாமி அம்மையார் கண்ணீர் மல்க சொன்னார். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு முருக தனுஷ்கோடி காமராசரிடத்திலே போய் கூறினார். இதை கேட்டவுடன் காமராசர் கண் கலங்கி போய்விட்டார். எனக்கு அம்மாவின் கஷ்டம் புரிகிறது தனுஷ்கோடி, எனக்கு தெரியாதா? எனக்கு 6 வயது இருக்கும் போதே என் தந்தை எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து போய்விட்டார், இறந்து போய்விட்டார். என்னையும் என் தங்கையையும் வைத்து கொண்டு என் தாய் பட்ட கஷ்டம் இருக்கிறதே, அது சொன்னால் மாளாது. அவ்வளவு சிரமப்பட்ட என் தாயை தனியாக விருதுநகரிலே விட்டு விடுவதற்கு நான் என்ன கல் நெஞ்சக்காரனா? என் தாயை நாளைக்கே கூட என் இல்லத்துக்கு சென்னைக்கு அழைத்து வந்து விடுவேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குதுன்னே என்று கண்கள் கலங்க பேசுவதை நிறுத்தினார். என்ன என்று கேட்டார் முருக தனுஷ்கோடி. என் தாய் இங்கு வந்துவிட்டால் என் தாயை பார்ப்பதற்காக அண்ணன் தம்பி முறைகளை எடுத்துக்கொண்டு இங்கே சிலர் வருவார்கள். பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சான் உறவுகளை எடுத்துக்கொண்டு என் தாயை பார்ப்பதற்காக இங்கே பல பேர் வருவார்கள், வந்து தங்குவார்கள். முதலமைச்சர் வீட்டிலே தங்கினால் கூட பரவாயில்லை, அதோடு இருப்பார்களா? முதலமைச்சர் வீட்டிலே இருக்கிற தொலைபேசியை எடுத்து, நான் முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுகிறேன், எனக்கு என்ன காரியம் செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிடுவார்கள், சிபாரிசு பிடிப்பார்கள். அப்படி அவர்கள் செய்தால் நான் இதுவரை வாழ்ந்த சத்திய வாழ்க்கை அன்றோடு முடிந்துவிடும். இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தாயை நான் விருதுநகரிலே விட்டு வைத்திருக்கிறேன் என்று கண்களில் கண்ணீர் ததும்ப சொன்னார் பெருந்தலைவர் காமராசர். முற்றும் துறந்த முனிவர்களாகிய பட்டினத்தார் கூட தாயின் உறவை அவரால் துறக்க முடியவில்லை. ஆதிசங்கரர் கூட தன்னுடைய தாயின் உறவை அவரால் துறக்க முடியவில்லை. ஆனால் பெருந்தலைவர் காமராசர் எந்த தவறுகளும் சத்தியத்துக்கு மாறாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் தாயை கூட தூரத்தில் வைத்திருந்தார். தாயை கூட துறந்த ஒரு துறவி, அரசியல் துறவிதான் பெருந்தலைவர் காமராசர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நெர்களைத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன்

0: கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 வயதிற்கு குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்கள்

0: வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2 அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்த போது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4 கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5,000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: 30 கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: தூக்கி போட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்து குழந்தைங்க ஓடுறாங்கன்னா கையை ஒரு கையை இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. குழந்தைய வந்துட்டு போட்டு ஆட்டம் போது என்ன ஆகுது, உள்ள இருக்கிற மூலையும் குலுங்குது. உள்ள இருக்கிற மூளை குலுங்கும் போது என்ன ஆகுது, நம்ம ஒரு 10 சுத்து சுத்தி நின்னா என்ன ஆகும், சுத்துது இல்லைங்களா, அந்த ஃபீலிங் வந்து தான் தூங்கும் குழந்தை. அப்படியே தூங்க வைக்கணும் தேவையில்லை. அதான் வந்து குழந்தைங்களை ரூமிங்னு சொல்லுவோம். தாய் பக்கத்திலே இருக்கணும் குழந்தை, தாயோட கதை கதப்பில் இருக்கணும் குழந்தைன்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஜுரிஸ்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், இது வந்து பெற்றோர்களாலேயோ கூட இருக்கிறவங்களாலேயோ ஆகக்கூடாது. இதை எப்படி தடுக்கலாம்னாக்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க தூக்கி போட்டு பிடிக்கிறது, குழந்தைங்க கையை பிடிச்சி, ஏன் என்ன ஆகும்னாக்க தவறி கீழே வந்தாங்கன்னு வச்சுங்க, பல எலும்புகள் பாதிக்கலாம், பல எலும்புகள் உடைந்து போகலாம், ஃப்ராக்சர் ஆகலாம், புரியுதுங்களா, எலும்பு முறிவு ஏற்படலாம். இதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம் தான். இப்போ ஓடுற குழந்தைய இப்படி ஒரு கையில் இப்படி பிடிக்கி இழுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த கை வந்து ஃபுல் எல்போன்னு சொல்லுவோம், இது எல்போவில் இருக்கிற ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் விலகி தனியாக அப்படி நின்றுடும். சில நேரத்தில் வந்து எலும்பு உடையிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதேமாதிரி வந்து குழந்தைங்களை சரி எப்படி தூக்கணும் அப்படின்னா, அந்த அக்கல் பகுதி இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களை தூக்கிறது வந்து ரெண்டு பக்கம் அந்த அக்கல் பகுதியில் ரெண்டு கையை வச்சு தான் குழந்தைங்களை தூக்கணும். ஒரு கையில் இப்படி தூக்குவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்களை வந்துட்டு ரெண்டு கை வச்சு அக்கல் பகுதியில் வச்சு தூக்குறது தான் நல்லது. குழந்தைங்களை வந்து அதே மாதிரி விளையாடுறது வந்து வெளியே போய் விளையாடுறது, பார்க்கில் ப்ளே கிரவுண்டில் விளையாட தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். ஆனால் வந்து வீட்டு வெளியே தெருவில் விளையாடக்கூடாது, ஏன்னா வாகனங்கள்லாம் செல்லக்கூடியது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 அடி இருக்கிறோம், சிலர் 6 அடி இருப்பாங்க, ஒரு பைக்கே வேகமாக வராங்கன்னு வச்சுங்க, நம்மளே ஏதோ குறுக்கில் போயிட்டோம், ஒரு அடிபடுதுனாக்க அந்த பைக்கோட உயரம் வந்து இந்த டயர் வந்து நம்ம கால் முட்டி வரைக்கும் தான் பெரியவங்களுக்கு படும். ஆனால் ஒரு சின்ன குழந்தை யோசிச்சு பாருங்க, அவ்வளோ உயரம் தான் அந்த பைக்கோட உயரத்துக்கு இருக்கும். அந்த குழந்தை வந்து தெருவில் விளையாடும் போது குறுக்கில் ஓடிச்சுன்னு வச்சு, பைக்காரங்களும் கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம் தான். அப்போ என்ன ஒன்று, குழந்தைங்க உயிருக்கே கூட ஆபத்தாயிடும், ஏன்னா குழந்தையோட உடம்புல ஃபுல்லாகவே கூட அடிபட்டோம், பல எலும்புகள் முறிவாயிடும், அதனால் ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும், குழந்தைங்கள வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற கண்டதை எடுத்து வாயில் வைப்பாங்க, சாமி கும்பிட்றது கற்பூரம் வச்சுருக்கணும் ஹிந்துஸ்லாம். அப்போ வந்து இந்த பக்கம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கற்பூர குழந்தை என்ன நினைக்கணும்னா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அவள் வந்து ஒரு சக்கரம் கட்டி நினச்சி எடுத்து சப்பிடுவாங்க, அது சப்பின வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வலிப்பு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது, ஆனால் அது பாய்சன், வாய்க்குள்ளே போச்சுன்னா உடலுக்குள்ளே போச்சுன்னா அது பாய்சன். அதனால் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு வேணும். இந்த மாதிரி நிறைய இந்த ரசக்கற்பூரெல்லாம் கூட வச்சுருக்கு, இந்த கொசு மருந்துகள்லாம் இந்த அதெல்லாம் சேர்த்து வாயில் ஊற்றிக்குவாங்க, அதெல்லாம் உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ வந்து தண்ணி பாட்டிலில் வந்துட்டு திண்ணற வைக்கிறது, தண்ணி பாட்டிலில் வந்து வேறு ஏதாவது ஊற்றி வைக்கிறது, பெனால் வைக்கிறது, பெனால் பார்த்தா பால் மாதிரிச்சிருவாங்க. அந்த காலத்தில் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து கெரோசின் மண்ணெண்ணெய் நம்ம இப்போ அதிகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, மண்ணெண்ணெய் பாய்சன் ரொம்ப காமன், கிருஷ்ணாவில் குடிச்சிட்டான்னு ரொம்ப ரொம்ப காமனாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதெல்லாம் ஏன்னாக்கா அந்த பாட்டிலில் வந்து கிருஷ்ணாவில் ஊற்றி வைக்கிறதுனால குழந்தை தண்ணி நினச்சி எடுத்து, இதெல்லாம் வந்து 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க பண்ணுறது. ஏன்னா 1 வயசுக்கு அப்புறம் நகர ஆரம்பிக்குது இல்லையா, குழந்தை ரீச் ஆகும், திறக்க தெரியும், வாயில் ஊற்ற தெரியும், ஒன்று ஒன்றா பண்ணும் 1 வயசு 1.5 வயசுக்கு அப்புறம். இந்த 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாய்சன்ஸ்லாம் ஆகலாம். அதனால் வந்து இந்த கற்பூரம், ரச கற்பூரம், இந்த பாட்டிலில் என்ன ஊற்றி வைக்கிறோம், எதோ இந்த மாதிரி ஐட்டம் ஊற்றி வைக்கிறோன்னாக்க மேலே அறைய வச்சுக்கணும். மேலே அறை குழந்தை நம்மளே ஸ்டூல் போட்டு ஏறி எடுக்கிற அளவுக்கு ஒரு உயரத்தில் வச்சு வேணுன்றப்ப எடுத்துக்கணும், வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து எட்டரை இடத்துல இதெல்லாம் வச்சோம்னா நிறைய ஆபத்தில் உயிருக்கே ஆபத்தாயிடும்.
0: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1

0: புதனகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களை இன்றையோட சந்தோஷ் சாரலின் புது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற வீராங்கனை யார்? தற்போது விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சரலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது முடிஜா இவனப்புடி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை டி இமான், பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடலை பாடியோர் சக்தி அமரன், ஸ்ரேயா கோஷல்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: நேயர்களின் கவனத்திற்கு, தருமபுரி துணை மின் நிலையம் மற்றும் சோளக்கொட்டாய் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்போது அறிவிக்கப்படும் பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னழுத்தம் செய்யப்பட உள்ளது. மதிகோன்பாளையம், கோட்டை, தருமபுரி பேருந்து நிலையம், கடைவீதி, விருப்பாட்சிபுரம், பழைய தருமபுரி, குண்டலப்பட்டி, ரெட்டியள்ளி, செட்டிக்கரை, வெள்ளோலை, ஏ கொள்ளள்ளி, முளக்கேரி, நூலஅள்ளி, சோளக்கொட்டாய், மூக்கனூர், மாரவாடி, நாயக்கன அள்ளி, நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி ரயில் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என தருமபுரி மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
9: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: 7:41 நம்ம கிட்ட கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. 10 என்றதுக்குள்ள என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை டி ஹிமான், பாடலாசிரியர் மதன் கார்கே, பாடலை பாடியோர் சத்யபிரகாஷ், வந்தனா சிறீனிவாசன்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பு பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ.

டபிள்யூ பிவிசி டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி 7:48 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 8:05 புன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 0 43 42 24 40 31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் பலம் பெறும். சந்தோஷ் சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பவர் பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடலை எழுதியிருக்கிறார் சீன் ரோடன். பாடலை எழுதியவர் செல்வராகவன்.

0: தங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏழு மணி 54 நிமிடத்தில் நாம் கிட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நிறைவு பாடலாக உடைக்க வருகிறது திருச்சிற்றம்பலம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடலை பாடியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரன், பாடலாசிரியர் விவேக்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நேர்களை, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷாரலின் பொது அறிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனையார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டா நோஸ்கோவா அப்படின்றவங்க தான் முதல் முறையாக, அதுவும் இந்த விம்பிள்டன் போட்டியிலும் இவங்களும் முதல் முறையாக வாங்கியிருக்கிறாங்க. நேர்களை, நாம் இதுவரை கேட்டிருந்தோம் இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:00. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று ஜூலை 15 வாழும் காலத்தில் ஒருவரை புகழ்வது கூட அவருக்கு கொடுக்கிற கையூட்டு என்பார் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு என்பது கவியரசு கண்ணதாசனின் கவி முழக்கம். பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடையில் இருக்கிற மனித வாழ்வில் ஏற்படுகிற புகழோ பழியோ அது அந்த காலத்தில் எழுகிற சலனங்கள் மட்டுமே. சரித்திரத்தில் அவை அப்படியே இடம்பெற்று விடுவதில்லை. மறைவுக்கு பின்னால் வாழ்கின்ற மனிதர்கள் செய்த சாதனைகள் தான் நிலைத்து நிற்கக்கூடியவை. புகழும் பழியும் கடந்த நிலையில் அழியா வரம் பெற்றவையாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல்கள் நிலை பெற்றிருக்கின்றன என்பதுதான் அந்த வரலாறு. அந்த வரலாற்றின் அடிச்சுவட்டில் தமிழக வரலாற்றில் மட்டுமன்றி இந்திய வரலாற்றிலும் தவிர்க்க முடியாத ஒரு பேராளுமையாக திகழ்ந்த ஒருவர் தான் பெருந்தலைவர் காமராசர். தமிழகத்தின் ஒரு குக்கிராமத்தில் விருதுப்பட்டியில் பிறந்து இந்திய தலைநகரத்தில் கவனத்திற்குரிய நிலையில் தன் ஆளுமையை செலுத்தி வாழ்நாள் முழுவதும் ஒரு காந்திய தொண்டராகவே வாழ்ந்து நிறைந்த அற வாழ்க்கை பெருந்தலைவர் காமராசருடையது. மாற்று கட்சியினரும் கூட ஏற்று போற்றுகிற மாண்பு மிகுந்த அந்த பெருந்தலைவரின் பிறந்த நாள் இன்று. தமிழகத்தில் வாழ்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கும் 7 மாணவரும் கல்வியில் நிலை பெற்று உயர வேண்டும் என்பதற்காக கல்வி கண் திறந்த காரியவாதியாக காமராசரை அடையாளம் கண்டாலும் அவருடைய பள்ளி படிப்பு என்பது 6ஆம் வகுப்போடு முற்று பெற்றதுதான். தொடர்ந்து படிப்பதற்கான சூழலுக்கு மத்தியில் தேசிய விடுதலை போராட்டம் அவரை ஈர்த்து கைவசப்படுத்தியது. மகாகவி பாரதி, சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார் ஆகியோர் எழுப்பிய விடுதலை முழக்கத்தின் காரணம்

0: ஆத்மாக ஈர்க்கப்பட்ட அவர் அண்ணல் காந்தியடிகளின் அகிம்சை நெறியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1919 ஏப்ரல் திங்கள் 13 பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக திரண்ட மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மூலை முடுக்குகளிலெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தாருக்கு எதிராக களமிறங்கிய இளைஞர்களுக்கு மத்தியில் தமிழகத்திலிருந்து தன்னை அப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு இளம் தொண்டராக காமராஜரும் களத்தில் குதித்தார். அப்பொழுது அவருக்கு 18 மட்டுமே. 1930 பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற உப்பு சட்டத்தை எதிர்த்து அண்ணல் காந்தியடிகள் தொடங்கிய உப்பு சத்தியாகிரக இயக்கத்தில் உடன் இருந்து இயங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ராஜாஜி தலைமையில் திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்தில் நிறைவுற்ற தொண்டர்களுள் ஒருவராக பங்கெடுத்த காமராஜர் 1930 ஜூன் 9 கைதாகி 2 சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய அனுபவம். எப்படி பார்த்தாலும் இந்த தேசத்தில் 9 முதல்வர் பணியையும் ஏற்று தன் வாழ்க்கையை நாட்டிற்கென்று அர்ப்பணித்த ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். சிறை வாழ்வாக இருந்தாலும் சரி, முதல்வர் பணியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் எளிய தொண்டன் என்கிற உணர்விலிருந்து மாறாத உன்னத மாண்பு மிக்கவராக திகழ்ந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று நாடு என்றும் எண்ணி போற்றுகிறது. நேரு பெருமானின் அழைப்பு ஏற்று இந்திய அரசியலில் மிகுந்த ஈடுபாட்டோடு நுழைந்த காமராஜர் 1964 அகில இந்திய காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த பதவி காலத்தில் 3 பிரதமர்களை தேர்வு செய்த பெருமையும் இவருக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் தன் வாழ்நாள் இறுதி வரையிலும் எளிய நிலையில் வாழ்ந்து எல்லோரும் போற்ற தகுந்த மனிதராக திகழ்ந்த காமராஜரின் பிறந்த தினமாகிய இன்று என்றும் மறவாத அவருடைய எளிமை நமக்கு நின்று வழிகாட்டுகின்ற ஒன்று, அதுவே நன்று என்கிற முறையில் அந்த மாபெரும் தலைவனின் பிறந்த நாள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் காலை 8:05. நேர்களை நாம் அணைக்கின்றோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: நேர்களை பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433-24-30 மற்றும் 0443-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் எனப்பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0433-24-24-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி செம்மனள்ளி பகுதியிலிருந்து சச்சில் பகவதி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அந்த நேர்கிட்ட பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நேயர்களின் கவனத்திற்கு, தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0-43-42-23-05-11 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
6: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
6: கான்டாக்ட் 9524936156.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: எட்டு திசையங்கம் ஒழுத்துக் கொண்டிருக்கும். 8:15 கெட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடிலிருந்து பிரகாஷ், அன்னியன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா? புதுசு.

0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
5: சரி சரி.
6: 8:24 கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் பொதுப்புனல். நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றும் 043-42-24-31. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
7: சார் காலை வணக்கம். சார்
6: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: சார் கரூர் மாவட்டம் தாண்டூண்டிமலை தீவானிட்டு
6: சரிங்க. முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில பேசுறீங்களா? எப்படி இருக்கு?
7: நல்லா இருக்கு. நான் வாட்ஸ்அப் நம்பர்லாம் எழுதி வச்சிருந்தேன் சார், தேடிக்கிட்டு இருந்தேன்.
6: சரி சரி, ஃபோனே பண்ணிடலாம். பண்ணிட்டீங்களா?
7: ஆமாம் சார், ஃபோனே பண்ணிடலான்ட்டு ஃபோன் பண்ணேன்.
6: சரி ஓகேங்க. கரூர்லாம் நம்ம பண்பலை எப்படி கேட்குது?
7: கிளியராக கேட்குது சார், தெளிவாக இருக்குங்க. அதாவது கோடை எஃப்எம் கூட கொஞ்சம் நேரத்தில் இதாக இருக்குது, இது அவ்வளோ தெளிவாக கேட்குதுங்க.
6: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்குங்க. என்ன பாடல் கேட்கலாம்? இப்போ
7: ஒரு புது பாடல் ஒன்று சார், மாறணும் ஒரு பாடல் சார் கொடுத்துருங்க.
6: கண்டிப்பாங்க ஐயா, உங்களுக்கு கொடுத்துடலாம்.
7: நன்றி.
6: நன்றிங்கய்யா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்க?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
2: தங்க விலை ஏறினா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தருமபுரி.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். குறுந்தொகை 3 அடி சிறுமையும் 5 அடி பெருமையும் உடையது. அதாவது சின்ன பாடல்களை உடையதால் அது குறுந்தொகைன்னு பேர். இது 400 பாடல்களை உடையது. இதனை தேடி தொகுத்த ஓஎஸ்ஆ பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இதில் வருகின்ற பாடல்களெல்லாம் படிக்க படிக்க இனிமையாக இருக்கும். இதெல்லாமே அகப்பாடல்கள். அகம் என்று சொன்னால் காதல், திருமண வாழ்க்கை, இதை பற்றி சொல்கின்ற பாடல்கள். இந்த பாடலை பதுமனார் என்கின்ற புலவர் இயற்றியிருக்கிறார். இந்த பாடல் சொல்லுகிற செய்தி என்ன என்றால், தலைவன், பாருங்கள் பேர் சொல்ல மாட்டாங்க, தலைவன் பொருள் தேடி சென்றிருக்கிறான். எதற்காக? தலைவியை மணப்பதற்காக.

0: இந்த செய்தி முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும். தான் விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த பெண்ணுக்காக அவன் வாழ்க்கைக்காக அவன் பொருள் தேடிக்கொண்டு வர வேண்டும். மாமனார் வரதட்சணை கொடுப்பார், மற்றவர்கள்லாம் செய்முறை செய்வாங்க, எனக்கு வேலை வாங்கி தரேன் இருக்காங்க, அவங்க வீட்டில் சொத்து இருக்குது, நான் போய் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன் என்றெல்லாம் நம்ம பிற்காலத்தில் நிலைமை மாறிவிட்டது. ஆனால் சங்க காலத்தில் வருகின்ற தலைவன் பொருள் தேடி செல்கின்ற போது அவன் வரைவிடை வைத்து பொருள் தேடி செல்கிறான். வரைவுன்னா திருமணம், அவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டுவிட்டது, திருமணத்துக்கு ஏற்பாடாயிற்று, அவன் பொருள் தேடி சென்றிருக்கிறான். இப்போ அவனை பிரிஞ்ச தலைவி தூங்காமல் இருக்கிறாள். அவள் தூங்காமல் இருக்கிறதோடு மட்டுமில்லை, என்ன ஒரு இனிமையான நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறா பாருங்கள். நேரமோ நடுக்கூறு சாமம் ஆகிவிட்டது. யாமம் 15வது நாளிகைங்கிறான், நல்ல இரவு நடுச்சாமம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த யாம பொழுது. இந்த யாம பொழுதில் யாரெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே மாக்கள் உறங்குகிறார்கள். மக்கள் என்றால் மனிதர்கள், மாக்கள் என்றால் என்ன, அது ஐந்தறிவுடையது, அதாவது விலங்கு மரம் பறவை போன்றவை எல்லாம் ஐந்தறிவுடையன. மாக்கள் உறங்கினரே, மாக்கள்னு யார் சொல்கிறாதீங்களா, அவளுக்கு வேண்டாதவர்களாகிய தாயும் மற்றவர்களுமா. அது என்னங்க, அது அம்மா போய் வேண்டாம்னு சொல்கிறீங்களே, அப்படி இல்லை. காதலிக்கிற காலத்தில் அம்மாவும் பகையாக தெரியுமா, அண்ணனும் அப்பாவும் பகையாக தெரியுவாங்களாம். ஆக அவங்கள ஒரு வார்த்தை டக்குன்னு போடுறா, மாக்கள் உறங்கினரே. சரி, அவங்க உறங்கட்டும். நள்ளிரவு நள் என்ற ஓசையோடு ஊர் உறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ முதல் வார்த்தை சொல்கிறா, இந்த மாக்கள் உறங்கினர் ஊர் துஞ்சுதல், ஊரும் உறங்கிட்டு. ஊர்னா ஊரில் உள்ள மக்கள்னு அர்த்தம், இடவாகு பேரில் நம்ம சொல்லுவோம். ஊரும் தூங்குது. ஊர் தூங்குறத பற்றி ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க நமக்கு நட்பும் கிடையாது உறவும் கிடையாது. நொதுமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அதாவது பொதுவாக சொல்லுதல் அப்படின்னு பேர். இப்போ பகையாக இருக்கின்ற அவர்கள் உறங்குகிறார்கள், என்னுடைய தாய் தந்தை மற்றவர்களெல்லாம். இந்த ஊர் எனக்கு தொடர்பில்லாத ஊர் உறங்குகிறது. ஆனால் தோழி, நீ மட்டும் உறங்கலாமா, நீ என்னோடு எப்போதும் இருக்கின்ற தன்மையுடையவளாயிற்றே, நீ உறங்கலாமா, எப்படி நான் உறங்காமல் இருக்கிறேனோ அதுபோல் நீயும் உறங்காமல் தானே இருக்க வேண்டும் என்று செல்லமாக தோழியை தூங்க விடாமல் தலைவி கேட்கின்றாளாம். பாருங்கள் என்ன அழகான பாட்டு. நல்லன்றென்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதானே. இதில் இத்தனை செய்திகளை சொல்கிறாங்க. இதுக்கு ராகவையங்கர் உரை எழுதுகிற போது பகை நட்பு நொதுமல் மூணு வார்த்தை போடுறார். அது என்ன அப்படின்னா, பகை என்றால் பெற்றோர்களும் மற்றவர்களும் பகையான், அவங்க தூங்கினா தூங்கி போடுறாங்க. அந்த ஊர் அது வந்து நொதுமல் அப்படின்னா, ஊர் என்ன, யார் தூங்கினா எனக்கு என்ன, ஆனால் நீ தூங்கலாமா, நட்பு யார் தோழி தூங்கக்கூடாது, ஏன்னா நான் தூங்காமல் இருக்கேன் பாரு அவரை நினைத்து கொண்டு என்று தலைவி நள்ளிரும் நேரத்து நடுச்சாமத்தில் நள் என்ற ஓசை ஊரில் கேட்கின்ற அளவிற்கு, சில்வண்டுகள் ஓசை கேட்கின்ற அளவிற்கு இருக்கும்போது நான் மட்டும் விழித்திருக்கிறேனே. பின்னாடி கூட பாட்டு வந்துச்சலங்க, பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை, கான் உறங்குது காற்றும் உறங்குதுன்னு கண்ணாசன் எழுதுவார். அதே போல் ஊருசானம் தூங்கிடுச்சு, ஊதக்காற்றும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, இளையராஜாவுடைய இசையில் வந்திருக்கக்கூடிய பாடலை பார்க்குறோம். இதெல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக தலைவி நள் என்ற யாமத்தில் விழித்திருக்கிறாள், உறங்குகின்ற உறவினர்களை மனதுக்குள் திட்டுகிறாள். ஊரை பற்றி கவலைப்படவில்லை, தோழி நீ மட்டும் விழித்திருக்க வேண்டாமா என்று செல்லமாக கோபித்துக் கொள்கிறாள். பாடலுடைய அருமையை பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: நேர்களை நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னையின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
6: என்ன
5: பாடல் கேட்கலாம்? உங்களுக்கான ஒரு பாடல் கொடுத்தலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேர்களே, உங்களை நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பயிர் வகை பெயர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லோருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான்

0: இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட் அன்செட்டினாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலையறா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒசூர்லேருந்து ஹரிஷ் அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கண்ண பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2688.

0: நேர்களை நம்ம இதுவரை கேட்டிருக்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஒரு மனிதர் நினைத்தார். பள்ளிக்கூடம் வராத ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஆர்வத்தில் துடித்தார். எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு வர என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஒருவேளை உணவை நாம் தர வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் அந்த மனிதர். இது ஆகாத திட்டம், பெரும் செலவினம் வரும் என்றார்கள் அதிகாரிகள். அப்போது அவர் குறிப்பிட்டார், எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு வருவதற்கு ஒருவேளை உணவை தந்தாக வேண்டுமென்றால் அதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுமேயானால் நான் அதற்காக தெருத்தெருவாக பிச்சை எடுக்கவும் தயார் என்று சொன்னார் மகத்தான மாமனிதர் கர்மவீரர் காமராஜர். அவர் முதலமைச்சராய் இருக்கிற போது ஓடி விழுந்தால் உயர்நிலைப் பள்ளிகள், தடிக்கு விழுந்தால் தொடக்கப் பள்ளிகள் என்று கல்வியுகத்தின் மறுமலர்ச்சி தொடங்கியது. பள்ளியின் வாசலை மிதிக்காத ஏழை குழந்தைகள், மழை பெய்தால் கூட பள்ளிக்கு ஒதுங்க முடியாத ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வந்தார்கள். கல்வியுகத்தின் மறுமலர்ச்சி தோன்றியது. அதைத்தான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். அரிஸ்டாட்டில் என்ற மகத்தான ஞானியிடம் ஒரு பெண் சென்று கேட்டார், என் குழந்தையை எப்போது நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும்? அரிஸ்டாட்டில் உன் குழந்தைக்கு என்ன வயது என்று கேட்டார். 3 வயது என்று அந்த பெண் சொன்னாள். ஆகா, தாமதம் செய்து விட்டாயே, உடனடியாக பள்ளிக்கு ஓடு, 3 ஆண்டுகள் நீ தாமதம் செய்து விட்டாய், கற்பித்தலை தொடங்கு என்றார். கருவிலேயே கற்கும் பணி தொடங்க வேண்டும் என்பதுதான் ஞானிகளின் சிந்தனை. குழந்தைகள் எப்படி கற்கின்றன? குழந்தைகளின் சிந்தனையின் தெளிவு எப்படி இருக்கிறது? ஒரு குழந்தை வானத்தில் பறக்கிற வண்ண வண்ண பலூன்களை வேடிக்கை பார்த்தது. பலூன் விற்பவர் வண்ண வண்ண பலூன்களை காற்றை நிரப்பி வானத்தை நோக்கி விட்டு கொண்டிருந்தார். காற்றில் பறந்த அந்த பலூன்களை வண்ணங்களை பார்த்து பிரமித்து போன அந்த குழந்தை அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்டது, ஐயா, இந்த கருப்பு பலூனும் வானத்தில் பறக்குமா? இந்த கருப்பு பலூன் வானத்தில் பறக்குமா என்று கேட்ட குழந்தைக்கு அந்த பலூன் விற்பவர் சொன்னார், கண்ணே, எல்லா பலூன்களும் காற்றில் விண்ணை நோக்கி பறக்கும். அது விண்ணை நோக்கி பறப்பதற்கு காரணம் உள்ளே இருக்கிற காற்றுத்தான், வண்ணம் காரணமல்ல என்று அவர் விளக்கம் சொன்னார். அப்படித்தான் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு தேவை நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்கள் உயரமாயிருந்தால் வாழ்க்கை உயரத்தை நோக்கி பயணிக்கும். தாமரை மலர் பூத்திருக்கிற தடாகத்தை பார்த்து ஒரு இளைஞன் கேட்டான், திருவள்ளுவரிடமே கேட்டான், ஐயா, தாமரை மலர் பூத்த அழகிய தடாகம், அதில் தாமரை மலர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயரத்திலே இருக்கிறதே. ஒரு நாள் 2 அடி உயரத்தில் இருக்கிறது, ஒரு நாள் 3 அடி உயரத்தில் இருக்கிறது, ஒரு நாள் 4 அடி உயரத்தில் இருக்கிறதே. இந்த தாமரை மலருக்கு எதுதான் உண்மையான உயரம்? திருவள்ளுவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்பா, தாமரைக்கு என்று தனி உயரம் இல்லை, தண்ணீரின் உயரம்தான் தாமரையின் உயரம். அதை போலதான் வாழ்க்கையின் உயரம் என்பது நம் எண்ணங்களின் உயரத்தை பொறுத்துத்தான். அப்படித்தான் ஒரு மகத்தான கோடீஸ்வரர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். ராக்பில்லர் என்று அந்த கோடீஸ்வரரின் பெயர். பறக்கும் விமானத்தில் அவர் பணி செய்து கொண்டே வந்தார், குறிப்பெடுத்துக் கொண்டே வந்தார். பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா, நீங்கள் தான் உலகத்தின் முதல் பணக்காரர் கோடீஸ்வரர் ஆயிற்றே, பிறகு எதற்கு இந்த பறக்கும் விமானத்திலும் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓய்வெடுக்கலாமே. சிரித்துக்கொண்டே அந்த கோடீஸ்வரர் தொழிலதிபர் சொன்னார், தம்பி, இப்போது நம் விமானம் எவ்வளவு அடி உயரத்தில் பறக்கிறது? ஐயா, சுமார் 10,000 அடி உயரத்தில் பறப்பதாய் வரைபடம் காட்டுகிறது. 10,000 அடி உயரத்தில் பறக்கிற நமது விமானம் இவ்வளவு உயரத்திற்கு வந்துவிட்டதே என்று விமான ஓட்டி விமானத்தை நிறுத்தினால் என்ன

0: நடக்கும் ஐயா, பெரிய விபத்து நடக்கும். நாம் அனைவரும் கீழே விழுந்து காணாமல் போவோம், சிதறிப்போவோம். அப்படித்தானப்பா வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் உயரத்தில் வந்துவிட்டோம் என்று ஒரு நாளும் ஓய்வெடுக்க முடியாது. நாளும் நாளும் நாம் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணியும் திருப்பணியாக அமைய வேண்டும். இந்த வாழ்க்கையின் இலக்கை உணர்ந்து கொண்டால் எந்நாளும் வாழ்க்கை மகிழ்ச்சியின் திருநாளாயிருக்கும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின். 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 to 20.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்க இருக்கிறோம் நேர்களே, இது வானலையில் வசந்தம். தினம் தினம் புதுமலராய் பூக்கும் வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை பத்தி நம்ம பேச போறோம். நிறைய விவசாயிகள் விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் புது புது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. விவசாயிகளும் அதை பயன்படுத்தினா அவங்களோட மகசூல் அதிகரிக்கும், அவங்களோட வாழ்வாதாரமும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிர் வகை பயிர்கள் என்னென்ன, எத்தனை வகைகள் இருக்கு, இந்த பயிர் வகை பயிர்கள்னால எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க சார்.
1: அதாவது பயிர் வகை பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவு பயிரிடப்படுகிறதுங்க. என்னென்ன பயிர் வகை பயிர்கள்னால் துவரை, உளுந்து, காராமணி, பச்சைப்பயிறு போன்ற பயிர் வகை பயிர்கள் அதிகமாக நம்ம மாவட்டங்களில் பயிரிடுறாங்க. ஏன் இந்த பயிர் வகை பயிர்களை நம்ம வந்து அதிகமாக பயிரிடுறோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க, அதாவது புரோட்டீன் வந்து அதிகமாக இந்த பயிர் வகை பயிர்களில் தான் கிடைக்குது. இது வந்து நம்ம உடல் வளர்ச்சிக்கு பயன்படுது. உடல் செயல்பாட்டுக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், அது அரிசியிலேருந்து கிடைக்குது. இது வந்து நம்மளோட ஒரு வளர்ச்சிக்கு இந்த புரோட்டீன் அதிக அளவு தேவைப்படுதுங்க. இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி தான் நமது மாநில அரசும் தமிழ்நாடு அரசும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பயிர் வகை பயிர்களின் உற்பத்தி அதிகரிக்க திட்டங்களை அதிக அளவு கொடுத்துட்ருக்காங்க.
0: சரிங்க சார். இப்போது பயிர் வகை

0: என்னென்ன நோய்கள்லாம் வரும் சார்? உதாரணமாக சொல்லணுன்னா பயிர் வகை பயிர்கள்லாம் முக்கியமானது துவரை. இது வந்து நம்ம அன்றாடம் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எல்லாருமே சாம்பாருக்காக புரோட்டீனுக்காக எடுத்துக்கிறதுனா துவரை அதிகமாக சொல்லலாம். துவரையில் என்னென்ன பூச்சிகள் தாக்கும், எந்த பட்டத்தில் துவரையை வந்து நம்ம பயிரிடலாம்?
1: துவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரீஃபும் ரபின்னு சொல்கிற ரெண்டு பட்டங்கள்லேயும் பயிரிடுறாங்க. இந்த மாதிரி மலையளவு பொறுத்து அதிகமாக பயிரிடுறாங்க. துவரையில் அதிக அளவு வரக்கூடிய பூச்சின்னு பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து நேரடியாக தாக்கக்கூடியது, இன்னொன்று சார் உறிஞ்சும் பூச்சிகள்னு சொல்லலாம். இந்த காய்களை தாக்கக்கூடியது தான் நேரடியாக பூச்சிகள் சொல்கிறோம். காய்ப்புழு தான் வந்து அதிக அளவு சேதத்தை உண்டாக்குறது. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அசுவனி விலை பூச்சிகள் மற்ற சில வகையான பூச்சிகள் எல்லாம் இது வந்து அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துது.
0: துவரை பார்த்திங்கன்னா வரப்புகளில் தான் அதிகமாக பயிரிடுவாங்க. இதை வந்து தொழில் முறையில் பயிரிட்டால் என்ன மாதிரியான லாபம் கிடைக்குங்க ஐயா? என்ன வகைகள் இருக்கு துவரையில், எதை பயிரிட்ட லாபம்?
1: துவரை வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர்கள் வந்து 120 நாள்லேருந்து 150 நாட்கள் வரைக்கும் பயிரிடுற மாதிரி வகைகள் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வம்பன் 5 கொடுத்துருக்காங்க, கோ 5, கோ 4, 3 இந்த மாதிரி ரகங்கள்லாம் அதிகளவு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரப்பு பயிராக வந்து போட்டிருக்காங்க. வரப்பு பயிராகவோ இல்லை ஊடு பயிர் மாதிரியும் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த காலத்து கட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் இது வந்து அதாவது மெயின் பயிராகவே பயிரிடுறாங்க. முழுவதும் வந்து துவரை மட்டும்தான், அது துவரை ஊடுபயிராக இருந்து அது வந்து முக்கிய பயிராகவே மாறிடுச்சு. இப்போ யாருமே வந்து ஊடுபயிராக துவரையெல்லாம் போடுறது
0: அதிகரிச்சது,
1: தேவை அதிகரிச்சது, அதுவும் உண்மைதாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதனால் வந்து இது ஊடுபயிரிலிருந்து முக்கிய பயிராக மாறிடுச்சு. இது வந்து எப்படி நாம் கரும்பு இது அரிசி போடுறோமோ அதே மாதிரி துவரையும் பயிரிடுறாங்க.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பயிர் வகை பயிர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவின்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை.
9: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல், டிவி, ஃபிரிட்ஜ்.

வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர்
3: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: ஒன்பது மணி 9:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானொலியில் வசந்தம். பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், பயிர் வகை பயிர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். துவரை தான் அதிகமாக நம்ம பேசணும். இப்போ துவரை நடவு செஞ்சு எவ்வளோ நாளில் இந்த பூச்சி தாக்குதல் ஆரம்பிக்கும் சார்? அதே மாதிரி கலை மேலாண்மையை பற்றியும் நீங்கள் சொல்லிடுங்க.
9: துவரை நம்ம வந்து ரெண்டு வகையாக இது பண்ணுறாங்க. நடவு செய்கிறதும் இருக்குது, விதையாக விதைக்கிறதும் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் ப்ரீ எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதில் வந்து களைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தி இந்த களைகளையே வந்து அழிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செடி வளர்ந்து வந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த வயலில் வந்து அதை நம்ம வயலில் வந்து முழுவதுமாக அது மறைச்சிரும். அதனால் களை செடிகள் அது தன்னாலவே வந்து குறைஞ்சிரும். இருந்தாலும் நம்ம வரப்புகளில் இருக்க களை செடிகளையும் நம்ம அகற்றிடணும், இல்லைன்னா பூச்சிகள் வந்து அதில் வந்து அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்புகளில் வயலை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளையெல்லாம் நம்ம வந்து அழிச்சிடணுங்க, பிடிங்க அழிச்சிடணும்.
8: அதே மாதிரி நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த பயிர் வகை தொடர்பான உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த எண்கள் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். நேயரோட கேள்வி கேட்டுடலாம் சார்.
9: ஓகே,
8: வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி.
10: நல்லமல்லி வட்டம் கெட்டுப்பட்டி மாடுகாரூர் கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா. ஐயா, இப்போ 40-50 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஐயா, எந்த மருந்து இல்லாம எதுவுமே துவரை ஆகட்டும், மொச்சி ஆகட்டும், எல்லாமே அவரை உள்ளு எந்த மருந்து இல்லாம விளைச்சுயா.
9: சரிங்க,
10: இப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்ணுடைய தரம் கெட்டு போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி புது புதுசா நிறைய ரகம் உற்பத்தி பண்றாங்க ஹைபிரிடுங்க.
9: சரிங்க,
10: அது மாதிரி இப்ப புதுசா பயிர் வகைகள் வந்து துவரை

0: மாதிரி வந்து நோய் கொஞ்சம் தாக்காத மாதிரி புதுசாக என்ன ரகமே அறிமுகம்னா கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: சரிங்க சரிங்க,
0: நன்றிங்க.
1: இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு இப்போ வந்து வெரைட்டி தான் அதிகமாக வந்துட்டுருக்குங்க. புதிய ரகம் வந்து இல்லை, அதிக அளவு இல்லை.
2: அவர் கேட்குறது நோய் தாக்காமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான்.
1: பொதுவாக வந்து எல்லா ரகங்களும் நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகுங்க, பூச்சி தாக்குதலுக்கும் கண்டிப்பாக உள்ளாகும். இதில் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து கோ7 கோ8 வந்து APK1 அப்படிங்கிற ரகங்கள் வந்து விவசாயிகளால் விரும்பி பயிர் செய்யப்படுகிறது. இதில் வந்து இந்த ரகங்கள் இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கு சிறிதளவு வந்து எதிர்ப்பு திறன் கொண்டிருக்கும், அதனால் இதை நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி காய்ப்புழு வந்து புழு பூச்சிகள் தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும்.
2: சரிங்க சார், நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம், கேளுங்க ஐயா உங்க கேள்வி.
3: மேடம், நாங்கள் வந்து மானாவாரி சோளம் ஒரு ஏக்கர் வச்சிருக்கோம். அது பூரா புழுவே அடிக்குதுங்க, என்ன பண்றது இல்லைங்க. மானாவாரி தான் ஆனால் மழை இல்லாத வேற வாடுது, என்ன
1: பண்றது? இப்போ சோள மைய பயிரிடுதான்னா இப்போ நம்ம உடனே இந்த புழு வந்து அதிகமாக இலை ஏன்னா பசுமையாக இருக்கிறதுனால இல்லைங்களா, இப்போ மழைக்கனவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த புழுக்கள் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும். சோளத்தில் நம்ம புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து வேப்ப எண்ணெயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி இந்த புழுக்களை கட்டுப்படுத்தலாங்க, இது பண்ணலாம் கண்டிப்பாங்க.
2: சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். இனிப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க சார். இந்த துவரையில் இந்த காய்ப்புழு மேலாண்மை, காய் வச்சதுக்கு அப்புறம் புழு வரக்கூடியதில் என்னென்ன மேலாண்மை முறைகள்லாம் நம்ம செய்யலாம்?
1: இது வந்து பார்த்தீங்கன்னா பூவிலேருந்து ஆரம்பிச்சிருந்துங்க. பூ முடிஞ்சு காயாக வரும்போது இந்த புழுக்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதில் ரெண்டு வகையான காய்ப்புழுக்கள் இருக்குது, பச்சை காய்ப்புழு, இன்னொன்று வந்து புள்ளி காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையான புழுக்கள் இருக்குது. இதில் வயலில் பார்க்கலாம், பச்சை காய்ப்புழு பச்சையாக இருக்கும், புள்ளி காய்ப்புழு உடல் வந்து ப்ரௌன் கலரில், புள்ளி புள்ளியாகவும் ப்ரௌன் ரொம்ப டார்க் ப்ரௌனில் இருக்கும். இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் வயல்லே பார்க்கும்போது. பச்சை காய்ப்புழு வந்து என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே வந்து அதாவது காயில் உள்ள தலைப்பகுதி வந்து காய்க்கு உள்ளே விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால் ஏற்படக்கூடிய ஓட்டைகள் தான் இருக்குது, அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை. புள்ளி காய்ப்புழு பார்த்தீங்கன்னா பூவு காய் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே இருந்து சாப்பிடக்கூடியதுங்க. ஸோ இதுதான் இதனுடைய அறிகுறிகள், ரெண்டுமே இருக்கும். இப்போ இந்த வந்து அந்த ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இதை சாப்பிடுங்க, பூவு காய் எல்லாமே. மற்ற பயிர் மாதிரி துவரை கிடையாது, துவரை வந்து பூ வந்துக்கிட்டே இருக்கும், அதில் காயும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த குலைகள் அதாவது கொத்துக்களில் பூவும் காயும் வரும்போது ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி மாற்றிடுவாங்க. இதுதான் அந்த காய்ப்புழுவோட சிறப்பு அம்சம்.
2: அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்போம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு நேரடி கேள்வி கேட்டுடலாம். வணக்கம், இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. இதுக்கு என்ன சார் தீர்வு, எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி மகசூலை அதிகப்படுத்தலாம்?
1: கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம துவரை விதைக்கும் போது நம்ம எப்படி இருந்தாலும் வருஷத்து வருடத்துக்கு ஒருவர் வந்து கோடை உழவு ஆழ உழவு செய்யணும். அதை இப்போ செய்யும்போது தான் நம்ம மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் அதனுடைய கூட்டுப்புழு பருவங்கள்லாம் வெளியில் வந்து வெயிலில் அடிபட்டு அதாவது காஞ்சு இறந்து போயிடும். இது முக்கியமாக நம்ம செய்யணுங்க. அடுத்தது விதை நேர்த்தி பண்ணணும். வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம வந்து தயோமைத்தாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து பூச்சி மருந்து கொண்டு நம்ம விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விதைக்கும் போது இந்த பூச்சிகள் தாக்குதல் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரப்பு பயிர், அதாவது இந்த துவரை நடவோ இல்லை விதைக்கும் போதோ 9 வரிசைக்கு 1 வரிசை வந்து சூரியகாந்தி பூ நடவு செய்யணும். இந்த மாதிரி பண்ணாலும் இந்த காய்ப்புழுக்களின் நடமாட்டத்தையும் தாக்குதலையும் குறைச்சிடலாம். அடுத்து வரப்பு பயிராக வந்து மக்காச்சோளம் இல்லை சோளம் ஏதோ ஒன்று வரப்பு பயிரை வளர்க்கணும். இந்த மாதிரி வளர்க்கும்போது இந்த புழுக்கள் வெளியில் அடுத்த வயலிருந்து நம்ம வயலுக்குள்ளே நுழையாமல் பாதுகாக்கும், அதுக்காக பண்ணுறோம்.
2: சரிங்க சார், நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம், நான் பாப்பரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
2: கேளுங்க நவீன்.
4: சிறப்பு, வணக்கம்.
1: வணக்கம்.
4: இப்ப வந்து எல்லினோ அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, வெப்பம் அதிகரிக்கும், இதனால விவசாயத்திலயும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு.
2: நவீன், நீங்க பயிர் வகை பயிர்கள் தொடர்பா உங்களோட கேள்வியை கேளுங்க நவீன். எல்லினோ இதுக்கு தேவைதான் இருந்தாலும் பயிர்கள்ல என்ன கேள்வி இருக்கு?
4: அது அது சம்பந்தமா நீர் மாசனை பத்தி நான் வந்து கேக்குறேன். தண்ணியை பத்தி, அங்க தண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க, அதனால
2: எல்லினோவை பற்றி கேட்குறாங்க. அது இங்கே மட்டும் இல்லை, அது யூனிவர்சல் ப்ராப்ளம் இல்லையா?
1: ஆமாம், இது எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் தான். இதை ஓரளவுக்கு நாம் வந்து இதை வந்து அதாவது ஓவர் கம் பண்ண அதை மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கில் நம்ம வந்து தண்ணியை வந்து

0: சரிவு, அதாவது மழை பெய்யக்கூடிய மழைகளை வந்து நம்ம சிறப்பாக சேமிக்கணும், அதுக்கு நல்ல உழவு செஞ்சு வச்சுருக்கணும், அது ஒன்று வச்சுருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரவுட் பீரியடுங்கிறது தான், எல்னோங்கிறது அந்த மாதிரி வரும், இந்த வறட்சி காலம் அப்படின்றது தான், அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நீராவி பூக்கள்லாம் அதிகரிக்கும். ஸோ இலை காய வாய்ப்பு இருக்குது, செடி காய. இந்த நேரத்தில் வந்து பிபிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை நம்ம ஸ்ப்ரே பண்ணி இதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பயிரை காக்கலாம்.
1: சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: சிறப்பு விருந்தினருக்கு காலை வணக்கம் கூறுவது கண்ணப்ப நாகர் கனார் தங்கராஜ் பேசுங்க.
1: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி.
2: ஐயா வணக்கம். அதாவது வாழை மரத்தை வந்து அந்த வாழைகள் வந்து தலைவலை அப்படியே காஞ்சி போகுதுங்க.
1: வாழை கேளுங்க.
2: வாழை மரத்துலங்கம்மா.
1: சரி சரிங்க.
2: அந்த தலைவலை எல்லாம் அப்படியே காஞ்சி காஞ்சி போகுது,
0: விளிம்பு பகுதி நுனி பகுதியும் இருக்குது, விளிம்பு பகுதி ஃபுல்லா காஞ்சிட்டு வருதுங்க.
2: ஆமா, விளிம்பு தலைவலிருந்து அடி இது வரைக்கும் விளிம்புல அப்படியே காஞ்சிட்டு வருதுங்க.
0: அதுதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நூற்புழு பாதிப்புகளால் ஏற்படுறதுங்க. இந்த நூற்புழு கட்டுப்படுத்துறது நம்ம வந்து பிப்ரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, ஒரு வாழை கன்றுக்கு 20 கிராம் வரையும் கொடுக்கலாம் நாம். அதுக்கப்புறம் தலைச்சத்தை அதிகப்படுத்தணும், யூரியா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அதிகமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சணப்பு போன்ற பயிர்களை வந்து நம்ம வாழையின் அடிப்பகுதியில் பயிரிட்டு அதை மடக்கி அங்கேயே வந்து கொத்தி விட்டோம்னாலும் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாங்க.
1: சரி, நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம், கேளுங்கம்மா.
3: சார், இப்ப ஆடி மாசம் வந்து துவரம் வெறுப்பு சார், அது பூ எடுக்கிற டைம் செடி காஞ்சிருதுங்க சார், அது மண்ணு பிரச்சனைங்களா இல்ல வித பிரச்சனைங்களா?
0: பூ எடுக்கிற டைம் செடி காஞ்சிருதுங்களா? இதில் மண்ணில் ஒரு பிரச்சனை தாங்க, அது வந்து செடியோட பிரச்சனை கிடையாது. மண்ணில் வந்து பூஞ்சாணங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் வாடல் நோய் இல்லை வேரழுகல் நோய் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சில நேரத்தில் தண்ணி அதிகமாக இருந்தாக்கில் வேரழுகல் நோய் அதிகம் ஏற்படுங்க. சிறந்த ஒரு வடிகால் வசதி இருக்கணும், இல்லை நம்ம வந்து மண்ணில் தண்ணி ஊறி போகிற மாதிரி இருக்கணுங்க. களிமண் பாங்கான மண்ணில் நம்ம வந்து பயிரிடும்போது இந்த பிரச்சனை இருக்குங்க.
1: சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI-ய Volkswagen

0: கிடைக்கும் பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தருமபுரி. தொடர்புக்கு
1: 69 ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க
4: சொன்ன
6: குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஒன்பது மணி 47 நிமிஷம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், பயிர் வகை பயிர்கள் நிறைய இருக்குது. நம்ம தோரையை பற்றி மட்டுமே நிறைய விஷயங்கள் பேசினோம், இன்னும் நிறைய தோரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது? இதை எப்படி மேலாண்மை செய்யலாம்? அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து உளுந்து பச்சை பயிர் இதுக்கெல்லாம் நம்ம பேசணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: சரிங்க மேடம். ஆமாம், இது முக்கியமான பயிர்னாலும் நம்ம இதை அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தோரையில் வந்து நோய்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நோய்கள்னு பார்த்திங்கன்னா வந்து சாம்பல் நோய் வரும், அடி அதாவது வேரழுகள், அப்புறம் வாடல் நோய். இதுதான் அதிகமாக வரக்கூடியதுங்க தோரையில். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல, நம்ம விதைக்கும் போதே வந்து பேசிலஸ் சப்டிலிஸுங்கிறது இல்லை ட்ரைகுடோரம் யூரிடி அப்படி அதை வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து விதைக்கணும். அப்படி மாதிரி விதைக்கும் போது இதனுடைய நம்முடைய வேரழுகள் மற்றும் வாடல் நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாங்க. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரப்பு பயிரை நம்ம இது பண்ணணும். 9 வருஷத்துக்கு 1 வருஷம் வந்து சூரியகாந்தி பயிரை வந்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய இந்த பூச்சி ஏதாவது வேறு காய்ப்புழு வந்து கட்டுப்படுத்தலாங்க. இது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்ப்புழுகள் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கில் நம்ம வந்து பூச்சி மருந்து தெளித்து இதை கட்டுப்படுத்திக்கலாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இண்டாக்சிகார்ம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து வயலில் தெளித்து நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திக்கலாங்க. அப்புறம் தயோமி

0: மிதாக்சின் இருக்குது. இந்த மாதிரி பூச்சி மருந்துகளை, சில வகையான பூச்சி மருந்துகள் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் பயன்படுத்தி நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திக்கலாம். நோய்களுக்கும் இது இது பண்ணிக்கலாம். இது பெசிலஸும் ட்ரைகோடர்மாவும் நம்ம வந்து இப்போ லிக்யூட்லேயே கிடைக்கிது. அது ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இதை ஸ்ப்ரே பண்ணும்போது இதில் வளரக்கூடிய சாம்பல் நோய், இலைப்புலி நோய் எல்லாம் சில நேரத்தில் வரும். அது வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இது இல்லாமல் நம்ம பயிரும் நல்ல வளர்ச்சி ஊக்கியாக எடுத்துக்கிட்டு நல்லா வளர்ந்து வரும்.
1: சரிங்க சார். அடுத்து உளுந்து சார். உளுந்தில் என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் ஏற்படும்? உளுந்து பயிருக்கான மேலாண்மை முறைகள் எல்லாம் என்னென்ன சார்?
0: சரிங்க மேடம். உளுந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த முக்கியமான பயிர் நமக்கு உளுந்து. உளுந்தில் வந்து ரகங்கள்னு பார்த்திங்கன்னா VBN 6, VBN 8, VBN 11 நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகங்கள். இது வந்து பரவலாக நம்ம விவசாயிகள் வந்து நம்பி பயிரிடுறாங்க. அவங்க மகசூலும் அதிகமாகவே கிடைக்குதுங்க. ஸோ இதில் தான் வரக்கூடியது. இதுவுமே இதுலேயும் காய்ப்புழு, அந்த புள்ளி காய்ப்புழுன்னு சொன்னாங்க, அந்த புள்ளி காய்ப்புழு இதில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அது இல்லாமல் நோயின் வரும்போது, அதாவது அடுத்த பூச்சின்னு வரும்போது அஸ்வினி பூச்சி வரும். வெள்ளை ஈ அப்படிங்கிற ஒரு பூச்சியும் வரும். இதுதான் வந்து பூச்சியில் வரக்கூடியது. நோயின்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சள் தேமல் நோய் இதில் அதிகமாக வரும். வாடல் நோய், அதே மாதிரி வேரல்கள் நோய், இது வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து அடுத்தது புள்ளி இலைக்கர்கள் நோயெல்லாம் வந்து இது கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாதது சில பகுதிகளில் இது வரும். இதெல்லாம் வரும். இதுக்கும் நம்ம வந்து ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தணுன்னா முதல்ல நம்ம வந்து விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணிவிட்டு நம்ம விதைக்கும்போது நமக்கு வந்து இந்த வாடல் நோய், வேரல்கள் நோய், இந்த மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் பெரும்பாலும் வந்து குறைஞ்சிரும் மேடம்.
1: சரிங்க சார். இப்போது ஒரு நேயர் கேட்டாங்க, அந்த மண் எப்படி நம்ம சரி பண்ணுறது, மண்ணினாலேயும் கூட நிறைய நோய்கள் வந்து தாக்குதல் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மண்ணை எப்படி சார் சரி பண்ணு? ஏன்னா இவ்வளோ நாள் செயற்கை உரங்கள் போட்டு போட்டு மண்ணை நம்ம மலடாக்கிட்டோம் சார். இந்த மண்ணை எப்படி சார் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது?
0: மண்ணை நம்ம வளப்படுத்தணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. இப்போ கடந்த கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண் வளப்படுத்துறதுன்னு சொல்லணும். நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து கேம்பெயின் நடத்திட்டு இருந்தோம். ஒரு 30 நாள் நடத்திட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் உர பயன்பாடு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னாவே நமக்கு வந்து மண்ணை வளமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று, நம்ம தேவையான கிரீன் மெனியூர் கிராப்ஸ் போடணுங்க. பசுந்தால் உரப்பயிர்களை வந்து போட்டு அதை வந்து மடக்கி விழும்போது மண்ணில் வந்து சத்துக்கள் அதிகமாகும். நம்ம மண்ணில் பெரும்பாலும் வந்து அங்ககச்சத்து அதிகமாக இருக்கணும். அங்ககச்சத்து குறையும் போது தான் மண் வளம் குறையும். அதனால் வந்து நம்மளோட பயிர் வளர்ச்சி குறையும். என்ன தான் நம்ம வந்து உரங்கள் போட்டாலுமே வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது தான். அதனால் அங்ககச்சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி பசுந்தால் உர பயிர்களை போடணும். உதாரணத்துக்கு சணப்பு, தக்கப்பூண்டு இந்த மாதிரி பயிர்களை போட்டு நம்ம பூ வரும்போது மடக்கி உழுதுட்டோம்னா இந்த உரப்பயிர்கள் பயிர் என்ன பண்ணணும்னா தலைச்சத்துக்களை அதிகமாக கொடுக்கும். தலைச்சத்துக்களை அதிகமாக வந்து நம்ம மண்ணில் கொடுக்கும். அதே சமயத்தில் கார்பன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அப்படி வரும்போது நம்ம மண் வந்து வளமாக இருக்கும்.
1: சரிங்க சார். நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுகிறேம்மா.
1: என்ன கேள்வி சந்திரசேகர்?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார், எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கோம் சார். அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கீரை வகைகளை நாங்க வளர்க்குறோம். அந்த பூச்சி அரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு சார்.
1: கீரை வகைகள்ல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: அந்த கீரை வகைகள் வந்து நம்ம அது வீட்டு தோட்டம் போது சில பூச்சிகள் வந்து அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் அப்பப்போ வரும். இதை நம்ம வந்து கட்டுப்படுத்தினா வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா குறைந்த அளவு நம்ம செய்யணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் ஒன்றை ஒட்டுப்பொறி இருக்குதுங்க, அது வந்து வாங்கி நம்ம கட்டி விட்டோம்னா இந்த மாதிரி சார் உறிஞ்ச பூச்சிகள்லாம் வந்து நடமாடாமல் அந்த ஒட்டுப்பொறியில் ஒட்டிக்கிட்டு இதாகுங்க. இது நம்ம கொஞ்சம் பண்ணலாம்.
1: சின்ன ரெமெடி இது சார்.
0: ஆமாம்.
1: சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, பாப்பாரப்பட்டி இருக்கேன். எல் மதுசாமி பேசுறேம்மா.
1: கேளுங்க ஐயா, கேள்வி கேளுங்க.
3: ஐயாவுக்கும் வணக்கம். இந்த வாழை மரம் வந்து எங்கேயாரம் வந்து ஒரு 25 மரம் தாங்க, அதிகமா இல்லை. அது பழம் வரத்த காய் சரத்துல வந்து எல்லாம் வெள்ளையா நிறைய பூ வந்தது எப்ப பாரு. அதுக்கு நாங்க வந்து வெள்ளாட்டு புழுக்கிற ருஜி தான் கொடுக்குறோங்க மரத்துக்கு.
0: என்ன சொல்ல
3: வரீங்க? என்ன சொல்லுங்கம்மா?
0: வெள்ளைய வந்து
1: காய் வரும்போது வெள்ளையா மாறிடுதுங்களா?
3: ஆமா, பூ குத்து வெள்ளையா பூ வந்துருது. அது பூச்சி மாதிரி
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.

0: வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: வணக்கம். அதாவது வணக்கம் ஐயா.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: மூக்கு கொட்டை பாத்தீங்கன்னா பனி வர பனிக்கடல சொல்றாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா சரியா மகசூல கிடைக்கிறது. அது நாலஞ்சு காய் தான் இருக்கும், அது சரியா காய். ஏன்னா மூக்கு கொட்டை ஒரு மூணு நாள் தான் இருக்கும் ஒரு செடியில. அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்ல பிசின் மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன காரணம் இருக்கும், அது எப்படி சரி செய்யுது?
0: மூக்கலையில் வரக்கூடிய
2: மூக்கு கடலை வந்து நம்ம வந்து பனி நேரத்தில் தான் நம்ம வருங்க. அதை வந்து ரபி கிராப்னு சொல்லக்கூடியது, நம்ம அந்த நேரத்தில் வரும். மழைக்கு மழை முடியும் போதும் நம்ம போடுவோம். அடைக்கலுக்கு பருவமழை கொஞ்சம் முடியும் போதும் இல்லை ஆரம்பிக்கிற போதும் அது போடுவாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த பனியிலார பனியிலிருந்து கூட வர்றது தான் அது. அப்போ தான் வந்து அதனுடைய மகசூல் அதிகமாக கிடைக்கும். மற்ற நேரத்தில் போட்டால் மகசூல் கிடைக்காதுங்க.
0: பட்டம் பார்த்து
2: தான் போடணும்.
0: சரி, நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: கிளார் ரங்கசாமி அம்மா.
0: கேளுங்க ஐயா.
3: மா வீட்டு பக்கத்துல முருங்கை மரம் இருக்குதுமா, அதுக்கு கேள்வி கேட்கலாங்களாமா?
0: சரி கேளுங்க.
3: அம்மா, அந்த பூ நல்லா எடுத்துதுங்க, இலை நல்லா துளிச்சு வரும்போது அந்த புழுக்கள் வந்து அப்படியே இருந்து இலை கொட்டிடுது, பூக்களும் அப்படி கொட்டிடுது, பிஞ்சுகள் வந்தாலும் கொட்டிடுதுங்க.
0: அப்படியா? சரி கேட்போங்க ஐயா.
3: அது
2: இதுக்கு அதிகப்படியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் இருக்குன்றாங்க. இது வந்து இந்த கம்பளி பூச்சி தான் இதில் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை வடிசாறு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. அது வீட்டிலே தயார் பண்ணலாம். வேப்பங்கொட்டை இடித்து ஊற வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க பண்ணி ஒன்று ரெண்டு மரத்துக்கு இந்த மாதிரி பண்ணி நம்ம கட்டுப்படுத்திக்கலாங்க.
0: சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறினா
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
6: ₹1,30,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பயிர் வகை பயிர்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். 2 பயிர்களை தான் நம்ம பேசியிருக்கோம், துவரை உளுந்து. அடுத்ததான் பச்சைப்பயிருக்கு அரமணி. இதுலெல்லாம் எப்படி சார் நோய் மேலாண்மை பண்றது அப்படின்றத சுருக்கமா நேயர்களுக்காக.
9: இது பயிர் வகை பயிர்களும் இந்த துறை தனியாகவும் நம்ம இந்த உளுந்து, பச்சைப்பயிர், இந்த கரமணி எல்லாம் ஒரு மாதிரியே கொண்டு வந்துடலாம், ஒரே இதாங்க. ஸோ இது 2 வகையாக நம்ம பிரித்து இதுக்கே சொல்லலாங்க. இதுவுமே ஒருங்கிணைந்த முறையில் நம்ம பண்ணணுன்னாக்கில் நம்ம காய்ப்புழு தான் முக்கியமானது வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா

0: வெள்ளை வியினால் பரவக்கூடிய வைரஸ் நோய் இதுக்குங்க. அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடல் நோயும் வேர்கள் நோயும் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறது மூலயமா வந்து இதை ரெண்டுமே கட்டுப்படுத்திடலாம். பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் வண்ணம் ஒட்டு புரிய வைக்கலாம், விளக்கு புரிய வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரமோன்ற அதாவது இணக்கவரிச்சி பொறி, இணக்கவரிச்சி பொறி வச்சு இந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அதை அழிக்கும் போது இதனோட பரவாமல் பார்த்துக்கலாம். இது இந்த மாதிரி செய்யலாங்க. இதை தேவை அதுக்கு அதாண்டி நம்ம வந்து இதை பூச்சி மருந்து தான் பண்ணணும் அப்படின்னாக்கல இது இந்த இமாமெக்டின் பெஞ்சோயிட் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, தயோமைதாக்சின் அப்படின்ற மருந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து குறைந்த அளவில் தேவைப்படும் போது ஸ்ப்ரே பண்ணி இந்த காய்ப்புழுக்களை வந்து கட்டுப்படுத்திடலாங்க.
1: சரிங்க சார். நிறைவாக உங்களுடைய அந்த தொலைபேசி எண்கள் நேயர்களுக்காக.
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9789791873.
1: 9789879873. இந்த எண்களில் நீங்கள் வந்து என்ன சந்தேகம் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இவ்வளோ நேரம் பயிர் வகை பயிர்களில் ஏற்படக்கூடிய இந்த பூச்சி நோய் மேலாண்மை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேயர்களுக்காக இது பயனுள்ள தான் இருக்கும் சார். உங்களுடைய இந்த பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூ மேடம். இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் வந்து அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கும் நன்றி. இந்த தருமபுரி பண்பலைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ.
1: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலில் வசந்தம் நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைய வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் நேரலையில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: சுயநிலைமை பெரிதென வாழுவோர் உலகமாகி போனது இன்றைய உலகம் என்று புலம்பிக் கொண்டே வந்தார் நண்பர் ஒருவர். அப்படியெல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது நண்பரே. இன்றைக்கும் பொதுநலத்திற்காக வாழுவோர், போராடுவோர், செயல்படுவோர் என நிறைய பேர் இருக்கின்றனர் என்றேன். இருக்கலாம், ஆனால் இன்று பொதுநல போராட்டம் என்று நடக்கும் எதை ஆராய்ந்து பார்த்தாலும் உள்ளே எங்கோ ஒரு மூலையில் ஒரு சுயநலமும் இருக்கத்தானே செய்கிறது. ஆராய்ச்சி கேள்வி கேட்டார் நண்பர். எல்லாவற்றையும் நுணுகி ஆராய்ந்தால் உள்ளே ஒன்றிரண்டு அப்படி இருக்க வாய்ப்பு உண்டுதான். ஆனால் ஏகப்பட்ட பொதுமக்கள் அதன் மூலம் பயனடையும் போது ஒன்றிரண்டு சுயநல போக்குகளை புறந்தள்ளிவிட வேண்டும். நான் சொன்னேன், இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தபோது நடந்த போராட்டங்கள், பங்குபற்ற விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களின் நெஞ்சங்களில் ஒளிர்ந்து கொண்டிருந்த தன்னலமற்ற தியாக உணர்வுகள், இவற்றையெல்லாம் இன்று காணவே முடியாது. விடுதலை போராட்டங்களோடு இன்றைய போராட்டங்களை ஒப்பிடவே முடியாது. நண்பரின் கூற்று சிந்திக்க வைத்தது. அந்நியரின் அதிகாரத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்ட நோக்கங்களுக்கும் இப்போது நமக்குள் நாமே நடத்தி கொள்கிற போராட்ட நோக்கங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் அன்றைய விடுதலை போராட்ட வீரர்களின் லட்சிய நோக்கு, உயிரை துச்சமணம் அதித்த போக்கு, இவற்றையெல்லாம் வேறு எதனுடனும் ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவும் கூடாது. மகாத்மா காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில்

0: கருப்பர்களுக்கு ஆதரவாக வெள்ளையர்களை எதிர்த்து நிறைய போராட்டங்களை நடத்தினார். அப்படி ஒரு போராட்டம் டிரான்ஸ்வால் எல்லை நுழைவு போராட்டம். ஜோகனஸ்பர்க்கிலிருந்து டிரான்ஸ்வாலுக்கு நடந்தே போய் எல்லை நுழைவது. நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இதில் இந்தியர்கள், குறிப்பாக பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டனர். நீண்ட வரிசையில் போராட்ட பயணம் தொடங்கியது. போராட்டத்திற்கு தலைமையேற்று மகாத்மா காந்தி முதலாவதாக சென்று கொண்டிருந்தார். பயணம் தொடங்கிய சிறிது நேரத்தில் போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு பெண் பதற்றத்தோடு முன்னே சென்று கொண்டிருந்த மகாத்மாவை நிறுத்தினார். ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை காட்டி, அவர் என்ன காரியம் செய்தார் என்று விசாரியுங்கள் பாபுஜி என்றார் இந்த பெண். ஏன் ஏன், அவர் என்ன அப்படி செய்துவிட்டார் என்று கேட்டுவிட்டு போராட்டத்தில் வந்து கொண்டிருந்த பெண்ணை நிறுத்தினார் மகாத்மா. ஒன்றும் நடக்கவில்லை மகாத்மா, நீங்கள் முன்னே சென்று போராட்டத்தை வழிநடத்துங்கள் என்றாள் அந்த பெண். மகாத்மாவை அழைத்து வந்த பெண் விடுவதாயில்லை. அந்த பெண் செய்த காரியத்தை சொல்லிவிட்டார். நடந்தது இதுதான். போராட்டத்தில் கலந்து கொள்ள அந்த பெண் தனது 6 மாத கைக்குழந்தையோடு வந்தார். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. போராட்டத்தில் நடக்க தொடங்கியதும் கையில் இருந்த கைக்குழந்தைக்கு ஜன்னி வந்தது. சிறிது நேரத்தில் இறந்தும் போனது. இதை வெளியே சொன்னால் போராட்டம் தடைபடுமே என எண்ணிய அந்த பெண் வழியில் ஓரமாக ஒதுங்கி அவசர அவசரமாக ஒரு சிறு குழியை தோண்டி இறந்த குழந்தையை போட்டு புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல மீண்டும் வந்து போராட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். இந்த பெண்ணின் கல் நெஞ்சத்தை என்னவென்று கேளுங்கள் என்றுதான் மகாத்மாவை அழைத்து வந்தார் அந்த பெண். விஷயம் அறிந்து பதைத்து போன மகாத்மா அந்த பெண்ணை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அந்த வீரத்தாய் சொன்னாள், மகாத்மா, நாம் இறந்து போனவர்களுக்காக போராடவில்லை, வாழுகிறவர்களுக்காகவே போராடுகிறோம். இறந்து போன என் குழந்தை பற்றி கவலைப்படாதீர்கள். மேலே முன்னே சென்று போராட்டத்தை தொடருங்கள். என்னே தன்னலம் கருதா முழக்கம். உடல், பொருள், ஆவி அனைத்தும் துறந்த இவர்களைப் போன்ற தூய தியாகிகளின் தியாகங்களால்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10:07. நேர்களே, நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல்லாம். நம்ம Volkswagen Virtus 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 1,30,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0433 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சியில் வளம் வரும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள். தீர்க்கமாய் முடிவு செய்த பின் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருப்பவர்கள் உலகில் எதனையும் வெல்ல முடியும். ஏன், உலகத்தினையே கூட வெல்ல இயலும். அப்படியான செயல் வீரர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று கல்வி கண் திறந்த வள்ளல், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், பெருந்தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 அன்றைய விருதுபட்டியில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராஜர் குடும்பத்தின் பொருளாதார சூழலின் காரணமாக 6 பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகையில் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பயணித்த காமராஜர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராஜர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திர போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராஜர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராஜர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்திய நாடு. 1954 தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராஜர். காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, BHEL எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்,

0: ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும் குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியார் அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராஜரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 அக்டோபர் 2 காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகள் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறுநடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம் கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராஜருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர், மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: பத்து மணி 21 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
9: பிரியமானவளிருந்து எனக்கு ஒரு சிநேகிதே பாட்டு தம், வைசலிலிருந்து காயத்ரி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
5: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் தென்னகரத்திலிருந்து கனிஷ்கா பேசுறேன். படம் மஜ்னு பாடல் முதல் கனவே முதல் கனவே பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும். நன்றி, வணக்கம்.

சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அழகு ஆபரணங்கள் நகை தயாரித்தல் பயிற்சி 14 நாட்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் ஃபேப்ரிக் ஜுவல்லரி, லெதர் ஜுவல்லரி, ஸ்டோன் ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி, சில்க் ஜுவல்லரி, ஜூட் ப்ராடக்ட் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி போன்ற பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகின்றன. எனவே விருப்பமுள்ளவர்கள் தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 86 67 67 94 74 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நேர்களில் நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
4: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் அந்தோனிராஜ், சென்னை. படம் சொக்கத்தங்கம், பாடல் என் ஜன்னல் நிலவுக்கு. நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறினா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: For admissions, contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
7: விவசாயி
8: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 10:43 கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: ஹலோ வணக்கம், நான் கமலாபேட்டில இருந்து கீர்த்தி பேசுறேன். எனக்கு வானத்தை போல படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடவும். நன்றி.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேயர்களின் கவனத்திற்கு தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 42 23 05 11 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நேர்களை உங்களின் நினைவுக்கு இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம் என்ற நிகழ்ச்சியில் களத்தில் சந்திப்போம். கைப்பந்து விளையாட்டு வீரர் எஸ் சிவனேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கட்டவை.

0: நிலையத்தில் நேரம் காலை 10:50. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் அணி தொடர்ந்து கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி

0: தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள்.
1: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம்பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே நாராயண சாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு 3 மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 11 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்றுத் தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒரு நாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார்.

0: உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்து கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம், இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.
2: இனிய வணக்கம் நேயர்களே, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருப்பது கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, இட்லிக்கு சட்னியும் சாம்பாரும் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம செய்ய போறது தயிர் இட்லி. என்ன நேயர்களே, நீங்களும் நோட்டெல்லாம் எடுத்து குறிப்பெழுத தயாரா இருக்கீங்களா? முதல்ல தயிர் இட்லி செய்ய தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நாம செய்ய போற தயிர் இட்லியில தேவையான அளவுக்கு இட்லியை எடுத்துக்கலாம். குறைஞ்ச பட்சமா 8 இட்லியிலிருந்து 10 இட்லி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால நான் இப்போ 8 இட்லி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 பத்தை தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டம்ளர் தயிர், 1 சிறிய துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, இதையெல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ இட்லிய துண்டாக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த கலவையில நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலைய மலை சாரல் மாதிரி தூவி விடலாம். அப்புறம் நேயர்களே, இந்த தயிர் இட்லி செய்யும் போது நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இட்லி தயிர்ல நல்லா ஊறணும்ன்றதுக்காக நிறைய நேரம் நம்ம ஊற வச்சிட கூடாது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஊற வைக்கும் போது இட்லி நல்லாவே குழஞ்சதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நாம சாப்பிடுறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சா போதுமானதா இருக்கும். நான் கொத்தமல்லி தலைய மலை சாரல் மாதிரி தூவி விடணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேல காரா பூந்தியும் தூவி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது இன்னுமே நிறைய சுவைய அது தரும். பிடிச்சவங்க இதையும் செஞ்சு பாருங்க. இதோ நேயர்களே, நாம செஞ்ச தயிர் இட்லி தயாராயிடுச்சு. ஒவ்வொரு சுவையும் ஒரு பாடம், ஒவ்வொரு உணவும் ஒரு வரம். அளவோடு உண்டு, நலமோடு வாழ்வோம். சுவையான வாழ்வை என்றும் கொண்டாட உங்களை மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC apply.
5: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் 2683.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: நேரம் 11:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது பூவே பின் பூவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் நம்ம பேசுவோம். இது வந்து பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பெண் தோழிகள் மட்டுமே பங்கேற்று பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நமக்கான நேரம்ங்க பெண் தோழிகளுக்கான நேரம்னு சொல்லலாம். என்ன தோழிகளே, உங்களுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டீங்களா? வேலையில் இருக்கிற பெண்களாக இருந்தால் கூட இது கொஞ்சம் பிரேக் கிடைக்கக்கூடிய ஒரு டைம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விவசாய வேலைகள் பார்த்துட்ருக்கிற சகோதரிகளும் நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசலாம். இன்னைக்கு உலக இளைஞர் திறன் தினம் அப்படின்னு சொல்லலாம், இளையோர் திறன் தினம். ஒவ்வொரு ஆண்டும் July 15 அன்னைக்கு உலகம் முழுக்க இந்த தினம் கொண்டாடப்படுது. அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கண்ணியமான வேலை, தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு தேவையான அத்தியாவசியமான திறன்களை வழங்குவது தான் இந்த நாளுக்கான நோக்கம்ங்க. இளைஞர்கள் கையில் தான் வந்து, அடுத்த தலைமுறை கையில் தான் வந்து இந்த நாடே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க தங்களுக்கு தேவையான திறன்களை, தனித்துவமான திறன்களை வளர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, தனக்கு என்ன திறன் இருக்குது அப்படின்றத வந்து இளைஞர்கள் கற்றுக்கிட்டு அதில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தாங்க இந்த இளைஞர் திறன் தினத்துக்கான ஒரு நோக்கம். 2014 ஐக்கிய நாடுகள் பொது சபை July 15 இன்னைக்கு இளைஞர் திறன் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு என்னென்ன தனித்திறன்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஊக்குவிக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகள் இளைஞர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி திறன்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த திறனை நீ வளர்த்துக்கோ, இந்த திறனை வளர்த்தா நீ நல்ல பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களோட குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்லியிருக்கீங்க, நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கலாம் தோழிகளே.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்ட்.

0: இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது பூவே பின் பூவே. இன்னைக்கு இளைஞர் திறன் தினம். இன்னைக்கு அதை பத்தி தாங்க நம்ம பேச போறோம். நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் சகோதரிய நம்ம வரவேற்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சத்யா சொல்லுங்க. சொல்லுங்க சத்யா. சொல்லுங்க. இன்னைக்கு இளைஞர் திறன் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இளைஞர்களுக்கான தனித்திறன் என்ன, அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க? நிறைய திறன்கள் இருக்குது, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்குது. அதாவது ஒரு சிலம்பம் கற்றுக்கலாம், ஒரு அது கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கலாம். அவங்களுக்கான தனித்திறன்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உங்கள் குழந்தைகள் இளைஞர்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற தனித்திறன் என்ன, நீங்கள் என்ன தனித்திறன்களை கற்றுக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க அவங்களுக்கு?
2: எங்க பையன் வந்து ரெண்டு பசங்க மேடம். ஒரு பையன் வந்து சிலம்பு கத்துக்கணும்னு எனக்கு ஆசைங்க மேடம்.
1: ஆசையா?
2: இன்னொரு பையன் வந்து செட்டில் கேட் பேட் விளையாடி பெரிய இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசைங்க மேடம்.
1: அவங்களுக்கு உங்களுக்கு ஆசை, ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கா?
2: அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த ஆசையை நான் வச்சுக்கணுங்க மேடம்.
1: சரிங்க. அதுக்கு என்ன முயற்சிகள் எடுப்பீங்க நீங்க?
2: இப்ப 10th படிச்சிருக்கிறான் மேடம் ஒரு பையன். 10th முடிச்சனாக்கா அவனை சிலம்பு சேர்த்திருவோங்க மேடம். இப்ப சின்ன பையன் வந்து 4th படிச்சிருக்கான், இன்னொரு 2 வருஷம் போனாக்கல செட்டில் கேட் பேட் கத்து தரலாம்னு இருக்கிறாங்க மேடம்.
1: சூப்பருங்க. நம்ம இந்த கல்வி அப்படின்றதையும் தாண்டி அவங்களுக்குள்ள திறமைகளையும் நம்ம மதிச்சு அவங்களுக்கு அதை கத்துக்க நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? சரிங்க சத்யா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? சுதா நீங்க சொல்லுங்க. சுதா
3: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன் சுதா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேம்.
1: சொல்லுங்க.
3: எங்க பையன் 9th படிக்கிறாங்க மேம். அவன் வந்து டிராயிங் அப்படியே கண்ணுல பார்த்தாலே உடனே வரைஞ்சிருவாங்க மேம்.
1: சூப்பர் சூப்பருங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு திறன் இயற்கையாவே அமையும்.
3: சும்மா 10 நிமிஷம் பார்த்தாலே போதுங்க மேம், அதை வரைஞ்சு அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருவாங்க, வரைஞ்சு பெயிண்ட் பண்ணிருவாங்க.
1: உங்களை என்னைக்காவது வரைஞ்சிருக்காரா அவங்க பையன்?
3: படிப்பு
1: கூடவே இதுவும் ஒரு திறன் தானே.
3: இதுல அதிகமா வரைஞ்சிச்சுனா படிப்பை விட்டுருவானான்ற பயம் மேம். ஆனாலே வந்து அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மேம்.
1: சரி, அது அந்த திறன்ல அவங்களுடைய அந்த என்ன சொல்றது ஒரு மனநிலையும் இருக்கு. அது அவங்களுக்கு வரையும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனாலதான ஒரு வேலை செய்யும்
3: மேம் சொல்லுவாங்க. படிச்சா மட்டும் போதாது, இது வரைஞ்சாலே ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம்.
1: நிச்சயமா நிறைய பத்திரிகைகள் நிறைய பத்திரிகைகள்ல கூட வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்திரிகை தொழிலையும் அவங்க ஜொலிக்கலாம். ஒரு ட்ரெய்னராக கூட போகலாம். ஒரு ஆர்ட் ஸ்கூல் வச்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ட்ரெய்னராக கூட போகலாம்.
3: அதை
1: நீங்கள் இன்னும்
3: நல்லா வரைவாங்க மேம்.
1: இன்னும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊக்குவீங்க உங்கள் பையனை.
3: சரி,
1: நன்றி நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. நாம் இன்னைக்கு இளைஞர் திறன் தினத்தை ஒட்டி குழந்தைகள்கிட்ட என்னென்ன திறன் இருக்குது, அதாவது 15 வயதிற்கு மேலே படிக்கக்கூடிய நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்கிற தனித்திறன் என்ன, அதை கண்டுபிடிச்சிங்களா? இல்லை அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களா, நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க.
1: சொல்லுங்கள் சாந்திமா.
4: நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் சாந்திமா. சொல்லுங்க.
4: நல்லா இருந்தா சந்தோஷம். அதுவே
1: சொல்லுங்க.
4: சொல்லுங்கன்னா இப்பத்தக்கே எங்க பேரமாறுதாங்க, ஒருத்தன் 9th படிக்கிறான். அவன் தான் ரொம்ப கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஆர்வம் ஆடுறான்.
1: சரி,
4: அவங்க அப்பா அதேதான்

0: சேர்த்தணும், படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்பல.
1: ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? சரிங்கம்மா, நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் குழந்தைகள் வந்து உற்சாகமா வழிய வருவாங்க. சரிங்க, நன்றி நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சகோதரிகளே, ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன தனித்திறன் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது ஒரு 10th 12th படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் இது கற்றுக்கணும் அது கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. காலேஜுக்கு முன்னாடியே இதை நம்ம கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்கக்கிட்ட என்ன தனித்திறன்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. பேசலாம் வாங்க ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேரம் 11:22. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு உலக இளைஞர் திறன் தினம். நம்ம இளைஞர்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம். வணக்கம். முத்தூர்ல இருந்து
1: செல்வி பேசுறேன்.
0: செல்வி, நீங்க சொல்லுங்க செல்வி, உங்க பசங்க கிட்ட என்னென்ன மாதிரியான திறமைகள் இருக்கு? நீங்க பேசுறது சரியா கேக்கலையே. சரியான டவர் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்களா.
1: ஹலோ. ரெண்டாவது படிக்கிறாங்க மேம்.
0: ரெண்டாவது படிக்கிறாங்களா?
1: இன்னும்
0: வயது இருக்குது, வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிலம்பத்துல நல்லது, ஏன்னா அப்பதான் அந்த உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அதனால

0: பயப்படாம அனுப்புங்க. இல்ல இல்ல, நீங்க பயப்படாம அனுப்புங்க. நீங்க தான் அந்த பயத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். நீங்க கூட நில்லுங்க, ட்ரைனிங் பண்ணும் போது நீங்க கூட நின்னுங்க, அதுவே அவங்களுக்கு தைரியமா இருக்கும் செல்வி. சரிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரங்காபுரம் இருந்து கடகா பேசுறேம்மா.
0: எங்க இருக்குமா ரங்காபுரம்?
1: பெண்ணாகரத்துக்கு பக்கமா.
0: அப்படியா, சரிங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: எங்க பேரன் வந்து 9வது படிக்கிறாம்மா. அவன் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு அப்புறம் பைப்பு விவசாய பைப்பு நான் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் பாட்டி. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போவோம், இல்லனா இத இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு விவசாய பைப்பு தொழில் செய்யணும் பாட்டின்னு சொன்னா செய்யடா, அதுக்கு நான் உறுதுணையா இருக்கிறேன்னு சொன்னம்மா.
0: சரிங்க, சூப்பர்மா. உங்க பேரனுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா. இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லக்கூடிய நபர்களே ரொம்ப கம்மி. உங்க பேரன் வந்து சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா, சூப்பர்மா.
1: என் பையன் அதான் செஞ்சுட்டு இருக்கிறான். அதே பாத்து பாத்து அவன் ஆகும், அது மேல அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்மா.
0: இன்னும் வந்து டெக்னாலஜிஸ்
1: மாதிரி அப்பா மாதிரி இயற்கை விவசாயம் செய்யணும். நானும் வந்து எங்களுக்கு ஆலம்பிள கம்பெனி இருக்குமா.
0: சரி,
1: அது இல்லாம நான் வந்து எவசர பைப்பு தொழில் வந்து செய்யணும் சொந்தமா. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு சொந்தமா ஒரு தொழில் செய்யணும்னு ஆசையா இருக்கு பாத்தியம்மா. அதுக்கு நான் வந்து உறுதுணையா இருக்கோண்டா குட்டின்னு சொன்னோம்.
0: சரிங்கம்மா, உங்களுடைய நம்பிக்கையே அவங்களை கொண்டு போயிரும். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தாங்க நம்ம அந்த குழந்தைகளை தூக்கி விடும், இளைஞர்களை தூக்கி விடும்னு சொல்லலாம். உனக்கு எதுவுமே வராது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற வார்த்தைகள் அவங்கள ரொம்பவே நிலைக்குள்ளே வச்சிரும்னு சொல்லலாம். உன்னால் முடியும், நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அதுவே அவங்கள உயரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் TNSTC பார்த்திங்கன்னா, தமிழக அரசு இளைஞர்களுக்குன பிரத்யேகமாக 37 துறைகளில் அதிநவீன திறன் பயிற்சிகளை வழங்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இதில் கணினி தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த துறைகளில் வேலைவாய்ப்பையும் உறுதி செய்யுது இந்த TNSTC தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். அதே மாதிரி ஐடிஐயில் கூட 10th முடித்த இளைஞர்களுக்கு நிறைய தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தராங்க. அதாவது தனியார் துறைகளையும் சரி, அவங்களுடைய சுய தொழில்களையும் சரி, நிறைய பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கான அந்த எதிர்காலத்தையே உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி RCT ட்ரைனிங், ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையத்திலையும் நிறைய தொழில் சார்ந்த பயிற்சிகள் அவங்களுக்காக கொடுக்கப்படுது. அதே மாதிரி கடன்லேருந்து சப்சிடியிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அதற்கு தேவையான பொருட்களும் அங்கே வழங்கப்படுதுன்னு சொல்லலாம். RCT ட்ரைனிங் ரொம்பவே வந்து இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோட முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்யா

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய பூவே பெண் பூவே கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது பூவே பின் பூவே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு இளைஞர் திறன் பயிற்சி தினம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட என்னென்ன திறன்கள் இருக்கு, அவங்களோட எதிர்காலத்துக்காக என்னென்ன திறன்கள்லாம் கத்துக்கலாம், அவங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் தோழிகள்கிட்ட. வணக்கம். வணக்கம்
3: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
2: சொல்லுங்க இன்ப சகோதரி.
3: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கிற திறன்கள் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
3: ரெண்டு பேருமே மா, ரெண்டு பசங்க, ரெண்டு பேருக்குமே ரெண்டு டிஃபரெண்டான திறமை தான்.
2: என்ன என்ன திறமை?
3: பெரியவனுக்கு வந்து அந்த ஹார்ட் வரையறது, இந்த படம் வரையறது, இயற்கை சம்பந்தப்படத்துல அந்த கவிஞருங்க இந்த போட்டோஸ் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்றது வந்து அவனுக்கு வரைவான். ஒரு 4 வயசுலயே அவன் பிரைஸ் வாங்கினான் ஸ்கூல்ல. அது சின்னதா வரைஞ்சி அதுக்கு பின்னாடி ஒரு 4வது படிக்கும் போது ஒரு பிரைஸ் வாங்கினான்.
2: சரி,
3: அது சம்பந்தப்பட்டது இருந்ததுனால அவன் டிப்ளமா முடிச்சுட்டு இப்ப அந்த போட்டோ ஸ்டுடியோல இந்த மாதிரி இந்த டீ கப்பு ஒரு படம் இதுல அதுல வந்து ஃபேமிலி போட்டோஸ் இந்த மாதிரி வரையற இது அவன் கத்துக்கினா அதுல ஒரு இதா இருக்கிறாமா.
2: ஓ, அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காரா?
3: ஆமா, அந்த தொழில் தெரியும் செய்யறான்.
2: சின்னதுல இருந்தே நீங்க அதுக்கு
3: கபடி எல்லாம் ரொம்ப பெனிஃபிட். அதனால வந்து அவனை சங்ககிரியில வந்து ஓம் சக்தி கபடி கிளப்ல சேர்த்திருந்தோமா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாம் ஓரளவு பிரைஸ் வாங்கினான்.
2: சரி,
3: அதனால அவன் கபடி கிளப்ல ஓரளவுக்கு அவன் கபடியில ஒரு மும்முரமா இருக்கிறான். இருந்தாலும் அவன பிடெக் பாவை காலேஜ்ல படிக்கிறங்கம்மா, அதுக்கும் போறான்.
2: சரிங்கம்மா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம்.
4: வணக்கம்.

0: ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரிம்மா நீங்க சொல்லுங்க.
0: நான் வந்து என் தம்பி பையன் இருக்கா, சின்ன பையன். அவன் என்ன பண்ணா, ஒரு சார்ஜர் பேட்டரி வாங்கிருச்சு. அது கீழே எரியல, எரியலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுமா சாமி, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுதான். இல்லம்மா அம்மா அம்மா தான் போடுவான். இல்லம்மா இல்லைங்கம்மா வேண்டாம் போடுங்க, நாம வந்து அதை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு புதுசு எந்தா இருந்தாலும் அதை எடுத்து பழசாச்சும் அவன் பிரிச்சு பாத்துருவான், அதை அது மாதிரி பூட்டிடுவான். அந்த மாதிரி பாக்கும்போது அந்த வேட்டை கரெக்டா எரி வச்சுட்டான். எரி வச்சுட்டு இருக்க சாஜி போட்டு அதை போட்டுதான் இருக்கான். அதுவே இந்த மியூசிக் இந்த பம்பளம் வாயிலே வாசிக்கிறோம். அந்த பம்படி
1: அவங்க ஒரு விஞ்ஞானி பாஸ், நீங்க அவங்களோட
0: ரொம்ப சூப்பரா பண்ணுவான். அது ரொம்ப இஷ்டப்பட்டு விரும்பி கேப்பாங்க.
1: சரிங்க சரிங்க, நன்றி நன்றிமா. அவங்களுடைய திறன்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.
0: வெளியே போட்டோம், இல்லமா சின்ன மிஷின் இருக்கும் அது நம்மளுக்கு தேவைப்படும், அப்புறமே பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படிதான்
1: வச்சிருக்கோம். ஒரு மெக்கானிக்கல் ஒரு சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்படி தாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம தாங்க ஊக்குவிக்கணுமா, அவங்களுக்கு கிட்ட இருக்கிற திறன்களை சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சி, நீ இப்படி செஞ்சால் பெரிய ஆளாக வரலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கல் அவங்களுக்கு தெரியும், ஒரு தொழில் முனைவோராக அவங்க வரலாம், அதே மாதிரி ஒரு சிலம்பம் கற்றுக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய ஆளாக வரலாம். சின்ன வயசுலேயே பாருங்கள், அவங்க அதிலேயே ஆர்வமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு பெரிய வந்து ஊக்குவிப்பாக இருக்குங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்டுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்கள மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்னர்
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: பதினோரு மணி 44 நிமிஷம் ஆயாச்சுங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது பூவே பின் பூவே. பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி, பெண் தோழிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இன்னைக்கு இளைஞர் திறன் தினம், அதை பத்தி தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்கள் ஆனதுக்கப்புறம், அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் என்ன, அதை கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை நமக்கு தெரிஞ்ச தனித்திறன்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோமா, இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த சகோதரி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க.
2: ஹலோ,
1: சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். விடுபட்டுட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: தருமபுரி மாவட்டம் இருளப்பட்டினம் முருகன் பேசுகிறேன்
1: மேம். சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
2: எனக்கு ரெண்டு பசங்க. ம், அவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்ல ரொம்ப
1: அப்படியா? எப்படி விளையாடுறாங்க?
2: அவங்க விளையாடுறதுக்கே போட்டு தனி கொண்டு சேர்த்துருந்தாங்க மேம். கொஞ்சம் 7வதுலேருந்தே சேர்த்து விட்டுருந்தாங்க.
1: நல்லா

0: பண்ணுங்க, ஒரு பெரிய விளையாட்டு வீரரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: அவங்க ஆசைக்கோசரம் அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே பந்து வாங்கி கொடுத்தாரு, பேட்டு பாலமா தான் இருப்பாங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம் அடுத்த சகோதரி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஈஸ்வரி. நீங்க சொல்லுங்க ஈஸ்வரி. நல்லா இருக்கேன் ஈஸ்வரி, சொல்லுங்க.
2: எங்களுக்கு பாத்தீங்கன்னா பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் சமையல்னா வீட்லயே கொஞ்சம் நல்லா செய்யும் பொறுப்பு.
0: சமையல் செய்யறதுமே ஒரு ஸ்கில் தானே?
2: ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்ப கோச்சிங் கிளாஸும் போனாங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு?
2: தமிழ் மாஸ்டருங்க.
0: சூப்பருங்க. கேட்டரிங்.
2: ஆமா, கேட்டரிங் சப்ளைக்கும் பசங்க வச்சு செய்யறாங்க. தமிழ் பிரியாணி மாஸ்டருங்க.
0: சரிங்க. அதாங்க அந்த தனித்திறமை தான், அதுவும் ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சி தான். இப்ப கேட்டரிங் அப்படின்றது மிகப்பெரிய தொழிலா தான் இப்ப உருவாகிட்டு இருக்கு இல்லையா?
2: அவங்களுக்கு
0: பிடிச்சிருந்தாதான் ஒரு தொழிலை நம்ம செய்ய முடியும், அதுல பெரிய அளவு வரலாம். நீங்க ஒண்ணு ஃபீல்
2: பண்ணாதீங்க
0: ஈஸ்வரி, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா?
2: கண்டிப்பாங்க.
0: நன்றி நன்றி ஈஸ்வரி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
3: வணக்கம்
0: மேடம்.
3: அவங்க குரூப்புக்கு மட்டும்தான் படிக்க வச்சோம். அவங்க வந்து எவ்வளவு படிச்சாலும் நான் படிக்க வைக்கிறேன், நான் சுத்தமா படிக்கல. அதனால வந்து அந்த படிக்காத வழி இல்ல, நம்மளுக்கு கீழ் இல்ல. அதனால வந்து நம்ம பசங்களை அவங்க எவ்வளவு படிச்சாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சேன். ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு டிகிரி முடிச்சாங்க.
0: சரி,
3: முடிச்சுட்டு ஆனா பாபாளுக்கு வந்து தொழிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை. தொழிலுக்கு நம்ம பட்டத்துல அனுப்ப முடியாது. இல்ல அனுப்பலாம், ஆனா நம்ம வீட்டுல இருந்து அனுப்ப முடியாது.
0: அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்க இருந்தாலும் அவங்க செய்யற வேலையை நீங்க செய்யலாம். ஏன் அது பெண்ணு ஆணுன்னு பிரிச்சு பாக்குறீங்க?
3: நாம கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க இடத்துல இருந்து அவங்க வேலைக்கு போனா பரவாயில்ல. நம்ம இடத்துல நம்ம வேலைக்கு கணிச்சு நம்ம வேலைக்கே போறோம்னா கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிக்கிறது சொன்னா கொஞ்சம் பிரச்சனை தானே?
0: இல்லங்க,
3: சமாளிக்கிறது வந்து பணத்தை வந்து பொண்ணு ஆனா நம்ம திருசுலாம் நம்ம பார்க்க கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் வேலை கத்துக்கினா நான் இன்னொரு வருஷம் இன்னொரு வருஷம் 23 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம் நானு.
0: சரிங்கம்மா.
3: அதே இன்னொரு வேலைக்கு அனுப்பிச்சுட்டதுல இன்னொரு வருஷம் இன்னொரு வருஷம் கல்யாணம் தள்ளி போகும்ல.
0: அப்படியெல்லாம் இல்லை, அவங்க விருப்பப்படுற வரைக்கும் அவங்க வேலைக்கு போட்டோம். அவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ நீங்கள் அப்போ பண்ணுவீங்க. அதை உங்கள் கடமையாகவே உங்களுடைய வேலையாகவே நீங்கள் நினைக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்கள. அவங்க பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவங்கள, சரியா? இந்த குறிப்பிட்ட வயசான உடனே
3: எனக்கு விருப்பம் இல்ல வேலைக்கு அனுப்புறதுனால சரி ஒரு தடவை கம்பெனி ஏறி இறங்கினாக்கலாம் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சேத்துல மேல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க. பையனை வந்து அவன் விருப்பப்படியே தான்.
0: சரிம்மா, நீங்க வந்து பெண்களை வந்து வேலைக்கு அனுப்ப நீங்க செய்யுங்க சரிங்களா?

அன்பு சகோதரி சொன்னாங்க, தன்னோட பெண்ணை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க விருப்பப்படுற வரைக்கும் நம்ம வேலைக்கு அனுப்பலாம். அம்மா வீட்டில் கிடைக்கிறது தாங்க முதல் சுதந்திரம். அவங்களுக்கு நம்ம அந்த ஊக்கத்தையும் தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமையும் கூட. சரி தோழிகளை, ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது தருமபுரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள், மேலும் பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் நபர்கள் எவரேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குழந்தைகளுக்கான இலவச அழைப்பு எண் 10988. அனைவரும் ஒன்றிணைவோம், குழந்தைகளை பாதுகாப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
5: நேயர்கள் இதுவரை தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
7: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பூவே பின் பூவே இளைஞர் திறன் தினமாக வளம் வந்தது. இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட, அதாவது வளர்ந்த குழந்தைகள்கிட்ட என்னென்ன திறன்கள் இருக்குது, நாம் அவங்கள எப்படி எல்லாம் ஊக்கப்படுத்தலாம், அவங்களோட திறன்களை கண்டுபிடிச்சி நாம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நம்மளோட குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க இல்லையா. நம்மக்கிட்ட இருக்கிற திறன்களை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாம் குழந்தைகள்கிட்ட இருக்கிற திறன்களை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு எது நல்லது அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. அரசாங்கம் மூலமாகவும் நிறைய திறன் பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது. அதாவது ஒரு 12th முடித்தவங்களுக்காக திறன் பயிற்சிகள் நிறைய அரசாங்கம் மூலமாக வழங்கப்படுது. அங்கே போய் கூட நீங்கள் திறன்களை கற்றுக்கிட்டு உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்குரிய திறன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உங்களுடைய திறன்களை, தனித்திறன்களை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள்னு எந்த பாகுபாடும் வேண்டாம், எல்லோருமே சமம்தாங்க.

பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு கற்றுக்கக்கூடிய இடத்துலையோ எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைகள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு முட்டுக்கட்டையாக நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க. அவங்களோட ஆசைகளை, அவங்களுடைய திறன்களை அவங்களுக்கு உள்ளவே சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அமையக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. நிறைவு பெற்றது பூவே பின் பூவே.

நேரம் 12:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். தொடர்ந்து நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் நேர்களே, இன்று பகல் 12:10 களத்தில் சந்திப்போம். ஹேண்ட்பால் விளையாட்டு வீரர் எஸ் சிவனேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேனும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூவான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல் தரிசை பாடல்கள், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்திமலர், இன்று மதுரை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன வெங்காயம் சாமந்தி சாகுபடி ரேகடஅள்ளி பி சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வளம் வர இருக்கிறது. நேர்களே, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் வளம்பெறும். திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை தொடர்ந்து நம் பண்பலில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்களே, பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் 12:10.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் களத்தில் சந்திப்போமாக. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையினாலே களத்தில் சந்திப்போம்ல விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்களை நேர்காணல் செய்வது வழக்கம். அந்த வகையில இன்றைய களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரி பகுதியை சார்ந்த ஹேண்ட்பால் விளையாட்டு வீரர் எஸ் சிவனேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
5: வணக்கம், உங்க பெயர், ஊர் சொல்லுங்க.
6: என்னோட பேர் வந்து எஸ் சிவனேசன். என்னோட ஊர் வந்து நல்லம்பள்ளி.
5: சரிங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் பிஏ இங்கிலீஷ் பிபெட் படிச்சிருக்கேன்.
5: பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க?
6: திருச்சி நேஷனல் காலேஜ்.
5: திருச்சி நேஷனல் காலேஜ். இங்கிருந்து எப்படி திருச்சி நேஷனல் காலேஜ் போய் படிச்சீங்க?
6: அங்கே வந்து அண்ணாலாம் இருந்தாங்க, அதனால அட்டானமஸ் காலேஜ் வரேன். சரி, அதனால இங்கே ரெஃபர் பண்ணதுனால அப்படியே அங்கே போய் நான் சேர்ந்துக்கிட்டேன்.
5: சரி, என்ன விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம்?
6: எனக்கு வந்து வாலிபால் ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுமாதிரி ஹேண்ட்பால்.
5: ஹேண்ட்பால்,
6: ஹேண்ட்பால்.
5: சரிங்க, இப்போ ஹேண்ட்பால் அப்படின்னாக்கல அது எப்படி விளையாடணும், அந்த விளையாட்டுனா என்ன?
6: அந்த ஹேண்ட்பால்னா இப்போ வந்து எப்படி பேஸ்கெட் பால் இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பேஸ்கெட் பாலுக்கு பதிலாக கோல் போஸ்ட் பதிலாக இது வந்து ஃபுட்பால் போஸ்ட் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும்.
5: சரி,
6: அதில் வந்து மெயின் வந்து 7 பேர் விளையாடுவாங்க.
5: 7 பேர்.
6: 7 பேர். அதில் வந்து கோலி ஒன்று, அது லெஃப்ட் 45, ரைட் 45, அதுமாதிரி லெஃப்ட் விங்கு, ரைட் விங்கு, சென்ட்ரு, பிபி, இதோட பொசிஷன் அதான்.
5: சரிங்க, இப்போ வந்து சென்டர், பிபி, லெஃப்ட் 45, ரைட் 45 இதெல்லாம் சொன்னீங்களே, இப்போ சென்டருடைய பணி என்ன?
6: சென்டரோட பண்ணனா ஆப்போசிட்டை கோல் அடிக்காமல் இது பண்ணுவோம். அந்தந்த மேனர்
5: இருப்பாங்கண்ணா,
6: அந்த மேனர் இருக்கையில் இப்போ வந்து அவன் கோல் அடிக்க இது எய்ம் பண்ணுவான், அவனை வந்து பிளாக் பண்ணுறது தான் அவனோட வேலையை.
5: ஓ சரி, இப்போ பிபி சொன்னீங்களே அது என்ன?
6: அது வந்து பிபி, அது வந்து ஆப்போசிட்டில் வந்து கோல் பாஸ் பண்ணுவாங்க. கோல் பாஸ் பாஸ் பண்ணக்குள்ள பாஸ் பண்ணுற பாஸ் வந்து தட்டி அவன் வந்து எல்லாத்தையும் அந்த பால் வந்து பறிக்கிறது தான் அவனோட வேலை.
5: சரிங்க, இப்போ லெஃப்ட் 45
6: அவன் சேம் பொசிஷன் அதே தானா? இப்போ வந்து அதே மாதிரி தான் அந்தந்த மேனர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து டீம் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் வந்து கோல் அடிக்க வருவாங்க. அதாவது அவங்களும் ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்து அந்த அந்தந்த மேனுக்கு வந்து கோல் அடிக்க வருவாங்க. அவங்கள வந்து பிளாக் பண்ணி அந்த பாலை வாங்கல இருந்து எடுத்து நம்ம போய் கோல் அடிக்கிறது தான் அவங்களோட
5: வேலையை. சரிங்க, இப்போ அதே போல் வந்து இந்த லெஃப்ட் விங்கு, ரைட் விங்கெல்லாம் சொன்னீங்களே, அவங்களுடைய பணியெல்லாம்
6: எல்லாம் அதே சேம் அதே
5: தானே? அதே தான்.
6: ஆமாங்க,
5: அதே தாங்க. சரிங்க சரிங்க, இப்போ வந்து இந்த விளையாட்டு வந்து பரவலாக வந்து பொதுமக்களுக்கு ரீச் ஆகி நம்புறீங்களா நீங்கள்?
6: மேக்ஸிமம் இங்கே இல்லை, ஏன்னா வெளி இடத்துல இந்த வேறு டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல், தஞ்சாவூர், தஞ்சாவூரில் ரொம்ப கொஞ்சம் அந்த விளையாட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுங்க.
5: சரிங்க, இப்போ உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன மாதிரியான அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க?
6: எனக்கு சீனியர்ஸ்லாம் மஞ்சுநாதன் ஒருத்திருந்தாப்புல, நான் வந்து 10th படிக்கலாம், 12th படிச்சிருந்தாப்புல, ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து
5: விளாட்னாங்க.
6: அப்போ வந்து செந்தில் பிடி சார்னு ஒருத்திருந்தார், ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம ஸ்கூல் வந்து அவர் தான் வந்து இந்த ஹேண்ட்பால் விளையாட வந்து விளையாட சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. வந்து ஜோனல் மீட்டு போகல, சோழகோட்டை ஸ்கூல் தான் ரொம்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப கொஞ்சம் பெரிய டீம். அவங்களோட ஃபஸ்ட்டு தோத்துட்டாங்க. பிஎம்பி காலேஜ்லேருந்து ஒரு டிராஃபி மேட்ச் நடத்துனாங்க. அந்த டிராஃபி மேட்ச் நடத்தினால அவங்க ஜோனல் மேட்ச் ஃபஸ்ட்டு தோத்த நல்லம்பள்ளி வந்து சோழகோட்டை தோத்துறாங்க. அந்த டிராஃபி மேட்ச்சில் வந்து சோழகோட்டையை நம்ம ஜெயிச்சு ஃபஸ்ட் பேஸ் அடிச்சிட்டோங்க. அதனால் வந்து நம்ம நல்லா விளையாண்டாங்க, அவங்கள பார்த்து தான் இப்போ இதாகி நான் அந்த கேமே இது பண்ணேன்.
5: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட் மேட்ச்சு இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் போயிருக்கீங்களா, அதை அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களா?
6: நான் வந்து காலேஜ் மேட்ச் போயிருக்கேன், அங்கே விநாயக மிஷன் காலேஜ் தான் படித்தேன் பிபிடு. அப்போ வந்து சவுத் ஜோன் போயிருந்தேன். அந்த சவுத் ஜோன் ஃபஸ்ட்டு மேட்ச் பெரிய மேட்ச் அது தான்.
5: எங்கே போயிருந்தீங்க?
6: நான் வந்து பெங்களூர் நியூ ஹொரிசன் காலேஜில் வந்து அந்த சவுத் ஜோன் மேட்ச் நடந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு விளாட்றோம். அங்கே போல ஃபஸ்ட்டு அங்கே தான் பெரிய மேட்ச் விளாட்றோம். ஏன்னா வந்து சவுத் ஜோன் ஃபுல்லாகவே வருது, எல்லா காலேஜ் டீமும் வந்து எனக்கு சவுத் ஜோன் ஃபுல்லாகவே வந்திருக்கோம். அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்னோம், ஃபஸ்ட் மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டோம். அப்படியே
5: உங்களுக்கு ஆப்போசிட் டீம் யார்?
6: அவங்க பேர் சரியாக தெரில, ஆனால் அவங்க வந்து இந்த கர்நாடகா சேர்ந்து நினைக்கிறேன். அவங்க
5: டீம் கர்நாடகாவை சேர்ந்தவங்களா?
6: ஆமாம்.
5: சரிங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க உங்களுக்கு? இப்போ இங்கேருந்து அதர் ஸ்டேட்டு, சாப்பாடோ இல்லை ரூமோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு?
6: சாப்பாடு ரூம்லாம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்காமடேஷன்லாம் நல்லா இருந்துச்சுங்க. காலேஜ் நல்ல ஃபுட்டுக்கெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால ஃபஸ்ட் டைம் போய் வெளியே மேட்ச் விளாட்றது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. உள்ள நம்ம லோக்கல் மேட்ச்சே சும்மா விளையாட்டு இருந்து நம்ம போயிட்டு ரைட்டாக கொஞ்சம் பெரிய மேட்ச் விளாட்றோம், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு

0: அத்தனை நிமிஷம் ஒரு பதட்டம் மாதிரி. இப்போ அவங்க ஆடி கோல் அடிக்கும், நம்ம கோல் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேர்லாம் போய் கரெக்டாக விளையாடும்.
1: சரிங்க, இப்போ விளையாட்டு வீரர் அப்படின்னு சொன்னாக்கில் இப்போ காலையிலே எவ்வளோ நேரத்துக்கு எழுணும், இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க, எவ்வளோ நேரத்துக்கு எழுவீங்க, என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள்.
0: நான் மேக்ஸிமம் அங்கே பீப்பட படிக்கையில் வந்து காலையிலே அங்கே 6 மணிக்கு மேலாம் போயிடணும், கிரௌண்டுக்கு 6 மணிக்கு போயிடணும். நான் என்ன பண்ணுவோம், ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு ஒரு 1 ஹவர் ரன்னிங் இன்னிங் ஓடிட்டு அப்டவுன் அடிச்சுட்டு தண்டல் அடிச்சு உடம்பு என்ன ஃபிட்னஸ்ஸாக அதுக்கு மாதிரி ஒர்க் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே அங்கே அவங்க ரன்னிங் ஓடி வைப்பாங்க. அங்கே ரன்னிங் ஓடி வச்சு அந்த கிளாஸ் பற்றி சொல்லி அந்த இதை மட்டும் நான் அதே ஒரு ரொட்டீனாக இது பண்ணிகிட்ருப்போம்.
1: சரிங்க, இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து தவறான அந்த மது பழக்கம் இந்த மாதிரி போதை பழக்கத்துலலாம் ஆட்கொள்கிறாங்க. இப்போ விளையாட்டுனா விளையாட்டுக்கு எதிரானது தான் அந்த மது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போதை பழக்கமெல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: எங்கள் ஜூனியர்ஸ்க்கு தான் சொல்ல விரும்புகிறோம், மேக்ஸிமம் வந்து யாரும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வரும் வந்து ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் கூட்டு சொல்லுவேன்,
1: சொல்லுவேன்
0: அப்புறமா ஓப்பன் ஸ்டேட் மேட்ச்
1: விளையாடுறேன். டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் டிவிஷனல்லாம் எந்த ஊரில் போய் விளையாடுனீங்க?
0: நான் வந்து கோயம்புத்தூர் மேட்ச் விளையாடுனேன், அப்புறம் வந்து இங்கே லோக்கல் இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்
1: விளையாடுறேன். சரிங்க, நேஷனல் மேட்ச்லாம் விளையாடுனது இல்லை?
0: நேஷனல் மேட்ச்லாம் வாலிபால் போனது.
1: சரி சரி, இப்போ இந்த ஹேண்ட்பால் மேட்ச்சில் வந்து இப்போ அதர் ஸ்டேட்டெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: அதான் பெங்களூர் போயிருக்கோம், அப்புறம் ஸ்டேட்னா மேக்ஸிமம் பெங்களூர் மட்டும் தான் போயிருக்கோம். மற்றபடி இங்கே தஞ்சாவூர் லோக்கலு, திருச்சி, இங்கே தருமபுரி, நாமக்கல் அது மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் இருக்கும்.
1: சரிங்க, இப்போ பிபிஎட் படிச்சுதா சொன்னீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க?
0: சேலம் விநாயகர் மிஷனில் படித்தேன் பிபிஎட்.
1: எத்தனை வருஷம் கோர்ஸ்?
0: அது 2 வருஷம் கோர்ஸ், 2 வருஷம் அங்கே படிச்சுட்டு இருந்தேன்.
1: சரிங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன், எப்படி அந்த கிளாஸ் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரியான விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க?
0: மேக்ஸிமம் வந்து பிபிஎட்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் மட்டும் தான், அது ஃபுல்லாக வந்து விளையாட்டு துறை சார்ந்த மட்டும் தான். காலில் வந்து கிரவுண்டு அந்த இது நடத்துவாங்க, கிரவுண்டை பற்றி சும்மா அந்த ஃபிட்னஸ் பற்றி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அது மூலம் 10 to 2 மாதிரியும் கிளாஸ் நடத்துவாங்க, 3 கிளாஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கிரவுண்டு கிளாஸ் நடத்தும், அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ஒரு 5 to 6 வந்து கிரவுண்ட்னு சொல்லிட்டு கேம் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொட்டீனாக அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும்.
1: எக்ஸாம் எல்லாம் என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கும்?
0: அதாவது அந்த தியரியை நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்கும். இப்போ இந்த கோர்ட்டு, இந்த மெஷர்மெண்ட்டு, இது என்ன ரூலு, இதுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் அதை நம்ம பற்றி எக்ஸாம் எழுதுவோம்.
1: சரிங்க சரி, இப்போ என்ன வேலை செய்றீங்க?
0: இப்போ நான் தமிழ்நாடு போலீஸாக இருக்கேன்.
1: தமிழ்நாடு போலீஸில், இப்போ தமிழ்நாடு போலீஸில் வந்து மேட்ச்சுக்கெல்லாம் போய் விளையாடுறீங்களா?
0: தமிழ்நாடு போலீஸ்னா ஒன்று, நம்ம வந்து இங்கேருந்து செலெக்ஷன் மேட்ச் நடத்துவாங்க. இப்போ நம்ம உள்ள வந்து டீமுக்கு நம்ம ஃபார்ம் தெரிவிச்சு எலிஜிபிள் ஆகி உள்ள வேலைக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் வந்து செலெக்ஷன் மேட்ச்னு இருப்பாங்க, அது வந்து சென்னை ஆவடியில் அந்த ஒரு பட்டாணியில் வந்துருக்கும், அங்கே தான் செலெக்ஷன் மேட்ச் வச்சாங்க. அவள் செலெக்ஷன் மேட்ச்லாம் ட்ரையல் செட்டன் பண்ணால் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் அங்கே எங்கேயும் போகல.
1: சரி, இந்த ஃபார்ம் 3 வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சி இந்த சர்டிஃபிகேட்டை?
0: நான் ஃபார்ம் 3 வந்து நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன், அங்கே டீம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. டீம் செட் பண்ணியிருந்து அங்கேயும் ஒரு செலெக்ஷன் வச்சாங்க, பிபிஎட் வந்து யார் இந்த கேம் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த கேமில் சீனியர் ஜூனியர் எல்லாமே இருப்பாங்க, அதனால் போயிட்டு செலெக்ஷன் மேட்ச் வச்சு அந்த செலெக்ஷனில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போனேன்.
1: ஃபார்ம் 3னா என்னங்க?
0: ஃபார்ம் 3னா அதான் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம என்ன நம்ம எப்படி ஃபார்ம் 2 ஃபார்ம் 1, இப்போ நேஷனல்ஸ் இல்லைனா ஃபார்ம் 2, அதுமாதிரி ஃபார்ம் 1னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஃபார்ம் 3னா சவுத் ஜோன் காலேஜ் மூலியமாக போய் விளையாடுறது, சவுத் ஜோனுக்குள்ள விளையாடுறது ஃபார்ம் 3.
1: ஓ சரி,
0: ஆல் இண்டியா போனால் ஃபார்ம் 2 அந்த மாதிரி.
1: இப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. சரிங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்?
0: எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, 2 பாப்பா, நான்.
1: சரிங்க, அப்பா அம்மாலாம் என்ன வேலை செய்கிறாங்க?
0: அப்பா அம்மாலாம் கூலி வேலை தான் செஞ்சுருக்காங்க. அம்மா வந்து துப்புரவு பணியெல்லாம் இருக்கிறாங்க. அப்பா வந்து இப்போ லைட்டாக உடம்பு நடந்தோட வீட்டில் தான் இருக்காரு. எங்கள் அம்மா வந்து அந்த மாடு நேரமெல்லாம் வச்சு அந்த பால் கீழ் வச்சு அது பண்ணி.
1: எத்தனை எறும்பு இருக்குது?
0: ஏன்னா ஒரு 3 to 4 எறும்பு இருக்கும்.
1: அப்படிங்களா?
0: 2 மாடு இருக்குது.
1: பால் கறக்குதுங்களா?
0: ஆ, பால் கறக்குது.
1: எவ்வளோ கறக்கும் ஒரு நாளைக்கு?
0: ஒரு நாளைக்கு என்ன, ஒரு 6 லிட்டரு 7 லிட்டரு காலையில் சாயந்தரம் சேர்த்து.
1: பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா?

0: சரிங்க, இப்போ இந்த ஹேண்ட்பால் அப்படின்னு சொன்னாக்கல, முதல் முதல் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க?
1: முதல் முதல் செந்தில் பிடி சார்னு ஒருத்தர் இருந்தாருப்ப.
0: சரிங்க.
1: அவர் தான் வந்து எங்கள் ஸ்கூலுக்கே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாப்புல.
0: சரி, நீங்கள் இப்போ காவல்துறையில் பணியாற்றுறீங்க, மற்ற நேரங்களில் வந்து என்ன வேலை செய்வீங்க?
1: ஃப்ரீயாக இருக்க டைம்ல, ஃப்ரீயாக டைம்ல வந்து கிரவுண்டு போவாங்க. இப்போ வந்து காலையில் வந்து இப்போ நான் வந்து நைட் ரவுண்ட்ஸ் போட்டேன்னா காலையில் வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு பார்க்க வருவேன். அந்த 6 மணி வரையில் சும்மா கிரவுண்டுக்கு போயிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன். மற்றபடி ஃப்ரீயாக டைம்லாம் மேக்ஸிமம் ஒர்க் அவுட்

0: அப்படியெல்லாம் சண்டே சண்டே வந்து படத்துக்கு எடுத்து போயிட்டு அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி பக்கம்.
1: அதான் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பிரதானம் அப்படின்னாக்கல விளையாட்டு தான். வேற என்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க?
0: வேற என்ன, சும்மா உங்க லோக்கல் இருக்கல கபடி விளையாடுவோம், சும்மா லோக்கல் எல்லாம் மேக்ஸிமம் எல்லா கேமும் விளையாடுவேன். ஆனால் வந்து ஃபார்ம் 3 வந்து இது, அப்புறம் வாலிபால் நம்ம ஊரில் வந்து வாலிபால் ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா அதில் மூலியமாக நிறைய பேர் நேஷனல்ஸ் விளையாடுறாங்க, ஃபார்ம் 3 வாங்கியிருக்காங்க, இதை வச்சு வேலைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம ஊர்னா நல்ல முறையெல்லாம் மேக்ஸிமம் வாலிபால் தான்.
1: சரி, இப்போ வந்து ஃபார்ம் 3 நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, விளையாட்டில் வந்து நிறைய ஆர்வம், இந்த விளையாடுறதுனால என்ன யூஸ்?
0: ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து நம்ம வேலை, இப்போ நம்ம இனி டிகிரி முடிச்சுட்டு ஃபார்ம் 3 வச்சுருந்தா வச்சுக்கிங்களேன், போலீஸாக போகலாம் இல்லை வேறு எதாவது வேலைக்கு விட போகலாம். சப்போஸ் ஃபார்ம் 2 அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு வாரம் நல்லா கொஞ்சம் சென்னை சைட்லாம் போயிட்டு நல்ல கேமை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிக்கலாம்.
1: சரி,
0: ஃபார்ம் 3 இருந்தால் இனி எப்படியோ ஒன்று எதுவும் நம்ம முட்டி மோதி வேறு வேறு வேலைக்கு கூட போய்க்கலாம்.
1: அது வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியடெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: ட்ரைனிங் பீரியட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொஞ்சம் கழுப்பாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு ட்ரைனிங் போகவும் நம்ம ஒரு கூட்டுக்கிற மாதிரி அடித்த மாதிரி இருக்கும், முன்னப்பட தெரியாத முகம், என்ன சொல்லுவாங்க எது சொல்லலாம், நம்ம பழக்க வழக்கம் இல்லாமல் நம்ம எப்படி பேசுறது செய்கிறது, நம்ம அப்புறமா வீட்டு சுச்சுவேஷனு, ஃபேமிலி அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டோம், மறுபடியும் பார்க்க முடியாது செய்ய முடியாது, காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு யோசிச்சு வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் பழக பழக ஒன்றும் பிடிச்சல, நார்மலாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரொட்டீனே பண்ணால் அதே ஜாலி மாதிரி ஆயிரும்.
1: சரிங்க, என்ன மாதிரியான ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்தாங்க
0: அங்கே? என்ன, ஃபஸ்ட்டு வந்து காலையிலனா பிடி செய்வோம், ஃபஸ்ட்டு ஒரு 8 ரவுண்டு 9 ரவுண்டு ஓடுவோம், அதுக்கப்புறம் பிடி செய்வோம், அதுக்கப்புறம் வெப்பன் கிளாஸு அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், ட்ரில்லு செஞ்சுட்டு இருப்போம், இதான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்கலாம். மதியானா லா கிளாஸ், காலை 2 மதியம் லா கிளாஸ், மறுபடியும் ஈவினிங் அப்படியே ரொட்டீனாக ட்ரில்லு மாதிரி நடக்கும். அதுதான்.
1: சரி, இப்போ லா கிளாஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்னா உங்களுக்கு மெயினாக ஏதோ ஒரு நம்ம மைண்டில் பதிகிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா காவல்துறையில்? அந்த மாதிரி
0: வந்து பாலியல் குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறதே வந்து, நீ வந்து தப்புக்கு வந்து துணை போகாத, இது வந்து ஸ்டேட் பரவடாரு, லஞ்சம் வாங்காத, அது மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பாலியல் குற்றம், அப்புறம் வந்து இந்த கொலை, இந்த கொள்ளை, அது மாதிரி விஷயம் தான் நிறைய இது பண்ணியிருக்காங்க.
1: அது வந்து பிரதானமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் இருந்தீங்க?
0: நாங்கள் கரெக்டாக 494 பேர், அது லாஸ்ட் நம்பர் நான் தான்.
1: ஓ சரி,
0: நான் தான் லாஸ்ட்டாக போய் சேர்ந்தேன். லாஸ்ட் நம்பர் 494, அப்போ ஒரு 10 பேர் போயிட்டு 488 பேர் பக்கம் இருந்தாங்க.
1: நீங்கள் எங்கே ட்ரைனிங் பண்ணீங்க?
0: மேட்டூர் தான்.
1: மேட்டூர், சரிங்க. இப்போ பணி செய்கிறது
0: திருவாரூரில், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில், மன்னார்குடி.
1: மன்னார்குடி, அது சர்வீஸ் எல்லாம் எப்படி போடுவீங்க?
0: சர்வீஸ்லாம் நம்ம பேஸ்கெட் பால் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அது மாதிரி தான், ஏன்னா பேஸ்கெட் பால் எடுத்து கோல் போடுவோம், இதில் வந்து இந்த கோல் போஸ்ட் மாதிரி ஃபுட்பால் போஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், கோல் அடிப்போம், அது மாதிரி மட்டும் தான் இருக்கும்.
1: சரி, நீங்கள் வந்து பணிக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க?
0: இப்போ நம்ம அங்கேருந்து அவ்வளோ தான் வரும், மேக்ஸிமம் ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் தருவாங்க, அதுவும் நம்ம சும்மா வரமாட்டோம். இப்போ ஏதோ ஃபங்க்ஷனு, இல்லை ஏதோ வீட்டில் ஏதோ பிரச்சனை, இல்லை ஏதோ உடம்பு முடியல, இல்லை எதனா வேறு எதாவது மட்டும் தான் நம்ம வருவோம். இப்போ அங்கே வந்து நம்ம அங்கேருந்து வர்றதுக்கு ட்ராவல் டைமே ஒரு 6 நாள் ஆயிரும், போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கே 1 நாள் பக்கம். அந்த 3 நாள் இருக்கல ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே லோக்கல் மேட்ச் இருந்தால் விளையாடிட்டு.
1: லோக்கல் மேட்ச் வந்து எங்கெங்கெல்லாம் விளையாடுறீங்க?
0: லோக்கல் மேட்ச்னா வாலிபால் மேட்ச் தான் டோர்னமெண்ட் மேக்ஸிமம் போவோம், ஹேண்ட்பால் இங்கேருந்து லோக்கல் மேட்ச் எங்கே நடந்தால் அதிகமாக நடக்காது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரையும் வாலிபால் மேட்ச் தான் அதிகமாக நடக்கும். இப்போ சப்போஸ் நான் சனி ஞாயிறு லீவு அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா வச்சுக்கலாம், வேறு என்ன லோக்கல் மேட்ச் இருந்தால் போய் விளையாடிட்டு அப்படியே பசங்களோட போயிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு வந்துட்டு
1: இருக்கும். சரி, லோக்கல் மேட்ச்சில் வின் பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய டைம் வின் பண்ணியிருக்கோம், அதனால் லோக்கல் மேட்ச் நிறைய டைம் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று கிரவுண்ட் வந்து பழைய ஃபஸ்ட்டு கிரவுண்ட் இருந்துச்சு, அது வந்து அப்படியே டேங்க் ஒன்று கட்ட ஆரம்பித்தாங்க, அப்படியே அந்த கிரவுண்டு அப்படியே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ராஜ்குமார் அப்புறமா நம்பர்கள்லாம் சேர்ந்து விளையாடி அப்புறமா அந்த ப்ரைஸ் மணி அமௌண்ட்டு சிஎம் ட்ரைஃபி அமௌண்ட்லாம் வின் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு கிரவுண்ட் ரெடி பண்ணி இப்போ வந்து வருங்காலத்துக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோண்ணா. அது மாதிரி கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக ஃபெட்ரேஷன் லைட்லாம் போட்டு இப்போ ரீசெண்டாக கூட மேட்ச் நடத்துகிறோம். அப்போ வந்து இன்விடேஷன் மேட்ச் மாதிரி 8 டீம் வச்சு விளையாடணும். நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து 8 டீம் இருந்துச்சு, நல்லா டீம் 8 டீம் அதை வச்சு மேட்ச் நடத்தி அதுவுமே ட்ரிக்ஸாக வரணும் தான். அது மாதிரி ஒருத்தர் மாமா ஒருத்தர் இருந்துட்டார், அவர் வந்து வாலிபால் பிளேயர் தான், கிருபானந்தன் சொல்லிட்டு, ரெண்டும் சேர்ந்து இப்போ பாத பொருள் தடுப்போம், இவரும் ஒன்றும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சோம். அது நம்ம தமிழ் டிஸ்ட்ரிக்டில் வந்து 8 டீம் இருந்துச்சு, அந்த 8 டீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 டீம் நாக் அவுட் ஆயிருச்சு, மிச்ச 4 டீமுக்கு வந்து எலிக்கு மாதிரி போட்டு அதை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நல்ல மலையில் நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறாங்க.
1: சரி, எவ்வளோ ப்ரைஸு
0: இங்கே வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து நடந்தது வந்து 30,000, 30, 28, 18, 12 அதை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நாம், செகண்ட் ப்ரைஸ் வந்து பாலக்கோடு, தேர்ட் பிளேஸ் வந்து ஒய்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டீம்னா படி.
1: இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறதை வந்து எடுத்து நீங்கள் உங்கள் பர்சனல் செலவு செஞ்சிக்காமல் கிரவுண்டுக்கு வந்து நாளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகள் அந்த பிள்ளைங்க வந்து

0: கற்றுக்கிட்டு வந்து ஒரு பெரிய நோக்கத்தோட சேரீங்க, அது எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க கூட வந்து இப்ப ஸ்டேட் மேட்சுக்கு வந்து உங்க கூட யாரெல்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் இப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க?
1: ராஜ்குமார் இருந்தானா, அவன் வந்து எனக்கு முன்னாடி பேச்சு 2022 பேச்சு, அவன் போலீஸு. அவனுக்கு வந்து என்னோட அவன், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் போலீஸாக இருக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த பிபடி எம்பி முடிச்சுட்டு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி லைன்லாம் ஃபுல்லாக இருக்காங்கண்ணா. ஏன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்னால அப்படியே இருக்கும்.

0: உங்கள் காலேஜுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுங்களேன். இப்போ திருச்சி, இங்கே தருமபுரியிலேருந்து திருச்சியில் போய் படிச்சிருக்கிறீங்க, அந்த காலேஜுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள். எப்படி அந்த படிக்கிறது எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.
1: ஃபஸ்ட்டு நான் போய் திருச்சியிலேருந்து போய் சேர்ந்தேன். ஆனால் நானாக தான் விருப்பப்பட்டு சேர்ந்தேன். ஆனால் ஜமால் காலேஜில் ஃபஸ்ட் நான் போய் சேர்ந்தேன். ஜமால் காலேஜ் நம்ம படிக்கவும் திடீர்னு போய் ஒரு புதுசாக ஒரு இடத்துல போயிட்டு செட் ஆகும் எனக்கு அங்கே செட் ஆகலை. ஏன்னா என் கூட படித்தவனா வந்து என் ஃப்ரெண்டு என் அண்ணன் மணி ஒருத்தன் தான். அப்புறமா அண்ணன்லாம் வந்து நேஷனல் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் அங்கே இருக்கணும், நான் மட்டும் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே டிசி வாங்கிட்டு போய் அங்கே போய் சேர்ந்துட்டேன். அங்கே போய் சேர்ந்தவும் சரி நம்ம அப்படியே அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து இப்போது ஜாலியாக இருக்கும், கிளாஸ் ஜாலியாக போகும், பசங்கள்லாம் ஃபுல்லாக செட் ஆகிட்டாங்க. அட்டானமஸ் காலேஜ் சும்மா ஜாலியாக போயிட்டு ஹாஸ்டலில் பசங்கள்லாம் ஃபுல்லாக செட் ஆகும். அங்கங்கே சும்மா இது பண்ணிட்டு ஃப்ரீ டைமில் படத்துக்கு போயிட்டு அப்படியே மாதிரி இப்போ நான் அங்கேயும் டீமில் தான் வந்தேன். என் டீமில் இருக்கும் ஈவினிங் ப்ராக்டிஸ், காலையில் ப்ராக்டிஸ், அப்படியே நைட்டு ரிலாக்ஸ் எல்லாம் சும்மா படத்தை எடுத்து போயிட்டு வந்துட்டுருப்போம்.
0: என்ன மேஜர் நீங்கள்?
1: நான் பிஏ இங்கிலீஷ்ண்ணா.
0: பிஏ இங்கிலீஷ். கிளாஸ் எல்லாம் நல்லா நடத்துவாங்களா? உங்களுக்கு பிடிக்குமா?
1: கிளாஸ்லாம் சூப்பராக இருக்கும், அவனும் பிடிச்சிடலாம், ஜாலியாக இருக்கும், எல்லா மேமும் ஜாலியாக பேசுவாங்க, நல்ல கிளாஸ் நல்லா ஜாலியாக நடத்துவாங்க.
0: இப்போ காலேஜ் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த அந்த பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வருதுங்களா? திருச்சி பக்கம் போனீங்கன்னா அந்த யோசனை வருமா?
1: கண்டிப்பாக நான் எப்பவுமே டியூட்டி முடிச்சது மேக்ஸிமம் டியூட்டி திருச்சி வந்துட்டு தான் போவேன். அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நிற்கலாம் பழைய ஞாபகம் வரும். நம்ம இந்த காலேஜுங்க படித்தோமே, காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குமே, சரி அந்த லைஃப் நல்லா இருந்துச்சுல, இங்கே இருந்தால் கூட இப்போ போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா காலேஜ் படிக்கலாம் மேம் ஒருத்த கேட்பாங்க, நீ என்னடா ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் போலீஸ் ஆகவே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மேடத்தை கூட பார்க்க முடியாமல் போச்சு, அந்த ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ பார்க்க முடியல அப்படி.
0: போலீஸ் ஆகிட்டீங்க, ஆனால் வந்து மேடம் பார்க்க முடியல. சரி சரி சரி, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்கள் எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன?
1: எதிர்கால லட்சியன்றது ஒன்று, நான் எனக்கு வந்து சொந்தமாக வீடு கட்டணும். சொந்தமாக வீடு கட்டிட்டு அடுத்துலேருந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து ஜென்ரேஷன் வந்து எல்லாம் வந்து நல்லா விளையாடணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல மில்லை டீம் இல்லாமல் இருக்குது, வாலிபால் டீம் இல்லாமல் இருக்குது. அந்த டீம் எடுத்தபடி பழைய மாதிரி நல்ல மில்லைன்னு சொன்னாவே மேக்ஸிமம் வாலிபால் பெரிய டீம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நல்லதாக ஒரு டீம் உருவாக்கணும்னு எனக்கு நல்ல ஆசை.
0: நல்ல ஒரு டீமை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல இளைஞர்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சரிங்க, உங்களுடைய எண்ணம் வந்து வெற்றியட தருமபுரி பண்பலை உங்களை வாழ்த்துகிறது. விளையாட்டு சம்பந்தமான உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்கள் தொலைபேசி எண்களை சொல்லுங்க.
1: 9025-8996.
0: தமிழில் சொல்லுங்க.
1: 90-25-58-99-96.
0: நன்றி.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் களத்தில் சந்திப்போமாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் தருமபுரி பகுதியை சார்ந்த ஹேண்ட்பால் விளையாட்டு வீரர் எஸ் சிவனேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும்

0: மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டியூட்டி ஆக்சஸ்ல போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எல்லாரும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர், எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும், மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு, பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: ஏய் நர்மதா, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் கீதா, நீ என்ன இந்த பக்கம்? நான் சும்மா பூங்கால காத்து வாங்கலான்னு வந்தேன்.
0: நான் மட்டும் என்ன, நானும் அதே காத்து வாங்கலான்னு இந்த பக்கம் வந்தேன்.
1: எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். சரிவா, நம்ம ரெண்டு பேரும் பூங்காக்குள்ள போலாம்.
0: வா போலாம்.
1: ஏய் கீதா, இந்த பூங்காவை பாத்தியா? சில வருஷத்துக்கு முன்னாடி இங்க எவ்வளவு பசுமையா இருந்தது தெரியுமா? ஆனா இப்ப பாரு, மரம் கூட கம்மியாயிச்சு, காத்துல கூட ஒரு வித்தியாசமான வாசம் வருது.
0: உண்மைதான் நர்மதா, சின்ன வயசுல இருந்து அங்க விளையாடுறப்போ எவ்வளவு சுத்தமான காத்த சுவாசிச்சோம். இப்ப பாரு, வாகன புகை, தொழிற்சாலையோட புகை, தூசி, இது எல்லாமே காத்த ரொம்ப மாசுபடுத்திருச்சுப்பா.
1: நிறைய பேரு காற்று மாசுபாடுன்னு சொல்றாங்க, ஆனா அதோட தாக்கத்தை உணரும் போதுதான் தெரியுது. இந்த காற்று மாசுபாடுனால ஆஸ்துமா, ஒவ்வாமை போன்ற நோயெல்லாம் வந்துட்டு இருக்கு.
0: அது மட்டுமா, பூமியோட வெப்பநிலையும் உயர்ந்துருச்சு, பருவநிலையும் மாறிடுச்சு. ஒரு பக்கம் கடுமையான வெயில், மறுபக்கம் திடீர்னு கனமழை. இயற்கையே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது.
1: இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற?
0: வேற யாரு, மனிதர்கள் தான். தேவைக்கு அதிகமான வாகனங்களை பயன்படுத்துறோம், மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிடுறோம், குப்பைகளை வெளியிலேயே போட்டு எரிக்கிறோம், இயற்கை வளங்களை அளவில்லாம பயன்படுத்துறோம்.
1: ஆனா இந்த மாதிரி குற்றம் சாட்டுறதால மட்டும் எந்த பிரச்சனையும் தீரப்போறது இல்ல, மாற்றம் நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வரும்.
0: சரியா சொன்ன நர்மதா. பள்ளிக்கு செல்லும் போது நம்ம நண்பர்களோட ஒரே வாகனத்துல செல்லலாம், அருகில இருக்கிற இடங்களுக்கு நடந்தே போலாம், இல்லனா மிதிவண்டியில போலாம். ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு குறைஞ்சது ஒரு மரமாவது நடணும்.
1: மரம் நட்டுட்டா மட்டும் பத்தாது, அத பாதுகாப்பா வளர்க்கணும். ஒரு மரமானது நமக்கு பல ஆண்டுக்கு தூய்மையான காற்றை வந்து தரும்.
0: ஆமாப்பா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அரசோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு குடிமகனோட கடமையும் கூட.
1: நம்ம செய்யற ஒரு ஒரு நல்ல விஷயமும் நாளைக்கு நம்மளோட தலைமுறைக்கு ஒரு பரிசுதான்.
0: சரியா சொன்ன. இன்னைக்கு நம்ம காற்றை எல்லாம் காப்பாத்தினா, நாளைக்கு அந்த காற்று நம்மள காப்பாத்தும்.
1: நம்ம பூமி தான் நம்மளோட வீடு, அத மாசுபடுத்தாம பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தான்.
0: ஒரு மரம் நடுவோம்,
1: காற்று மாசுபாட்டை குறைப்போம்,
0: சுற்றுச்சூழலை காப்போம்,
1: பசுமையான ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். காற்று மாசுபாட்டை குறைப்போம், சூழல் காப்போம்.

0: ஆமில்லே இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது அறிவிப்புகள்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி வரும் ஜூலை 15 பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தருமபுரி குடும்பநல செயலகத்தின் புள்ளியியல் உதவியாளர் திருமதி அம்பிகா அவர்கள் விடுத்துள்ள செய்தி.
2: உலக மக்கள் தொகை தினம் குறித்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 அன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 1987 ஜூலை 11 அந்நாள் உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது. ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து மக்களும் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை உணரும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளுடன் இந்த உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தாய் மற்றும் குழந்தையின்

0: பலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியை பேணுவோம் என்பதாகும். இதன் பொருள் ஹெல்தி டைமிங் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன், அதாவது பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் போதுமான கால இடைவெளியை பேணுதல் தாய்க்கும் சேய்க்கும் நலன் என்பதாகும். இந்த வருடம் நமது தருமபுரி மாவட்ட ஆட்சியகத்தில் ஜூலை 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை அனைத்து மக்களும் உணரும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகள் ஆட்சியகத்தில் நடைபெற உள்ளன. மேலும் ஆண் மற்றும் பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற உள்ளன. இந்த முகாம்களை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
1: இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பயிற்சியானது தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த பயிற்சி முடித்தவுடன் வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி காலம் 30 நாட்கள். பயிற்சி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை, மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி. 63-67-05. முன்பதிவு அவசியம். எனவே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன்னிணைப்பாக 23-05-11 என்ற எண்ணிலோ 86-67-67-94-74 என்ற கைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிற்றா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97-86-21-07-17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75-98-31-39-50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர்களின் கடித ஒளி விருப்பம், நேயர் விருப்பம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
3: உங்களின் யதார்த்தமான தேடல்களுக்கு எதிர்பாராத விதமாய் பதிலாய் வருகிறது உங்கள் கடித வழி விருப்ப பாடல்கள். ஆம் நேர்லே, நேயர் உறுப்பு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது படகோட்டி திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து பரமசிவம் சரளா. இவர் பாடலாசிரியர் வாளி, பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: வானலையில் வர்ண ஜானம் படைத்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:18. ஆம் நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து மன்னவனே என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் காளிதாசன், பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:25. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் மாவட்டம் மேட்டூர் மோளையனூர் பகுதியிலிருந்து பி. ரங்கசாமி. இவர் கேட்டிருக்கும் பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ். ஜானகி, இளையராஜா.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.

0: ஏழு நிலையத்தில் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைஞர்கள் அனைவருக்கும் எனது நேற்று வந்து நம்ம வந்து இந்த நிணநீர் பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் செஞ்சோம். அதில் வந்து ஒரு டிபி மாதிரி வந்து வரும் செய்யும் பண்ணோம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் செஞ்சோம் பண்ணோம். இப்போ டிபின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு செஞ்சிட்டோம்னாக்க நம்ம 6 மாதம் இல்லை 9 மாதம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டி வரும். மாத்திரை சாப்பிட்டு செஞ்சு பண்ணோம்னாவே அந்த இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து அப்படியே அமிங்கிடும் செஞ்சிடும். இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. இதில் வந்து ரெகுலராக டிபி மாத்திரை வந்து மேக்ஸிமம் வந்து 99% எல்லா டிபி மாத்திரையுமே வந்து நமக்கு நல்லா கேட்டுடும் செஞ்சிடும். இந்த டிபி மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட்டான நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட், அதாவது அதுக்கு கேட்காத ஒரு சில வகையான டிபி கிருமிகள் வந்து இருக்கு செய்து பண்ணுது. அதுதான் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம வந்து அது எந்த வகையான மருந்து தான் கேட்குது செய்துன்றதெல்லாம் டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை போட வேண்டியிருக்கும் செய்யும். அது எப்போ நம்ம பண்ணோம்னாக்கா நாம் இந்த 6 மாதம் எல்லாம் 9 மாதம் மாத்திரை மருந்துகளை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக்கில் செயல பண்ணலனாக்கா நம்ம அதுக்கப்புறமா வந்து செய்வோம். இப்போ எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு பேஷண்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நம்ம அது வந்து டிபி கட்டி அங்கே கழுத்து பகுதி அக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து டிபி கட்டி இருந்தது. நம்ம வந்து அது ரெகுலரான டிபி மாத்திரை போட்டோ செஞ்சு பண்ணோம். பேஷண்ட் நல்லா இப்போ ஆள் வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்தது, ஒரு மாதிரி ஒல்லியாக இருந்து செஞ்சு பண்ணிடுச்சு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை, அதுவும் அந்த குறிப்பாக அக்கலில் இருக்கிற நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை. சரி, நம்ம அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் வந்து டிபி கட்டி கூட சேர்ந்து வேறு ஏதாவது வந்து இந்த கேன்சர் இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய கேன்சர் கட்டியும் சேர்ந்து வர சொல்கிற என்டிட்டிஸ் ரொம்ப ரேரு. பட் ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து மிஸ் பண்ணிட போகிறோம் செய்கிறோன்றதுக்காக நேற்று வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஆனால் 6 மாதம் சாப்பிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாதம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 9 மாதம் வந்து மாத்திரையை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து சரி ரிஸ்க் எடுக்க வேண்டான்றதுக்காக நேற்று வந்து சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தாக்க அங்கே சர்ப்ரைசிங்காக நமக்கு கைக்கு தட்டுப்பட்டது ஒரு கட்டி தான் இருந்தது. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்க 3-4 கட்டி நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இப்போ அதை எடுத்துருக்குறோம், எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சிருக்கிறோம் செய்கிறோம் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு திரும்ப டிபி கட்டி தான் வந்ததுன்னா அதையே வந்து வச்சு நம்ம என்ன வகையான மாத்திரை மருந்துகள் இதுக்கு கேட்கும் செய்யும் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம் அந்த ரெஜிமனை வந்து மாற்ற வேண்டியிருக்கும் செய்யணும். இது வந்து மல்டிடெக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செய்வோம். இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. 99% நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய டிபி மாத்திரைகளே வந்து அனைத்து விதமான டிபி, நான் சொன்னேன் இல்லையா, டிபின்றது வந்து வயிற்றுப்பகுதியில் வரலாம், நுரையீரலில் வரலாம், நிணநீர் பாதையில் வரலாம், தோலில் வரலாம், எலும்பில் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் வரலாம், எதில் வேணால் வரலான்ட்டுன்னு அது எல்லாத்துக்குமே வந்து இந்த 6 to 9 months டிபி டேப்லெட்டே வந்து 99% கேட்டுடும். ஒரு சிலருக்கு இந்த டிபி மாத்திரை கேட்காத பொழுது நாம் வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு 1 or 2% இருந்ததுன்னா போதும். ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப்பாக அந்த நிணநீர் பாதைகளில் கட்டி வந்து செஞ்சு பண்ணி டிபி டேப்லெட் கேட்கல செயல பண்ணலன்னா அதை கண்டிப்பாக எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேறு ஏதாவது நம்ம கேன்சர் மாதிரி இருந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்போ டிபி வந்து நல்லா இருக்கும், அவனுக்கு நிணநீர் பாதையில் வந்து கேன்சர் கட்டி மாதிரி நான் சொன்னேன் அந்த நிம்ஃபோம மாதிரி அந்த மாதிரி இது வந்திருந்து இது டிபி கட்டி தான் சரியாக போயிடும் சரியாக போயிடும்னு விட்டுட்டு அது உடம்பு முழுக்க பரவிச்சுன்னா சிக்கலாகி போயிடும். அதனால் அந்த கட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு எடுத்து அமைச்சிக்கிறது நமக்கு மிக மிக நல்லது. நம்ம அடுத்த பதிவில் வந்து இந்த லிம்ஃபோமா பற்றி எல்லாம் பார்க்கலாம். அடுத்து வேறு எந்த வகையான கேன்சர் எங்கெங்கே பரவும் இந்த நெறிக்கட்டி அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக

0: sunflower oil.
1: நாளும் இந்நிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜான் இவர் கேட்டிருக்கும் பாடல் சந்தன காற்று என்ற திரைப்படத்திலிருந்து சந்தன காற்றில் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாலி, பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியிருக்கிறார் SB பாலசுப்ரமணியம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 3.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கெங்குசெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து பி கல்யாணி. இவர் கேட்டிருக்கும் பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து குறிஞ்சி மலரில் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி, பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்,

ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம். பாடல் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக கேட்கலாம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப்பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.

இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் துஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும், தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன்

0: இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கரினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100க்கணக்கான மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற 1வது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் 2வது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தில் 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவானது.

தூத்துக்குடி மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உள்ள மாவட்டங்கள் கரூர், திண்டுக்கல், நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக உயர்ந்திருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 14/7/2026 மற்றும் 15/7/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். 14 முதல் 16 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: வள்ளி, சாப்பிட வா புள்ள. வள்ளி, வள்ளி எங்க இருக்க? என்ன சத்தத்தைய காணோம்? அட, இங்கதான் இருக்கியா? நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா என்ன?
1: அத்தை, நான் பெருவு சாட்டுக்கிறேன்.
0: ஏன் வள்ளி, ஏன் சோகமா இருக்கா? யாராச்சும் உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஒரு நாலு நாள் சந்தோஷமா உங்க வீட்டுல இருக்கலான்னு வந்தா உங்க பொண்ணு வேற ஊருக்கு போயிருக்கா. நீங்களும் ஒண்ணு மாத்து ஒண்ணு ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
0: வேலையா? ஓ, கழனி வேலைய சொல்றியா வள்ளி? அதெல்லாம் அந்தந்த பருவத்துல சரியா செஞ்சிடணும் புள்ள. இன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஒன்று எங்கள் ஊர் பொருட்காட்சி கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே ஆத்தங்கரைக்கும் போவோம், சந்தைக்கும் போவோம். அங்கே நீ கேட்குற வளவி கம்மல் எல்லாம் வாங்கித்தாரேன்.
1: அதெல்லாம் சரிதான் அத்தை. இப்போதான் எத்தனையோ மருந்துகளும் உரங்களும் பேக்கெட் பேக்கெட்டாக கடையிலே கிடைக்குதே. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இதை ஊற வைக்கணும், அதை அரைக்கணும், அதை கலக்கணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரம் தானே வீணாகுது
0: வள்ளி. நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சா நீ என்ன இப்படி பேசுற?
1: என்ன அத்த, நான் சொன்னது தப்பா என்ன?
0: உனக்கு இயற்கை உரங்களோட அவசியமும் இயற்கை விவசாயம் பத்தின தெளிவும் இல்ல, அதான் இப்படி பேசுற.
1: தெளிவு இல்லையா?
0: மொத நீ இப்படி வந்து உட்காரு. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க. மொத இந்த விவரங்களை கேளு.
2: இப்ப அங்கக விவசாயின் அனைவருக்கும் தெரியும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை உரம், மண்புழு உரம், மேலும் வந்து உயிரியல் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவசாய முறையாகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மண்வளம், சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதன் மற்றும் கால்நடைகள் அனைத்தின் ஆரோக்கியம் பற்றிய ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. அதனால் வந்து இப்போ வரும் காலங்களில் வந்து நம்ம இந்த அங்கக வேளாண்மைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். எல்லா வேளாண்மை முறைக்குமே வந்து சில நெறிமுறைகள் இருக்கும். இந்த அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை வந்து உலக அளவில் முதல் முதல்ல வந்து 1972 பிரான்ஸ் நாட்டில் IFOAM, அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட்ஸ், இதை வந்து நம்ம தமிழில் உலக நாடுகளின் அங்கக வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போது இந்த அமைப்பு வந்து ஒரு 100 மேல் உள்ள 800 மேற்பட்ட நிறுவனங்கள்லாம் சார்ந்து தற்போது ஜெர்மனியில் உள்ள பான் நகரில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு தான் முதல்ல வந்து இந்த அங்கக உணவு உற்பத்தியில் வந்து தரக்கட்டுப்பாட்டை வரையறுத்தது. இதை வந்து நம்ம ஆர்கானிக் கேரண்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா NPOP, அதனால நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதாவது கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம் 2001 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அங்கக விவசாய முறைகள் எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கு எப்படி சான்றளிப்பு, அப்புறம் அதனோட தரக்கட்டுப்பாடு, இதையெல்லாம் வந்து நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாக ஆரம்பித்தாங்க. இது வந்து இப்போ அப்பேடா அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், இதற்கு கீழே வந்து இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அப்பேடா வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறையோட மினிஸ்ட்ரி கீழே செயல்பட்டு வருகிறது. இப்போ நம்ம அங்கக வேளாண்மையான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்த அமைப்பு தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய கோட்பாடுகள். அதில் முதலாவதாக பார்த்தோம்னா பாரம்பரிய வேளாண்மை, நம்மளை முன்னோர்கள் பண்ணினது எல்லாமே பாரம்பரிய வேளாண்மை. இந்த பாரம்பரிய வேளாண்மையில் வந்து பார்த்தோம்னா வேளாண் பயிர்களின் உற்பத்திக்கு பாரம்பரிய விதைகள், இயற்கை இடுபொருட்கள் மற்றும் கால்நடைகளின் உரம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படுவது அந்த பாரம்பரிய வேளாண்மை. இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கு இந்த திட்டத்தில். அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நூதன முறை வேளாண்மை, நம்ம பாரம்பரிய முறையை மேற்கொண்டாலுமே பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது மாற்று உத்திகளை வந்து பயன்படுத்தி பயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த நூதன முறை வேளாண்மை. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம ஒரு நீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயங்களில் வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வர சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதில் வந்து நம்ம அங்கக திரவ பயிரூக்கிகளை கொடுப்பதன் மூலம் வந்து நம்ம பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ இருக்குது, வேளாண்மை புது நவீன தொழில்நுட்பங்கள். இதை வந்து நம்ம பாரம்பரிய வேளாண்மையோட புகுத்தி நம்மளுடைய அங்கக வேளாண் உற்பத்தியை பாதிக்காமல் பார்க்க வேண்டியது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு நெறிமுறைகள். அடுத்தது பார்த்தோம்னா விஞ்ஞான விவசாயம், அதாவது காலத்திற்கேற்ப பயிர்களை மாற்றுறது, தென் பயிர்

கங்கள் மற்றும் பயிர் சுழற்சி அது மாதிரி முறைகளை மேற்கொண்டு நம்மளுடைய அங்கக முறையிலேயே வந்து நம்மளுடைய பயிர் உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த முக்கிய நெறிமுறையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த அங்கக வேளாண்மையில் முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு பார்த்தா நான்கு முக்கிய கொள்கைகளை வரையறுத்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆரோக்கியம். இது வந்து மண்ணில் ஆரம்பித்து மனிதன் வரைக்கும் மண் பயிரோட ஆரோக்கியம் விலங்குகள் மற்றும் மனிதன் அனைவரின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்து தான் இந்த அங்கக வேளாண்மையின் ஒரு முக்கிய கொள்கையாக இருக்குது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். இது வந்து தான் ரொம்ப முக்கியமாக இந்த கடந்த சில வருடங்களாக அனைவரும் பேசும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாத்து அதனோட இணைந்து செயல்படுவது தான் இந்த அங்கக வேளாண் முக்கிய அடுத்த கொள்கையாக இருக்குது. மூன்றாவது நம்பகத்தன்மை. அதாவது அனைவருக்கும் இந்த இங்கே இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு நல்ல இயற்கை சூழலை அமைத்து கொடுத்தல் மற்றும் தரமான உணவு ஆரோக்கியமான வாழ்வு அது மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த அங்கக விவசாயத்தின் முக்கிய கொள்கையாக இருக்குது. நான்காவதாக கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், கவனித்தல். அனைவரையும் வந்து எப்படி ஒரு கேரோடு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அங்கக வேளாண்மை முக்கிய கொள்கையாக இருக்குது. அதாவது இந்த அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு சேர்க்கணும். மக்களுக்கு அவங்க செய்கிற முறைகள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது இருக்க வேண்டும், மேலும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும், மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில் வந்து இருக்குது. ஏன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்தது. இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா மண்ணில் நம்ம எடுத்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து உயிரினங்களே ரொம்ப குறைந்துருச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு மண் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இனிவரும் காலங்களில் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எதையுமே கொடுக்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து இப்போ இந்த மண் வளத்தை பெருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். மண் வளத்தை பெருக்கிறதுல முக்கியமாக வந்து விவசாயிகள் பண்ண வேண்டியது இந்த பசுந்தாள் உரங்கள் பயிரிடுதல். தொடர்ந்து ஒரே பயிர் பயிரிடாமல் அவங்க வந்து நம்ம இயற்கை பசுந்தாள் உரங்களில் வந்து சணப்பை தக்கப்பூண்டு மேலும் தழை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தழைகள்லாம் எடுத்து நம்ம வயலில் போட்டு மடக்கி விழுவாங்க. அந்த மாதிரி பழக்கெல்லாமே இப்போ விட்டு போயிடுச்சு. அதை திரும்ப வந்து நம்ம பண்ணும்போது மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் திரும்ப நிறைய நம்மளுக்கு பெருகி அந்த மண்ணோட வளம் பெருகும். மேலும் அதில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற வந்து சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உயிரினங்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கு. அதையும் நம்ம வந்து நிறைய இப்போ எல்லாமே 0.5% கீழே இருக்குது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவாலாக இருக்குது. அதையும் இந்த பசுந்தாள் உரங்கள் பசுந்தாள் இலைத்தழைகளை போடுறது மூலமாக நம்ம பெருக்க முடியும். இது ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதை வந்து நம்ம ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கிறதன் மூலமாக நம்ம வந்து அதைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேண முடியும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி. அதாவது நம்ம தொடர்ந்து ஒரே பயிரை பயிரிடுறோம், பயிர் சுழற்சி முறைக்கு போகணும். மாற்று பயிர்கள் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அந்த மாதிரி பயிர்கள் வந்து நெல்லுக்கு பதிலாக தண்ணீர் குறைவான பயிர்களை பயிரிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் அதுக்கு நல்ல நுகர்வோர் நிறைய இருக்காங்க. அதனால் திரும்ப வந்து நம்ம சிறுதானியங்களை அதிகமாக நம்ம கொண்டு வரணும். எல்லா இடங்களையுமே நிறைய பயிர் கழிவுகள் இருக்குது. அதை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம அப்படி எரிச்சிடுறோம். அது வந்து தவறான முறை. அதை வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு மக்கி உரமாக கொண்டு வரணும். மேலும் இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா நில மூடாக்கா அதை அப்படியே வந்து ஒரு மூடாக்காக அமைத்து அதை திரும்ப மடக்கி நம்ம அந்த நிலத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே மண்ணோட வளத்தை பெருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மறுசுழற்சி சேர்க்கக்கூடிய இடுபொருட்களை சார்ந்து ஒரு திட்டத்தை போடணும். அதாவது நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம வைக்கோல் வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம ஒரு காளான் உற்பத்தி பண்ணலாம். திரும்ப அந்த காளான் எடுத்ததுக்கப்புறம் அந்த திரும்ப அந்த வைக்கோலை நம்ம திரும்ப ஒரு கம்போஸ்ட் பண்ணி திரும்ப நம்ம பயிருக்கு இடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையமாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பொருட்கள் எதுவுமே நம்மளை வீணாகாத இருக்கும். மேலும் நம்ம வந்து அங்கக முறையிலையும் நம்ம விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும். மேலும் வந்து கால்நடைக்கு வந்து தேவையான தீவனங்கள் மற்றும் அதுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலைகளை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்நடைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கக விவசாயம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். இப்போ அதற்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து அங்கக விவசாயம் மேற்கொள்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், விவசாயிகள் வந்து அங்க விவசாயம் மேற்கொள்ளும் போது நம்ம அதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தை மதிப்பு இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் மேற்கொள்ள முடியும். இப்போ ரசாயன முறைமுறை வர விவசாய பொருள்களை விட இது வந்து அதிகமான ஒரு சந்தை விலை கொடுத்தா மட்டும்தான் விவசாயிகள் வந்து ஆர்வமாக கலந்துப்பாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய வெளியிலிருந்து வர்ற இடுபொருட்களை குறைச்சிட்டு நம்மளுடைய உள்ளேயே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இடுபொருட்களை தயாரித்து பயிருக்கு கொடுக்கும்போது பயிரும் நம்ம அங்க முறையில் பண்ண முடியும். மேலும் நம்ம இடுபொருட்கள் செலவையும் நம்ம குறைக்கலாம். இப்போ நம்ம வந்து அதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இதுக்கு வந்து அரசாங்கம் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம்

வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த திட்டங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, அங்கக விவசாய பற்றிய ஒரு பாலிசியை வந்து 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயத்தை வந்து விவசாயிகள் மேற்கொள்ளணும். இப்படி மேற்கொள்ளும் போது நம்மளோட மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்லுயிர் இருக்கு இல்லைங்களா, அதனோட பயோடைவர்சிட்டி அப்படிம்பாங்க, அதனோட பயோடைவர்சிட்டி நம்ம வந்து பாதுகாக்கணும், எல்லா உயிரினங்களோட அந்த கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக நெல்லில் வந்து ஆயிரக்கணக்கான பாரம்பரிய ரகங்கள் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அதை நம்ம மீட்டெடுக்கிற ஒரு நடவடிக்கையில் இருக்கிறோம். அதுக்கு வந்து அரசாங்கமும் நிறைய விவசாயிகளும் அதில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பயிர்களையுமே வந்து நம்ம அந்த ஒரு அது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இந்த பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க சொல்கிறது வந்து ஒரு சான்றளிப்பு, இது வந்து சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து சான்றளிப்பு கொடுக்கறதுக்கு அமைக்கப்பட்ட துறை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்க மூலமாக மட்டும்தான் இந்த நம்ம அங்கக விவசாயம் மேற்கொள்ளறவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இரண்டு வகையான சர்டிஃபிகேஷன் வருது. ஒன்று வந்து NPOP அப்படின்னு சொல்கிற நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதனோட கைட்லைன்ஸ் படி விவசாயிகள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அங்கக விவசாயம் மேற்கொள்கிறவங்க பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமே ஒரு மினிமமான ஒரு சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். இதில் வந்து விவசாயிகள் அங்க விவசாயம் மேற்கொள்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை தராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க விளைவித்த அந்த அங்கக பொருட்களை வந்து ரெசிடியூ அனாலிசிஸ் அப்படிம்பாங்க, அதில் ஏதாவது வந்து நம்மளோட ரெசிடியூ இருக்கா, அதாவது நம்ம பூச்சி மருந்துகள் இதில் அடிக்கிறதில்ல, இருந்தாலுமே அதை ரெசிடியூ அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். அதற்கு வந்து ஒரு டெஸ்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அங்கக விவசாயம் மேற்கொள்ளுங்க பண்ணித்தராங்க. அதாவது இன்சென்டிவ் 5,000, ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு டெஸ்ட், அந்த ரெசிடியூ அனாலிசிஸ் டெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க. இது பண்ணினா மட்டும்தான் நம்ம ஏற்றுமதிக்கு வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு சான்றளிப்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு முறையிலையும் விவசாயிகள் வந்து சான்றளிப்பு பண்ணிக்கலாம். அது வந்து PGS அப்படிங்கிறாங்க, அதாவது பங்களிப்பு உத்தரவாத திட்டம், பார்ட்டிசிபேட்ரி கேரண்டி சிஸ்டம். இதில் வந்து விவசாயிகளே இப்போ மாற்றி மாற்றி அவங்களே சான்றளிப்பு பண்ணிக்கலாம். இதில் வந்து துறையை வந்து எந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு விவசாயி பக்கத்து விவசாயியோட அங்கக முறையை சர்டிஃபை பண்ணுவாங்க, அந்த விவசாயி இன்னொரு விவசாயி பண்ணுவாங்க. இந்த மாதிரி முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அந்த போர்ட்டலில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே இல்லை, விவசாயிகள் மட்டுமே அதை வந்து பண்ணி அது ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறாங்க. இது ஒரு முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு எந்த ஃபீஸுமே இதுக்கு இல்லை, கட்ட வேண்டியதில்லை விவசாயிகள். இது ஒரு முறை. இது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய திட்டம் ஒன்று இருக்குது, பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனா. இதில் வந்து குழுக்களாக விவசாயிகள் ஒரு 10 பேர் 20 பேர் குழுக்களாக அமைந்து அவங்களும் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பேர் ஸ்கோப் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லா முறைகளையும் இந்த NPOP-லையும் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கலாம், இந்த PKVY பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களோட விளைபொருட்களை வந்து விற்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இதில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தோட அங்கக விவசாய பாலிசியில் வந்து இன்னும் சில முக்கியமான கொள்கைகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா கிளஸ்டர் பேஸ்டு சாகுபடி, அதாவது நம்ம வந்து ஒரு குழுவாக சேர்ந்து, இப்போ நம்ம FPOs அப்படிங்கிற உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த FIG இருப்பாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அங்க விவசாயம் ஒரு குழுவாக பண்ணும்போது அவங்களையும் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரை லேண்ட், அதாவது நம்மளுடைய மானாவாரி நிலங்களில் அதிகமாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகமாக வந்து மானாவாரியில் சிறுதானியங்கள் போடுறாங்க. அங்கே இருக்கிற குழுக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷனை அழகாக பண்ணி நல்லா ஒரு அங்கக பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மதிப்பு கூட்டி ஏற்றுமதிக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே வந்து ஒரு சப்சிடைஸில் ரேட்டில் வந்து அரசாங்கம் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான இந்த பாலிசியில் பார்த்தோம்னா ஜீன் பேங்க் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மாநில அளவிலான ஒரு ஜீன் பேங்க் வந்து முதல்ல இந்த பாரம்பரிய ரகங்கள் அது நெல் சிறுதானியங்கள் எல்லா பயிர்களையுமே அமைச்சு அதனோட பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு
கொள்கையில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த

0: சமயத்தில் நான் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை அறிவு நிலையம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 31 வேளாண்மை அறிவு நிலையங்கள், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இப்போ இந்த அங்கக விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றிய பயிற்சிகள், விழிப்புணர்வுகள் மற்றும் செயல் விளக்கங்களை வந்து நம்ம கடந்த ஒரு 5 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்ம பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா 1 நாள் பயிற்சி கொடுக்குறோம், 5 நாள் பயிற்சி, கடந்த வருடம் பார்த்தோம்னா 26 நாள் பயிற்சி, வேலையில்லாத இளைஞர்கள் ஊரக இளைஞர்களுக்கு வந்து 26 நாள் பயிற்சி, அங்கக உற்பத்தியாளர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்தோம். இதில் வந்து விவசாயம் சாகுபடி முறைகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயிற்சி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் பூச்சி மற்றும் நோய் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பற்றியும் நம்ம இதில் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இது எல்லா வேளாண்மை நிலையங்களையும் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறையும் மற்றும் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நம்மாழ்வார் ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர், அது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கக விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயங்கிட்டு வருது. அங்கே பார்த்தோம்னாலும் நம்ம ஃபுல்லாக பயிற்சிகள் கொடுக்குறாங்க, நிறைய பயிற்சிகள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பண்ணை மகளிர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் அங்கே பயோ இன்புட்ஸ் வந்து அதில் அங்கே தயாரித்து விற்பனையும் செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து அது என்னென்னலாம் வந்து ப்ரோட்டோக்கால் அவங்க மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கும் சொல்லித்தராங்க, அதோட ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அங்கே பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு வராங்க. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் கருதி திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை அறிவு நிலைய விஞ்ஞானிகள் ஒரு 13 வாரங்கள் தொடர் நிகழ்ச்சியாக அங்கக வேளாண்மை பற்றி கூற உள்ளார்கள். அதில் முக்கியமாக இந்த அங்கக வேளாண்மையில் எப்படி ஒரு விதை நெல் உற்பத்தி செய்கிறது, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து இடுபொருட்கள் உற்பத்தி செய்தல், அங்கக வேளாண்மை செய்யும்போது பூச்சி நோய் மற்றும் களை கட்டுப்பாடு, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து உயிர் உரங்களின் பங்கு, அதை விட முக்கியமாக அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் எப்படி பயிர் சாகுபடி செய்கிறது, அங்கக வேளாண்மையில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் அங்கக வேளாண்மையில் வந்து இப்போ முக்கியமாக தொழில் முனைவர்களை எப்படி வந்து நம்ம உருவாக்குறது இப்படிங்கிற பல்வேறு வகையான தலைப்புகள் வந்து உரையாட உள்ளாங்க. இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து திங்கட்கிழமை அன்று ஒளிபரப்பப்பட உள்ளது. இதை வந்து விவசாயிகள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன வள்ளி, அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: அத்தை அத்தை, எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன், எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சே.
1: அப்படின்னா இயற்கை முறை விவசாயத்தோட அவசியத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படிதானே?
2: ஆமா, அங்கக வேளாண்மையோட அவசியமும் அதன் மூலம் அறுவடை செய்யப்படுற பொருட்களுக்கான வாய்ப்புகளையும் இவங்க தான் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே.
1: மண்வளம், இயற்கை பாதுகாப்பு, நம்மளோட ஆரோக்கியம் இப்படி எல்லாமே சீரா இருக்கணும்னா இயற்கை விவசாயம் தான் சரி.
2: அத்தை, நாளைக்கு பொருட்காட்சிக்கெல்லாம் போக வேண்டாம், அதை நம்ம இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். என்ன காலையில வெள்ளனவே எழுப்பி விடுங்க, நானும் உங்களோட கழனி வேலைகள்ல ஒத்தாசையா இருக்கேன்.
1: இப்பதான் எங்க வள்ளி புத்திசாலித்தனமா பேசுறா.

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்ப பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டாக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண் முறையில் கத்தரி சாகுபடி. அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை விளைபொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அங்கக வேளாண்மையின் பரப்பளவு விரிவடைந்து வருகிறது. சேலம் மாவட்டம் அங்கக வேளாண்மை சான்றளித்தலின் கீழ் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளதால் அங்கக பயிர் மேலாண்மை மற்றும் பொருளாதார ஆய்வு அம்மாவட்ட கத்தரி விவசாயிகளிடம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 100 கிராம் கத்தரி விதைகளை 1 மாதத்திற்கு முன்பே மேட்டு பாத்திகள் அமைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்து விதைத்த 40 முதல் 45 நாட்களுக்கு பிறகு நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றவாறு இருக்கும் நிலையில் பிடுங்கி நடுகின்றனர். 1 ஏக்கருக்கு 3500 நாற்றுகள் வரை தேவைப்படுகிறது. 40 நாட்கள் வயதுடைய நாற்றுகள் வயலில் நடப்பட்டன. செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர், வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர், பாத்திக்கு பாத்தி

0: 90 சென்டிமீட்டர் இடைவெளி மற்றும் ஒரு பாத்திக்கு இரண்டு வரிசை இருக்குமாறு நாற்றுகளை நடவு செய்கின்றனர். நீர்ப்பாசனம் செய்ய சொட்டு நீர் பாசன முறையை விவசாயிகள் பின்பற்றி வருகின்றனர். வாரத்திற்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்கின்றனர். நடவு செய்த 7வது நாளில் ஒவ்வொரு செடிக்கும் 100 மில்லிமீட்டர் ஜீவாமிர்த கரைசலை வேரின் அருகே தெளித்து மண்ணால் மூடிவிடுகின்றனர். இவ்வாறு வாரம் ஒருமுறை செய்கின்றனர். பின்பு 10வது நாளிலிருந்து வாரம் ஒருமுறை இயற்கை பூச்சி விரட்டியை தெளிக்கின்றனர். 15வது நாளில் 400 கிலோ தொழு உரத்தை 70 கிலோ வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து தூவுகின்றனர். மேலும் விவசாயிகள் 20வது நாளிலிருந்து வாரம் ஒருமுறை 300 மில்லி பஞ்சகவ்யாவை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து பின் 25வது நாளில் தேவைக்கேற்ப களையெடுக்கின்றனர். 50வது நாளில் ஒரு செடிக்கு 100 கிராம் புண்ணாக்கு கலவையை, அதாவது வேம்பு, தேங்காய், நிலக்கடலை மற்றும் எள் எண்ணெய் புண்ணாக்கு சம அளவு கலந்து தெளிக்க வேண்டும். அசுவினியை கட்டுப்படுத்த புளித்த மோரை பூச்சி விரட்டியுடன் சம அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். காய் புழுக்களை கட்டுப்படுத்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தலா 1/2 கிலோ அக்னி அஸ்திரத்துடன் கலந்து தெளிப்பதுடன் தண்டு துளைப்பான் மற்றும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த விளக்கு பொறியை 30வது நாளில் வைத்து கட்டுப்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 3 பொறிகள் தேவைப்படுகின்றன. 45 நாட்களுக்கு மேல் பூக்கள் பூக்க தொடங்கும். பூக்கும் நாளிலிருந்து 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா மற்றும் 4 கிலோ அசோஸ்பைரில்லம் மற்றும் மீன் அமினோ அமிலத்தை 10 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதாகவும், வாரம் ஒருமுறை இயற்கை பூச்சிக்கொல்லியை தெளித்து வந்தால் பூக்கள் நன்றாக பூக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் 1 கிலோ பெருங்காயம் மற்றும் 10 லிட்டர் மோர் கலந்து தெளித்தால் நோய் தாக்குதல் குறைவதுடன் பூக்கள் நன்றாக பூக்கும் என்றும் தெரிவித்தனர். 1 ஏக்கருக்கு சராசரியாக 2 முதல் 3 டன் கத்தரி அறுவடை செய்கின்றனர். தொழு உரம், உயிர் உரம் மற்றும் இதர உரங்கள் அதிகம் பயன்படுத்துவதால் மண் வளத்தை அதிகரிக்க முடிவதாக இயற்கை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கியம் மற்றும் சுவை மிகுந்த காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடிகிறது என்றும், தரம் உயர்ந்த காய்கறிகளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு கொடுப்பதில் மன திருப்தி ஏற்படுகிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள், தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது 1 ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:31. நேர்களே, இசை பாக்களை எடுத்து கவிச்சரமாய் தொடுத்து இனிமையான பாடல்களை கேட்கும் உன்னத நிகழ்ச்சி பூங்குத்து. ஆமாங்க, பிற்பகல் 2:30 பூங்குத்து அப்படிங்கிற உன்னத நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படங்களில் இருக்கக்கூடிய அழகிய பாடல்களை தான் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். முதலாவதாக நாம் கேட்டு ரசிக்கக்கூடிய திரைப்படம் ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1988 வெளிவந்த திரைப்படங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு டி கே போஸ். இந்த படத்தில் ராமராஜன், ரேகா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 100 கடந்து ஓடின ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்திலிருந்து காலை நேர ராகமே என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் கே எச் சித்ரா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கங்கை அமரன். பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் இளையராஜா. இந்த பாடலை கேட்டு விடுவோமே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:37. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது ராசாத்தி மனசுல என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க மனோ. KS சித்ரா இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறார் இளையராஜா. இதோ இந்த இனிய பாடலை கேட்டுடுவோம் நேயர்களே.

நேர்களே, ஒழித்த பாடலை பாடியிருந்தார்கள் மனோ பி சுசீலா இளையராஜாவின் இசையில். ஆம் நேர்களே, நாம் பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கம்மாக்கரை ஓரம் என்ற பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கங்கை அமரன்.

ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து. ராசாவே உன்னை நம்பி திரைப்பட படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டோம். அடுத்தது நாம் கேட்க போகிற திரைப்படம் சிறையில் பூத்த சின்னமலர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1990 வெளிவந்தது. இந்த படத்திலிருந்து வாச கருவிப்படை என தொடங்கும் பாடல். இந்த பாடலை எழுதியிருக்கிறார் வாடி, இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் அருண்மொழி, எஸ் ஜானகி. இதோ அந்த இனிய பாடல் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேர்களே, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 2:55. பூங்கொத்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது அதிசய நடமிடும் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாலி, பாடலை பாடியிருக்கிறார்கள் KJ யேசுதாஸ், KS சித்ரா. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இதோ அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

நேரம் பிற்பகல் 3 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வரும் 1 மணி நேரமும் இடைவிடா இசை மழையாய் ஒழிக்க இருக்கிறது நேர்களே. இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில ஒழிக்க போகுது நேர்களே. நீங்க என்ன பண்ணணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்கள் ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் இருக்கும் இடத்துலருந்தே கேட்டு ரசிக்கலாம் இல்லையா. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இல்லையா. எப்படா இந்த பருவமழை வரும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். வெயில் கொஞ்சமாவது தனியுமே அப்படின்னு எல்லார் மனசுலேயும் ஒரு ஏக்கம் இருக்கு. விவசாயிகளும் எப்படா மழை பெய்யும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க.

நம்ம ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா அது பாட்டு தான். இசை தான் எல்லாரையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, என்னதான் நம்ம ஃபோனில் வச்சுட்டு இல்லை நம்ம பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாட்டு ரேடியோவில் கேட்டு அது எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்து கேட்குறது ஒரு சுகமான அனுபவம்னு சொல்லலாம்.

நிறைய ஊர்களில் இருந்து நிறைய பேர் உங்களோட விருப்ப பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வரப்போகுது. நான் சொன்ன நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்புங்க. நேர்களே நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க, மேட்டூர்லேருந்து கங்கா கேட்டிருக்காங்க. சூரியன் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ரொம்பவே அழகான பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூன்று மணி எட்டு நிமிஷம் ஆயாச்சுங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள் ஆம்நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்கணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரடப்பெரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் இருக்கும் இடத்துலருந்தே கேட்கலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலாக இருந்தாலும் சரி, இங்கே தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்குங்க. சரிங்க, சாலையில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள், உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க மறக்காம. அதே மாதிரி குறைஞ்ச வேகத்தில் போகலாம், அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்குமே நல்லது. சரிங்க, அட்வைஸ்லாம் போதுங்க, பாட்டை போடுங்க அப்படின்றீங்களா? அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்லேருந்து ரகுபதி, இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக இணைஞ்சு கேட்டிருக்காங்க ஒரு அழகான பாடல், வானத்திலே வெள்ளி ரதம், எங்கள் ஊர் மாப்பிள்ளை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து கேட்போமா?

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 3:15 ஆயாச்சுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகான பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள். நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டே நம்ம பண்பலை கேட்டுட்டு இருப்பீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே நம்மளுடைய பண்பலையை கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. அடடா, நமக்கு பிடிச்ச பாட்டு போட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த சந்தோஷத்தோடைய இந்த 1 மணி நேரமும் போகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நமக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே காதோரம் வந்து கேட்கும் போது அதை அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அதுவும் காலையில நேரத்தில் கேட்டுட்டோம்னா அந்த நாள் ஃபுல்லுக்க முழுக்க நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அதுதாங்க இந்த பாடல்களோட மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச்சேரியிலிருந்து பிரபு, ஆனந்த், பாபு, பிரியா, அம்மு இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டுருவோமா நேர்களே?
1: அது சரி, பொண்ணுங்க தான் உலகத்தில் எல்லாமே, அதனால தான் பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எல்லாத்துலேயும் பூந்து நம்மக்கிட்ட போட்டி போட்டிருந்தேன். எப்படி

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க

0: சேர்த்தியா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: மூன்று மணி 23 நிமிஷம் ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். ஒரு சில பாடல்களை கேட்கும்போது நிறைய நினைவுகள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இது நான் சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்தது, இது வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தது, கேட்டது, அப்படின்னு நிறைய பாடல்கள் நம்மளோட நினைவுகளை கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பாடல்கள் நம்ம உறவுகளோடு இருக்கும்போது, ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இருக்கும்போது அந்த பாடல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் நம்ம அந்த பாட்டை கேட்கும் போது நம்ம ஞாபகத்துக்கு வரும். இதை எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா நேர்லே? அட ஆமாங்க, அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, நிறைய நினைவுகளை கொடுக்கக்கூடியது பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நினைவுகள் நினைவுகள்னே சொல்லிகிட்டு இருக்கனே அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த பாடல் கேளுங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மூக்காரெட்டிப்பட்டி, தருமபுரி மாவட்டம் மூக்காரெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து வைரமணி. இவர் கேட்டிருக்காரு பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து. கேட்போமா?

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அன்கோ.
7: சரி சரி,
8: நேரம் 3:30 ஆயாச்சுங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இனி வரும் அரை மணி நேரமும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மோகன்குமார். இவங்க மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து கேட்டிருக்காங்க, அங்கேருந்து கேட்டுட்ருக்காங்க. பாடல் ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து, சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற பாடல். எல்லாருக்குமே அப்படி தானேங்க, கேட்போமா?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: மூன்று மணி 36 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கற்றவில் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை போட்டுட்ருக்கோம், நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. சரிங்க, அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போமா நேர்களே?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு

0: என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். 3:43 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள் தான் இது எல்லாமே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் இல்லையா? இப்ப நம்ம நிறைய வந்து

கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். 3:43 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள் தான் இது எல்லாமே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் இல்லையா? இப்போ நம்ம நிறைய வந்து புவி வெப்பமயமாதலை பற்றி நிறைய சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு வரோம், நம்ம வானொலியிலையும் பேசிட்டு வரோம். ஏன் நம்ம வெயிலில் போகும்போதே அந்த அருமை நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வெட்டாமல் நம்ம மரங்களை வளர்க்க முயற்சி பண்ணுவோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நம்ம அதே தரத்தோடு ஒப்படைக்கணும் இல்லையா? அந்த பொறுப்பு கடமை எல்லாமே நமக்கு இருக்குங்க. நாம் மட்டும் நல்ல காற்றை சுவாசிக்கணுமா? வரும் தலைமுறை கூட நல்ல காற்றை சுவாசித்து நல்ல உணவை சாப்பிட்டு வாழணும் இல்லையா? சரி, மரம் வளர்க்குறத நம்ம ஊக்குவிக்கணும். மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கிட்ட நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது நம்ம செய்யணும். சரி, அடுத்த பாடல் என்ன போட போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களா நேர்களே? அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பனமரத்தூர் பகுதியிலிருந்து அம்பிகா கேட்டிருக்காங்க. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 3:50 ஆயாச்சு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு சில பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது அப்படின்னு சொல்லலாம். எப்போ கேட்டாலுமே இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பாடல்களாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாடல் தாங்க அடுத்து வரப்போகிற பாடல். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, மதிகோன் பாளையத்திலேருந்து வீரம்மாள் அப்படின்ற நேயர் கேட்டிருக்காங்க. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்போமா?

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க. குமாரசாமி பேட்டையிலிருந்து பிரேமலதா கேட்டிருக்காங்க. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல்

நேர்லே ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது கட்சுவில் கலக்கல் பாடல்கள். இதுவரை கேட்டோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய கட்சுவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கம் அழகி வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கம் அழகி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இனிமையான மாலை வேலை அற்புதமான, அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடி மாதம் வரப்போகுது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஏதோ மே மாதம் வேறு அடிக்குது. நம்ம கூட கார்த்தி, வணக்கம். கார்த்தி
1: வணக்கம். மாரிமுத்து வணக்கம். நேரில்லை.
0: ஆமாம், நேரில் வணக்கம் சொல்லிட்டு வெளியே தலை காட்ட முடியல, அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு. இது என்ன மாதம் நமக்கு தெரியும், சித்திரை மாதம் வெயில் மாதிரி அடிச்சிட்ருக்கு. சரி, ஏதோ பொதுவாக இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு பேப்பர்களில் பார்த்தோம், நிறைய இந்த பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடுகளை உலக நாடுகளில் அதிகமாக பயன்படுத்திய நாடுகளில் இந்தியா ஒன்று இருக்குது. அவ்வளோ பிளாஸ்டிக்கோட குப்பைகள் நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் இந்த கடலில் இருக்கக்கூடிய குப்பைகளோட எண்ணிக்கை, அதுவும் இந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் பிளாஸ்டிக் பேப்பரில் பயன்படுத்தல, நம்ம தூக்கி எறிந்தக்கூடிய அந்த கடல்களை ஆற்றுகளை போய் ஆறுகளை போய் கடல்கள் கடந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்தமாரி விஷயத்தோடு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவோம், அது ரீசைக்கிள் பயன்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அதை மறுபடியும் மறுசுழற்சி பண்ணுவோம் அப்படின்ற கருத்துக்களோட இந்த நிகழ்ச்சியில் இனிமோ விடைத்தேர்வு நாட்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய தேடல்களோடு வந்துட்டுருக்கோம், நிறைய தேடி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக சொல்வதற்காக. இந்த இணைப்பிலே நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் புதிய நேர்களாக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற 94-86-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். அந்த மற்ற நேர்கள்
1: பார்த்தீங்கன்னா 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: ஸோ மனிதனோட ஆராய்ச்சி என்பது பொதுவாக நம்ம இந்த பூமி சார்ந்த

0: மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வானம் கடந்து எங்கேயோ நம்ம ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ ஆராய்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி சார்ந்த கொஷினை தான் இந்த எடுத்த நாட்களில் முதல் வினாவாக நம்ம கேட்க போகிறோம். இனிப்பில் இனியக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மாரிமுத்து ஐயாவுக்கு, பண்பலை சித்தன் தாசன் படி வணக்கம் ஐயா.
0: சரிங்க, வணக்கங்க. உங்களுக்கான குறிப்பு பாருங்க, கார்த்தி கொடுங்க. கார்த்தி
1: கொடுங்க
2: ஐயா. இது வந்து ஒரு புத்தகம், இந்த வருஷம் தான் வெளியிட்டு இருக்காங்க. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த இதுதான் வெளியிட்டு இருக்கு.
0: அந்த அதன் நிறுவனம்,
2: அந்த நிறுவனம் தான் வெளியிட்டு
1: இருக்கு.
0: வாங்க வாங்க. ஒரு புத்தகத்தை பத்தி பொதுவா நம்ம குறிப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். புத்தகம் வணக்கங்க, சொல்லுங்க. சரிங்க, நீங்க துரை, உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கங்கள் இருக்கா? புத்தகம் படிப்பீங்களா இல்ல செய்தித்தாள் படிப்பீங்களா? ஒரு புத்தகத்தை பத்தி குறிப்புகள் கொடுத்துருக்கோம், உங்களுக்கான அடுத்த குறிப்பு பாருங்க.
2: இது வந்து ஒரு சுயசரிதை புத்தகம். அப்துல் கலாம் எழுதிய நூல் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்கய்யா.
0: இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனியும் கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க.
1: விளையாட்டுத்துறை
0: சார்ந்த ஒரு எழுதலைங்க. நமது விண்வெளி துறை இருக்குல்ல, அந்த இந்திய விண்வெளி வீரர் எழுதிய புத்தகம் தான் இந்த புத்தகம். அது அவர் தொடர்ந்து அவருடைய ஆராய்ச்சி தொடர்ந்து அவருடைய பட்ட கஷ்டங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்றதுக்காக அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மயில்சாமி அண்ணாதுரை விண்வெளி வீரர் அவர் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சமீபத்தில் நமக்குலாம் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்த, அதுவும் குறிப்பாக ஈரோட்டை சார்ந்தவர், நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் அவர் சந்திராயன் அப்படிலாம் வந்துருச்சு. சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். உலக அளவில் நம்ம விண்வெளி துறையில் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். வணக்கங்க, சொல்லுங்க. விண்வெளி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதெல்லாம் உலக அளவில் நாம மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு இஸ்ரோ முக்கியமான பங்கு. அது என்ன வகையில் நமக்கு ரோல் பண்ணுதுன்னு இந்த புத்தகத்தில் இருக்குதுங்க. அடுத்த நேர்
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நாங்க தர்மபுரி மாவட்டம் அகரபடியில இருந்து பேசுறோம் சார்.
2: குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார்.
2: விடை சொல்லாமே.
3: எங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
2: இது வந்து இந்திய விமானப்படை அந்த கேப்டன் எழுதின புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
0: இவர் வந்து விண்வெளி வீரர் மட்டும் இல்லாம நமது இந்திய விமானப்படைய குரூப் கேப்டனாகவும் இருக்கிறாருங்க. நன்றி கார்த்திக். இப்போ நம்ம குறிப்பா இந்த விண்வெளி வீரர் சொல்றோம் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு, நம்ம இந்த விண்வெளி நிலையம் அப்படின்னு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி நிலையம் ஒன்று நம்ம நம்மளுடைய விண்வெளி பரப்பில் இருக்கு. ஸோ அதில் பல்வேறு நாட்டை சார்ந்த விண்வெளி வீரர்கள் அங்கே தங்கி வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: புத்தகத்தினுடைய பெயர் தான் நம்ம கேக்குறோம்.
0: அடுத்த நேர் வணக்கங்க.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
2: ஐயா, நீங்க கடைசியா எப்ப வந்தீங்க?
4: போன செவ்வாய்க்கிழமை.
0: அருமை அருமை
2: அருமை. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
0: கடந்த 7ஆம் தேதி வந்திருக்கிறாரு, இன்று 15ஆம் தேதி கரெக்டா வந்திருக்கிற எண்ணி சூப்பருங்க.
2: அதனாலதான் அவரை கேட்டேன். எப்போ
0: சொல்லுங்க.
4: சுபான்சா சுக்லாங்கிறவர் எழுதுனதா?
0: சுபான்சி சுக்லா அவர் எழுதிய புத்தகத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. சொல்லுங்க பாக்கலாம். இந்திய விமானப்படை குரூப் கேப்டனாகவும் இந்திய விண்வெளி வீரராகவும் இருந்த சுபான்சி சுக்லா அவர் எழுதிய த செகண்ட் ஆர்பிட் அப்படின்ற புத்தகத்தை பத்தி நாங்க குறிப்புகள் கேட்டோம். சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம், பாடல சொல்லுங்க. அது தொடர்பா நாங்க சில விஷயங்களா சொல்றோம்.
4: படம் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்றோர் மனம்,
0: அவளுக்கென்று ஒரு மனம்.
4: நம்ம மறைந்த பாடகி ஜானகி அம்மா பாடின பாட்டு சார்,
0: ஜானகி அம்மா
4: உன்னிடத்தில் என்னை கொடுத்து என்கிற ஒரு அழகான பாட்டு.
0: சரிங்க, அருமையான ஒரு பாடல வந்து கேட்டீங்க, ஜானகி அம்மா பாடியிருக்காங்க, வாழ்த்துக்கள். சரிங்க, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நம்ம இவர்

0: சொன்னார் இல்லைங்களா, த செகண்ட் ஆர்பிட். சரிங்க, இந்த சுபன் சி சுக்லா அப்படின்றவர் யார் அப்படின்னா, நம்ம இந்திய விமானப்படை சேர்ந்த குரூப் கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. அதையும் தாண்டி விண்வெளி பயணம் குறித்து இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கா அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி விண்வெளி நிலையம், த ஸ்பேஸ் ஸ்டேஷன், அந்த ஃபேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1998 வந்து விண்ணில் ஏவப்பட்டது. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இப்படி ஒரே இடத்துல நின்று இருக்கலாம், அது அப்படிலாம் இருக்காது, அப்படியே மேலே வந்து புவியீர்ப்பு விசை வந்து இல்லாதக்காந்து அப்படியே ரொட்டிட்டு நம்ம பூமியை வந்து வளம் வந்து கொட்டியிருக்கோம். அது 2000 முதல் கிட்டத்தட்ட 26 பல்வேறு விண்வெளி வீரர்கள், பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க, தங்கி வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. அது எங்கே தூரம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட பூமியில் ஒரு 400 தூரத்தில் இருக்கக்கூடியது. இதனோட வேகம் எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 28,000 வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இது ஒரு ஆய்வுமாக செயல்படுகிறது. இந்த மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய நுண் ஈர்ப்பு சூழலில் பல்வேறு அறிவியல் பரிசோதனைகள் இங்கே வந்து நடைபெறுகிறது. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து நம்மளுடைய விண்வெளி சார்ந்த அல்லது பூமி சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்கள் சார்ந்த அந்த ரிசர்ச்லாம் இங்கே வந்து செய்கிறாங்க. நாசா, இஎஸ்ஏ, ஜாக்ஸா, சிஎஸ்ஏ இப்படி சொல்கிற பல்வேறு நாட்டை சேர்ந்த விண்வெளி அமைப்புகள் இருந்து இங்கே செயல்படுது. ஸோ நமது சுபன்சி சுக்லா அவர்களும் இந்த விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 17 தங்கியிருந்து ஒரு 60 வகையான ஆய்வு பணிகளை வந்து செய்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நெல், நம்ம பிரம காராமணி தண்ணியை கொண்டு சொல்லுவோம், எள், கத்திரிக்காய், தக்காளி உள்ளிட்ட பல்வேறு 6 வகைகளை சேர்ந்த ஒரு 4000 விதைகளை சுக்லா விண்வெளிக்கு எடுத்து சென்றார். அந்த விதைகளை வந்து அவர் விண்வெளியிலே ஒரு பெட்டியில் வைத்து முளைக்க செய்தார். ஸோ அது பெரிய விஷயம். நம்ம விடைத்திரை நாட்கள் நிகழ்ச்சி கூட சமீபத்தில் நம்ம கேட்டோம், காராமணி சொல்லக்கூடிய அந்த நம்ம கிராமப்புறங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தண்ணங்கொட்டம் சொல்லுவோம், அது வந்து அங்கே அங்கே புவியீர்ப்பு இல்லாத பட்சத்திலும் கூட அங்கே வளர்ச்சி, அந்த வளர்ந்த ஒரு இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அவருடைய நமக்கு நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்த சுபன் சி சுக்லா அவர்கள் த செகண்ட் ஆர்பிட் அந்த புத்தகத்தை பற்றி கேட்டோம். இந்த புத்தகம் வந்து சமீபத்தில் தான் வெளியிடப்பட்டது. இது வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதோடய சுபன் சி சுக்லா வந்து லக்னோவில் பிறந்தவர். 2025 ஆக்சியம் மிஷன் 4 மூலம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்தியர் தான். இன்னொரு குறிப்பு நம்ம சமீபம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சமீபத்தில் வந்து நம்ம ரஷ்யாவை சேர்ந்த பல்வேறு விஞ்ஞானிகள், அதுவும் நமக்கு இந்திய வம்சாவளி வீரர் அனில் மேனன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு வந்து பயணம் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 49 இருக்கக்கூடியது அவர். இப்போ சமீபத்தில் இன்னும் 2 வந்து பயணம் மேற்கொள்ளார். அது சோவியஸ் MS-29 விண்கள் மூலமாக புறப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 8 அங்கே தங்கியிருந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள், நம்ம அங்கே ஏன்றது அவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த பூமியில், அந்த ஏயில் அங்கே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ரத்த ஓட்டங்கள் மனுஷங்களுக்கு நரம்புகள் எவ்வாறு பாதிக்கிறது என்ற பல்வேறு வகையான ரிசர்ச் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். சரி, அதுக்காக நம்ம கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி. த செகண்ட் ஆர்பிட் என்பது சரி என்பதில் அவர் கேட்ட பாடலை கேட்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்ல
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி.

0: இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிக்கு வழங்கும் விழித்தீர் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. கார்த்திக், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்வெளி நிலையத்தில் குறிப்பாக நம்ம விண்வெளி வீரர் சுபன் சிங் சுக்லாவை பற்றி குறிப்புகள் கொடுத்தோம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபீபா வேர்ல்டு கப் 2026 வந்து நடந்துட்டுருக்கு. ரொம்ப எல்லாருமே வந்து அந்த வேர்ல்டு கப் உலக கால்பந்து போட்டி நோக்கி தான் எல்லாருடைய கவனமும் இருக்குது. அது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு
6: இப்போ செமிஃபைனலில் இதுக்கு வந்துருச்சு. ஆமாம், முதல் அரையதி போட்டி கூட நடந்து
5: முடிஞ்சிருச்சு, செமிஃபைனலில் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வந்து யாருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்பெயின் இருக்காங்கல்ல, ஸ்பெயின் வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. நேற்று நடந்த போட்டியில் அந்த ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் 2-0 அப்படின்ற இதில் ஃப்ரான்ஸ் ரெண்டு பயங்கரமான பலம் வாய்ந்த ஹீரோ அணிகள் தான், ஆக்ரோஷமான விளையாடக்கூடிய அணிகள். ஸ்பெயின் வந்து 2-0 அப்படின்ற கணக்கில் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு அணி பேலன்ஸ் இருக்குது, அது இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் மோதுறாங்களா, இங்கிலாந்து பலம் வாய்ந்த அர்ஜென்டினா கூட வந்து மோதுறாங்க. எல்லாருக்கும் மெஸ்ஸி
6: அப்படின்னு
5: இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், இங்கிலாந்து போகிறாங்களா ஃபைனலுக்கு இல்லை அர்ஜென்டினா போகிறாங்களா ஃபைனலுக்கு தரும். ஃபைனல் மேட்ச் நமக்கு நடக்க போகுது எப்போ அப்படின்னா 19ஆம் தேதி வந்து ஃபைனல் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட நடக்க போகுது. இப்போ பொதுவாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாரோட கவனமும் வந்து எதை நோக்கி இருக்கு அப்படின்னா கிரிக்கெட் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் யாருக்குமே பெருசாக ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஒரு சாதனையை வந்து நடத்தியிருக்காங்க கிரிக்கெட் போட்டியில். அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய பெண்கள் இந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ அது தொடர்பான ஒரு வினாக்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். இனிப்பில் இனிக்கூடிய நேயர் வாங்க, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
5: சரி கோபால், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
6: அதாவது உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு மைதானம் தாங்க அது.
5: இந்த மைதானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டுகள் அந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டது.
6: இது வந்து கிரிக்கெட்டினுடைய பாரம்பரியம் இங்கே தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மைதானம்.
5: அதுவும் இல்லாமல் இதோட பெருமையை வந்து பிரதிபலிக்கின்ற வகையிலாகவும் இருக்கிற ஒரு மைதானத்தை, கிரவுண்டை பற்றி தான் அங்கே குறிப்புகள் கொடுக்குறோம்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்க.
6: சரியா சொல்லி
5: லார்ட்ஸ் மைதானம் என்பது சரியான பதிலுங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிரிக்கெட்னு சொல்லாமல் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி கொஞ்சம் லேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் கிரிக்கெட்னு சொன்னோடனே ரொம்ப சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப வளர்த்து. என்ன வேலை செய்றீங்க நீங்கள்?
8: நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்.
5: கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர். கிரிக்கெட்டை நல்லா பார்ப்பீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்களா?

0: பாக்குறது இல்லைங்க.
1: அப்படிங்களா, அப்படியே பதில் மட்டும் கரெக்டா சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்களே உமன்ஸ் கிரிக்கெட் சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. வாழ்த்துக்கள். என்ன பாடல சொல்லலாம் நாங்க இது தொடர்பான சில விஷயங்கள் நாங்க ஷேர் பண்ணி ஆசைப்படுறோம். என்ன பாடல சொல்லலாம், பாடல மட்டும் சொல்லுங்க. சரிங்க, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு நல்ல பாடல வந்து போடலாம். சரிங்க கார்த்தி, நம்ம இதை பத்தி ஏன் இப்ப கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு எல்லாரும் தெரியும் லார்ட்ஸ் மைதானம் இங்கிலாந்துல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம், இந்த ஆசஸ் தொடர்ந்து சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்டோட பெஸ்ட் லெவன் சொல்லக்கூடிய இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் மோதக்கூடிய போட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசஸ் தொடர்ந்து தான் சொல்லுவோம் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மைதானம் ஆரம்பித்து ஒரு 142 ஆண்டுகள் ஆக போகுது. அது எங்கே ஆரம்பிச்சுன்னா 1887 ஆரம்பத்தில் நிறுவப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு போட்டிகள் வந்து அங்கே நடந்தது. 140 ஆண்டுகள் வந்து கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ போட்டிகள் நடந்தாலும் கூட இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் முதலாக பெண்களோட டெஸ்ட் போட்டி நடக்குது,
2: கண்டிப்பாக நடந்துச்சு. அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சம்னே சொல்லலாம்.
1: அந்த போட்டியில் இங்கிலாந்து அணியும் நம்மளுடைய இந்திய பெண்கள் அணியும் வந்து மோதுறாங்க. ஸோ அதில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வந்து நம்ம இந்திய அணி வந்து வென்றாங்க. அதில் பல்வேறு அந்த கேப்டன் அர்மன் சிங் கௌர் இருக்கட்டும், கிரவுந்தி ஹூட் இருக்கட்டும், தீப்தி சர்மா இவங்களாம் பல்வேறு வகையான அந்த போட்டி வின் பண்ணுறதுக்கு நிறைய தங்களுடைய உழைப்பை வந்து கொடுத்தாங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஆண்கள் கிரிக்கெட் அணி மீது எல்லாருக்கும் ஒரு வகையான ஈடுபாடு இருக்கும், அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் கிரிக்கெட் வீரரை பற்றி. ஆனால் பெண்கள் கிரிக்கெட் அணி இப்போதான் சமீபத்தில் கொஞ்சம் நல்லா பிரபலம் அடைந்து இருக்குது, இருந்தாலும் கூட அவங்களோட சிறப்பு வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரர்களை பற்றி நம்ம தெரியும்.
2: இப்போ உலக சாம்பியன் அதாவது உலகக்கோப்பையை வென்ற அணியில் இப்போ உலகக்கோப்பையை வென்ற அணி இந்திய அணி தான்.
1: ஆமாம்,
2: இந்த முறை நடந்த உலகக்கோப்பையை வந்து
1: ஆமாம்
2: அதனால் வேர்ல்டு சாம்பியனாக இருக்குது
1: இருக்காங்க. அது நம்ம இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். அதுவும் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட்டில் 270 ரன்கள் வித்தியாசத்தில் என்ற இந்திய பெண்கள் டெஸ்ட் அரங்கில் இங்கிலாந்து மண்ணில் இமாலய வெற்றி வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க என்பது ஒரு கூடுதல் தகுது. இந்த பெண்கள் அணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2006, 2014, 2026 ஆகிய 3 இங்கிலாந்து மண்ணில் இந்திய பெண்கள் அணி வந்து டெஸ்ட்டில் வென்றிருக்காங்க. விளையாடிய 11 டெஸ்ட்டில் 3 ட்ரா பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய பெண்கள் அணி. அது முதலாக டெஸ்ட் போட்டி இங்கே லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது. அவங்க எல்லாருமே தங்களுடைய ஆரவரமான மகிழ்ச்சியை வந்து வெற்றியை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. நம்ம மகிழ்ச்சி ஒரு பெண்கள் அணி என்பது நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடியது இல்லை, வரலாற்று சிறப்புகள் பல்வேறு வகையான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசுவீங்க, அது சொல்லுங்கள்.
2: இந்த கிரவுண்டுடைய சிறப்பு அப்படி என்னென்னா, அதாவது ஓய்வு அறை இருக்கு இல்லைங்களா, அந்த அறைக்கும் வந்து கிரவுண்டுக்கும் வந்து அதிக தூரம் நடந்து சென்று வீரர்கள் வந்து விளையாடும் ஒரு அதிசய ஒரு இது இருக்குன்னா,
1: அதுக்கு என்ன சொன்னா லாங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமா, லாங் ரூம் அந்த ஓய்வு அறை இருக்கும். அந்த இதுல வந்து வீரர்கள் வந்து ரெடி ஆயிட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மேல ஆகும் அப்படி அந்த ஒரு சிறப்பு கொண்டது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு போகும்போது மணி அடிச்சு தொடங்கி வைப்பாங்க அந்த கிரவுண்ட்ல.
1: அப்படியா, நம்ம பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிற மாதிரி?
2: ஆமா, மணி வந்து இது பண்ணி விட்டு விளையாட்டை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி இரு அணி கேப்டன்களையும் வந்து ஒரு கௌரவமான ஒரு நிலையில கொண்டு வந்து டாஸ் பண்ண வச்சு விளையாட வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய சிறப்பம்சம் இன்னமும் இந்த கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற ஆசஸ், அப்புறம் இந்தியாவினுடைய ஆலன் பார்டர், கவாஸ்கர் டிராபி எல்லாத்துலயுமே அந்த ஒரு சிறப்பம்சமான ஒரு பாரம்பரிய இடத்தை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு.
1: அது என்னன்னு சொல்லணும்னா 1999 மற்றும் 2019 உலகக்கோப்பை இறுதிப்போட்டி இங்கே தான் நடந்திருக்கு. கூடுதலான தகவல், இந்த கிரவுண்ட் வந்து 31,000 பார்வையாளர்கள் அமர்ந்து தங்களுடைய போட்டியை வந்து பார்க்கலாம் என்பது சரியான ஒரு தகவலாகவும் இருக்கு. நேருக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சொல்லிடுறாங்க, இது பார்த்தா நமக்கு புரியுது அந்த விஷயம்.
2: அந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு கிரவுண்டாக இருக்கு இந்த லார்ட்ஸ் மைதானம்.
1: ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் அந்த டீம் சொல்லுவாங்க கிரிக்கெட்னா. இப்போ அப்படி தான் மலை அந்த நிலையெல்லாம் மாறி இந்தியாவில் கிரிக்கெட்னா இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நேருக்கு ஒரு நல்ல பால கேட்போம். அது முன்பாக தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு 103.7 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
7: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கிய விடைத்தேடும் நாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலையை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கார்த்திக், நம்ம அந்த லார்ட்ஸ் மைதானம் அப்படின்னா, நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் செமஸ்டருக்கு புத்தகத்தை படித்ததை விட கிரிக்கெட்டை தான் நிறைய படிச்சிருப்பீங்க போலிருக்கு அப்படின்னா. சரிங்க, நீங்கள் கிரிக்கெட் வேற ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா, எப்படிங்க அதுங்க?
2: எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்.
1: எந்த இடத்துல தடு அங்கே எந்த இடத்துல ஸ்லிப் ஆச்சு?
2: இப்ப வந்து மக்களை வந்து அதிகமா கவர்ந்த விளையாட்டு கால்பந்துங்கிறத விட கிரிக்கெட்.
1: இந்திய லெவல்ல கிரிக்கெட், ஆனா உலக அளவில் அதிகமான பார்வையாளர்கள், அதிகமான ரசிகர்கள், அதிகமான நாடுகள் விளையாடக்கூடியது பாத்தீங்கன்னா கால்பந்து போட்டுதான். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல விளையாடுறாங்க. சரிங்க, சோ நம்ம அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம்

0: இது நம்ம பேச போகிறோம். ஒரு நாட்டோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாருக்கும் தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடைபெறப்ப இருக்கிறது.
1: இப்போ கூட July 11 வந்து உலக மக்கள் தொகை தினம்
0: கொண்டாடணும். சரி, இதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய ஒரு நாட்டோட மக்கள் தொகை, அந்த நாட்டில் வாழும் மக்களின் எண்ணிக்கை, சமூக மற்றும் பொருளாதார நிலையை தெரிந்து கொள்வதற்காகவும், அதை பேஸ் பண்ணி அது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வரவும், கொள்கை உருவாக்கம் செய்யவும், வளங்களை சரியாக பகிர்ந்தளிக்கவும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்கு தேவையான பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள், குடிநீர் வசதிகளை, அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும், ஒரு பகுதியின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதியை பகிர்ந்து கொடுக்குவதற்காகவும், வேலைவாய்ப்பு, வறுமை நிலை, மக்களின் வாழ்க்கை தரம், அந்த புள்ளி விவரங்களை வழங்கி புதிய பொருளாதார திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அவசியமாக ஒன்றும் இருக்கும். அதையும் தாண்டி மக்கள் தொகை ஏற்பிற்கேற்ப நாடாளுமன்றம், சட்டமன்ற தொகுதியில் மறுசீரமைப்பு செய்வதற்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பகுதிகளாக நடைபெறும். ஒன்று, முதல் பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீடு பட்டியல்னு சொல்லுவாங்களே, இந்த வீடு கணக்கெடுப்பு சொல்லுவாங்களே, அந்த வீடு பட்டியல்கள் கணக்கெடுப்பு வந்து நடைபெறும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் கட்டம்னு சொல்லுவாங்க, ஜனவரிலிருந்து September 2026 வரைக்கும் அந்த வீடு முதல் கட்டமாக வீடு எண்ணிக்கை, வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பகுதிகளில் வந்து நடந்துட்டுருக்கு. April 1, 2026 வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, September 30 வரை, அதுவும் குறிப்பாக சுய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது நடக்கும் பகுதி 2 February 2020. இந்த சுய கணக்கெடுப்பு பகுதி என்பது 17ஆம் தேதி வருகின்ற 17ஆம் தேதி ஜூலையிலிருந்து அடுத்ததாக 30ஆம் தேதி ஜூலை வரைக்கும் நடைபெறும். அதை தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2ஆம் கட்டமாக, அப்போ தான் வந்து முழுமையான சென்செக்ஸ் நம்ம எடுப்போம். February 2027 முதல் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும். சரிங்க, நம்ம இது எதையும் பேசிகிட்ருக்கோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சுய கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அதுக்கு 30ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் அந்த அதிகாரிகள் வீட்டை வந்து கணக்கெடுப்பு செய்வாங்க. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட பேச போகிறோம். அது ஒரு இணையதளத்தை பற்றி தான் உங்களுக்கான அடுத்து குறிப்புகளை கொடுப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் இந்திய இணையதளத்திற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த இணையதளத்தோட என்ன முகவரின்னு எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். சரி, இனிப்பிலிருந்து விடுபட்டாங்க. இணைப்பிலினையும் அடுத்த நேயர், அதுவும் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகளை கணக்கெடுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான சாதனை அப்படின்னு தான் சொல்லும், மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்தது. அதுதான் நம்ம சென்று. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா,
1: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க ஐயா.
1: இது வந்து சார் சொன்ன மாதிரி இது ஒரு இணையதளங்க. மக்களோட தங்களுடைய குடும்ப விவரங்களை வந்து இதுல பதிவு செய்யலாம். இது வந்து பதிவு செய்ய, அதாவது 16 இந்திய மொழிகள்ல வந்து கொடுத்திருக்காங்க இது பதிவு செய்யறதுக்கு.
0: இல்லைங்க, நீங்க பேசுறீங்க, அதான். சரிங்க, அதை பதில் தெரியுங்களா மாதசாமி உங்களுக்கு? அது ஒரு இணையதளங்க, வெப்சைட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்க கேக்குறேங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளம் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா, இனிப்பில் பாத்தீங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளோட எண்ணிக்கை தான் கணக்கெடுக்க செய்வாங்க. அது எப்போ ஆரம்பிக்குது தமிழகத்தில் வந்து, August 1 முதல் 30 வரை நடைபெறுகிறது. அது வந்து அதிகாரிங்க வந்து நேரடியாக கணக்கெடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இணையதள மூலமாக நாமளே என்ன பண்ணலாம், நம்மளுடைய சுய தகவல் வந்து பதிவு செய்யலாம்
1: ஒவ்வொருத்தரும்.
0: ஆமாம், வணக்கங்க, சொல்லுங்க.
2: மோகன் பேசுறியா?
0: சொல்லுங்க மோகன், உங்களுக்கு நான் குறிப்பு கொடுக்கலாமா?
2: என்னங்க
0: இணையதளம் தான் கேக்குறோம். வணக்கம்.
3: இரு சகோதரர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்வது கிருஷ்ணகிரி மாவட்டம் ரகுபதி.

0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க, இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் இதில் கேட்கும். நீங்கள் உள்ளீடு
1: பண்ணீங்கன்னா.
0: சரிங்க, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பாலக்கோடு அன்பு பேசுறேன்.
0: வெரி குட், சொல்லுங்க அன்பு. என்ன குறிப்பு கொடுக்கலாம், பதில் தெரியுங்களா அன்பு? உங்களுக்கான குறிப்பு, இந்த இணையதளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 34 கேள்விகள் வந்து கேட்கும். அந்த கேள்விக்கு நீங்கள் அந்த தகவல்களை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இலக்க அடையாள எண் கைபேசி எண்ணுக்கு ஒரு மெசேஜே வரும். அந்த மெசேஜை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட அந்த 12 இலக்க எண்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த இணையதளம் தான் நாங்கள் கேட்குறோம். எல்லாம் சமீபத்தில் எல்லா
2: அது வந்து இப்போ இந்த அளவுக்கு கணக்கு எடுக்கிற மாதிரியே பேர் வருங்களா, இல்லை தனியாக அதுக்குன்னே ஒரு பேர் இருக்குங்களா?
0: இல்லை இல்லை இல்லை, ஒரு பேர். வெப்சைட் நம்ம எப்படி www. அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, HTTPS அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெப்சைட், ஒரு எழுத்தல் இருக்கும் அவ்வளோதான், HTTPS அப்படின்னு ஒரு

0: உங்களுக்கான குறிப்பு இந்த இணையதளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 34 கேள்விகள் வந்து கேட்கும். அந்த கேள்விக்கு நீங்க அந்த தகவல்களை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 இலக்க அடையாள எண் கைபேசி எண்ணுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட அந்த 12 இலக்க எண்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த இணையதளம் தான் நாங்கள் கேட்குறோம். எல்லா சமீபத்தில் எல்லா
1: அது வந்து இப்போ இந்த கணக்கு எடுக்கிற மாதிரி பேர் வருங்களா இல்லை தனியாக அதுக்குன்னே ஒரு பேர் இருக்குங்களா?
0: இல்லை இல்லை இல்லை ஒரு பேர் வெப்சைட் நம்ம எப்படி www. அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, HTTPS அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு எழுத்தல் இருக்கும் அவ்வளோதான், HTTPS அப்படின்னு ஒரு ஒரு எழுத்துல அதில் இருக்கும். அதுதான் அந்த வெப்சைட்டோட ரசி வேணும். ஆமாம் அதுதான்
1: கேட்குறேன். இந்த போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சி சென்செக்ஸ் அப்படின்னு
0: சொல்லி வருது அது வந்து உங்கள் போர்ட்டல்ன்றது ஒரு ஆப்குள்ளே நீங்கள் போகிறது. நாங்கள் கேட்குறது இப்போ உள்ளுக்குள்ள போவோம். இப்போ கூகுள் போய் டைப் பண்ணுவோம்ல HTTPS செமிகோலன் டபுள்ஸ்லாம் இதுக்கு அந்த இதை மட்டும் நான் கேட்குறேன். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் மட்டும் கேட்குறேங்க என்ன வரும் அப்படின்னு. இப்போ டிஎன்பிஎஸ்னா www.tnbc.gov.in நம்ம டைப் பண்ணி உள்ளே போவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மக்கள் தொகை சரி வாங்க வாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக கொடுக்கப்பட்ட அந்த இணையதள முகவரி தாங்களே அந்த சுய முகவரியை வந்து நம்ம பதிவு செய்யலாம். வணக்கம் சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ் கேக்குறோம். இப்போ TNTRB.gov.in படிக்கிறோம். நம்ம வேலை காத்திரிகள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த வேலை காத்திரிகள் ஒரு அட்ரஸ் இணையதள முகவரின்னு சொல்லுவோம் வெப்சைட் இணையதள அந்த மாதிரி HTTPS செமிகோலன் அப்படின்னு ஒரு வெப்சைட் நீங்க எல்லாம் பேப்பர் செய்தித்தாளர்களை பார்த்துருக்கலாம், நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கலாம், நியூஸ் பார்த்துருக்கலாம்.
2: நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. வீட்லயே நம்ம ஆல்ரெடி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே
0: கரெக்ட்
2: நம்ம நேம் எல்லாமே அதுல ரெஜிஸ்டர்
0: அதுதான் அதே தான்
2: வரும்போது ஈஸி ஆயிடும்.
0: ஆமா கரெக்ட். உங்க தகவல் நீங்கள முதல்ல பதிவு செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து வர அதிகாரிகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களோட தகவலை சரி பார்த்து அவங்க இது பண்ண என்ட்ரி பண்ணிப்பாங்க. அதுதான் விஷயம். இது சுய பதிவு செய்யக்கூடிய ஒரு இணையதள முகவரி. அவள்தான் பொதுமக்கள் தாங்களாவே பதிவு செய்து கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு முன்பாக சுய கணக்கெடுப்பு இதுதான். சரிங்களா?
2: சரிங்க சார். அப்போ வந்து நான் சொல்றேன் census.gov.in
0: சூப்பர்மா வெரி குட். அதெல்லாம் அற்புதமா பதில் சொல்றீங்க. அது முழுக்க சொல்லணும்னா HTTPS செமிகோலன் டபுள்ஸ்ல sc.census.gov.in அதுதான் வந்து அந்த இணையதள முகவரி. சூப்பரான பதிலை வந்து சொல்லிட்டீங்க. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரிங்க. இப்போ நம்ம என்னன்னா இப்போ 17ஆம் தேதி வர நீங்கள் வர வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருமே வர வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சுய கணக்கெடுப்பை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடலாம். சரி என்ட்ரி பண்ணிட்டுங்க. அது என்னங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு 34 கேள்விகள் அதில் கேட்கும். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எழுதி வச்சுக்கணும். உங்கள் கைபேசியில் இல்லை பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா August 1ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பட்டியல் கணக்கெடுப்பதற்காக அதிகாரிங்க உங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஓடிபி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் தகவலெல்லாம் சரி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வீடு கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அப்படின்னு வந்து நோட் பண்ணிப்பாங்க. இந்த தகவல் அது சொல்கிறதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். சரியாக சொல்லணும்னா அதோடய முகவரி வந்து https://sc.census.gov.in எஸ்சி வரணும். முக்கியமாக sc.census.gov.in அப்படின்னு வரணும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் 1.02 கோடி மனித வேலை நாட்கள் வந்து உட்பட்டு அந்த தகவலை வந்து நம்ம எடுக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து பாருங்க அப்படின்னா நீங்கள் சுய தகவலை பதிவு செய்யணும் அப்படின்னா இதுக்கு நம்ம பதிவு செய்யலாம். சரி நமக்கு இவரை இன்னொரு டவுட் வருங்க. இப்போ நம்ம வீடு மட்டும்தாங்க கணக்கெடுக்கிறாங்க. அப்போ எப்போங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வாங்க அப்படின்னா 2027ஆம் ஆண்டு 1ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து 28ஆம் தேதி பிப்ரவரி வரை அன்று தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நடக்குது வீடு பட்டியல் கணக்கெடுப்பு 2 கட்டமாக நடைபெறுது. சூப்பருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான பாதை சொல்றீங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்.
2: காதல் ஓவியம்
0: படத்துல
2: இருந்து காதல் ஓவியம்
0: என் ஜீவனை. சரிங்க ஒரு நல்ல ஒரு பாடல வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியமா அந்த பாடலை கேட்போம். அது முன்பாக தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: ஹே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்க?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு

0: சூப்பரான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட் அன்செட்டினாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமே அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 வினாக்கள் வந்து நம்ம கேட்டோம். முதல் வினாவாக இந்திய விமானப்படை குரூப் கேப்டனும் இந்திய
4: விண்வெளி சுக்லா
3: அவர் எழுதிய நூல் த செகண்ட் ஆர்பிட். இந்த நூலை பொறுத்த

0: அதிகம் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்குடைய விண்வெளியில் எப்படி ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க, இஸ்ரோவின் செயல்பாடுகள், அதற்கு எதிர்த்து நம்மளை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அவர் எப்படி வந்து அதை தயார்படுத்தினார், உடல் அளவிலும் மனதளவில் எப்படி தயார்படுத்தினார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ பயோகிராஃபி சுயசரிதை புத்தகம் எந்த ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. முழுக்க முழுக்க அந்த விண்வெளியில் தங்கி அங்கேருந்து ஆய்வு பணிகள், இங்கே இருக்கக்கூடிய நிறைய இயற்கை சார்ந்த விதைகளை கொண்டு போயிட்டு அங்கே புவியீர்ப்பு இல்லாத இடத்துலையும் கூட விதைகள் முளைக்க வைக்கும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டார். அவரை பற்றி அவர் எழுதிய நூல் தான் கேட்டது செகண்ட் ஆர்பிட் என்பது சரியான அதற்கான பதில். இரண்டாவது வினாவாக த லார்ட்ஸ் மைதானம், கிட்டத்தட்ட கிரிக்கெட் போட்டி அந்த அதுவும் இந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பித்து 1942 ஆண்டுகள் ஆகிறது. பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் டெஸ்ட்னாவே நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் ரஷ்யா வெஸ்ட் இண்டீஸ் ரஷ்யா மாதிரி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இவங்க நமக்கு நினைவுக்கு வரும். அந்த சிறப்பு வாய்ந்த அந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவரைக்கும் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்ததே கிடையாது. ஆனால் 142 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து இப்போது லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. அதுவும் இந்தியா இங்கிலாந்து பெண்களுக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியா அபாரமான வெற்றி பெற்றது. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுவும் வெளிநாடுகள் போயிட்டு பெண்களை சாதிக்கக்கூடிய இந்த விஷயம் நம்மளால் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்.
1: இது பழமையான கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பாரம்பரியம் கொண்ட கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதிமுறைகள் படி தான் அங்கே மேட்ச் நடக்கும். அந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டதுனால இந்த கிரவுண்டினுடைய பெருமை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: அது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது விளையாட்டு வீரர் விளையாட்டில் தான் நம்ம போட்டி போடும் தவிர மனிதாபிமானத்தோட விளையாட்டு நிறைய விஷயம் நம்ம பார்க்க முடியும். கிரிக்கெட்லாம் எதிரணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் திடீர்னு அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டது இல்லை கீழே வந்தாலும் அவன் போய் தூக்கி விடக்கூடிய நம்ம பார்க்க முடியும். அவருக்கு ஏதாவது கால் சுழுக்கணும் அவர் போயிட்டு அந்த கால் சுழுக்க ரெடி பண்ணக்கூடிய விஷயம் நம்மளை பார்த்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் கூட மனிதாபிமான வேலையில் விளையக்கூடிய ஒரு போட்டி அவ்வளோதான். அது போட்டி மட்டும்தான். ஸோ அந்த இருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானம் அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு 31,000 வீரர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய மைதானம் லார்ட்ஸ் மைதானமே எல்லாருக்கும் நினைவுக்கு வந்து கிரிக்கெட் போட்டி தான். சரிங்க, இரண்டாவது வினாவை கேட்டோம். ஸோ மூன்றாவது வினாவாக நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு குறிப்பாக சொல்லணும்னா 2027 ஆண்டு பிப்ரவரி 1 முதல் 28 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அது இரண்டாம் கட்டம் சொல்லுவோம். அப்போ முதல் கட்டம் என்னங்க பண்ணுவாங்க, என்னங்க ஒர்க் அப்படின்னா ஏப்ரல் கடந்த ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு, வீடு எவ்வளோ வீடு இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி வீடு இப்போ சம்மந்தப்பட்ட கணக்கெடுப்பு நடைபெறும். அந்த வீட்டு கணக்கெடுப்பு வந்து நடைபெறது வந்து ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்று கொண்டு இருக்குது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் நடக்குது. நமக்கு எல்லாத்தையும் ஆகஸ்ட் மாதம். அந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சுய கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர 17 முதல் 30 வரை ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்ன வெப்சைட் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், https://sc.census.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி இருக்குது. அந்த இணையதள முகவரியில் நீங்கள் தங்களுடைய பதிவு செய்து கொள்ளலாம் கேட்கப்பட்ட கேள்விக்கெலாம். அதில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொன்னால் அதிகாரிக்கு ஆகஸ்ட் மாதம் வரும்போது நீங்கள் அந்த ஓடிபி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணிப்போம், ரிஜிஸ்டர் செய்யப்படும். அந்த இதுதான் நம்ம சொன்னோம். அது இணையதள மாதிரி. மூன்று வினாக்கருக்கும் அற்புதமான பதில் சொன்ன நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய நேர்கள் முயற்சி பண்ணாங்க, அவருக்கும் வாழ்த்துக்கள் சேர்த்துக்கொண்டு இதுவரை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் எஸ் கார்த்திக் மற்றும் ஜே மாரிமுத்து. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீ தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆளுநர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லும்போது குழந்தை வளர்ப்பு முறைகளுக்கான ஆலோசனையை பற்றி சொன்னோம். நாம இன்னொன்று ஹைலைட் பண்ணியிருந்தோம், ஊட்டச்சத்து ஆலோசனை. அது நிறைய பேரண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க, சரி ஊட்டச்சத்துனா நீங்கள் வர குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது அதை மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. அதையும் சொல்வோம், அதையும் நேற்று சொன்ன மாதிரி யதார்த்தமாக ஒரு குழந்தை சப்போஸ் ஒபீஸாக இருக்கு குண்டா இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வழியில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, டெய்லி 2 மணி நேரம் அவங்க வேர்த்து விறுவிறுக்க வெயிலில் போய் எப்படி விளையாட முடியும், அந்த குழந்தைக்கு ஒரு வேளை சைக்கிளிங் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு பிடிச்சது ஷட்டில் பிடிக்கும் இல்லை கிரிக்கெட் பிடிக்கும் அதை போய் விளையாட வைக்கிற மாதிரி அவங்களை கவுன்சல் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் சப்போஸ் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குன்னா வீட்லேயே என்ன கம்மியாக ரைஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி ரைஸ் கம்மியாக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி நாம் சொல்லுவோம். சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கும் பிடிக்கும் ஏற்றுப்பாங்க அவங்க.

0: அது செயல்படுத்துறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஊட்டச்சத்துங்கிறது வெறும் இது பண்ணு இது பண்ணாது அப்படிங்கிறது இல்லை, அது ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 4 வயசு குழந்தைலாம், அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் அந்த உடல் எடையை ஏற்றலாம். அவங்க சாப்பிட்ற உணவுகள்லேயே என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணலாம், எண்ணெய் நெய் அதிகமாக சேர்த்திக்கலாம், வீட்டில் செய்கிற உணவுகளை கலக்கலாக இப்படி செய்யலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி, வர குழந்தைகளுக்கும் நம்ம சொல்கிற மாதிரி பிடிக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ஊட்டச்சத்துங்கிறது அது மட்டுமே இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனே முதல் 6 மாதம் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கணும். அங்கே எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆகுது, 4 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ அம்மா வேலைக்கு போகும்போது அதை எப்படி தடுக்கிறது, அப்புறம் ஆரம்பத்தில் முதல் ஒரு 2-3 நாட்கள் அம்மாவுக்கு பால் கம்மியாக இருக்கும்போது கூட இருக்கவங்களாம் இல்லை நம்ம வேறு ஏதாவது பால் கொடுத்துடலாம்னு சொல்லும்போது அதை எப்படி தடுக்கிறது, எந்தெந்த உணவுகள்லாம் ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயோ ஃபஸ்ட்டு 1 இயரில் கொடுக்கவே கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லும்போது அவங்க மனசில் போய் ஆழமாக பதியுது. ஸோ இந்த ஊட்டச்சத்துங்கிறது ஒரு பெரிய விஷயம், இதை நம்ம சொல்லிகிட்டே போகிறோம், நானும் நம்ம எஃப்எம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஷார்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களை ரெண்டு பேரும் ஏற்றுக்கிற மாதிரி, குழந்தைகள் பெற்றோர்கள் ஏற்றுக்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதனாலேயே நிறைய பேர் குழந்தை நல்லாவே இருந்தாலும் அந்த ஊட்டச்சத்து ஆலோசனைக்காக மட்டுமே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு முறைகள், அப்புறம் தடுப்பூசிகள், அது மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன், அனைத்து தடுப்பூசிகளும் மற்ற ஹாஸ்பிட்டலில் போடுறதோட விலை குறைவாகவே நாங்கள் போடுறோம். அது நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், கவர்மெண்ட் வேக்சின்ஸ் நீங்கள் போட்டுக்கிறதுனா இங்கே போட்டுக்கலாம், இல்லை அது கவர்மெண்ட்லேயே போட்டுட்டு ப்ரைவேட்டில் போடுற வேக்சின்ஸ் மட்டும் கூட இங்கே போட்டுக்கலாம். அது இல்லாமல் அவசர சிகிச்சை இருக்குது, உங்கள் குழந்தைய அட்மிட் பண்ணும்போது குழந்தைக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால், பச்சிலை குழந்தைகள் தீவிர சிகிச்சை, குழந்தைகள் தீவிர சிகிச்சை எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் 7339253818 நம்பருக்கு கூப்பிடலாம், இல்லை உங்கள் குழந்தையே கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நேரடியாகவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் மாலை 5:05. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமுறை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இந்த இனிமையான மாலை பொழுதியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையில் மனோ சித்ரா ஆகியோரின் குரலில் வருகிறது 2:1 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி,
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தங்க விலையேறலாம். சேமிச்ச பணத்துக்கு

0: சீக்கிரான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: Lion King, Bunions and Briefs.
1: ஐந்து மணி 15 நிமிடம். நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மனதை வருடும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜீவா என்ற திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா ட்ரேடர்ஸ் அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: இனிமையான இசையினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது மாலை தென்றல், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வி எஸ் நரசிம்மன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோரின் குரலில் கண் சிமிட்டும் நேரம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்

மெக்கானிக்கல், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

ஒலித்த அந்த இனிய பாடல் இளையராஜா இசையில் பி சுசிலாவின் குரலில் இடம்பெற்ற திரைப்படம் மணமகளே வா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடலை கேட்டு ரசித்துக்கோம். நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: Video like senja panam kadaikuma. So easy.
2: Maatikittinga.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு கேட்கலாம். தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 இசை மின்னல் உங்களுக்காக இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம்.

மாலைத நிலையின் அடுத்த பாடலாக நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹாசா போஸ்லே குரலில் இந்த இனிய பாடல்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
8: நேர்களே, தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது மாலை தென்றல். மனதை வருடும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் இன்று இரவு 7:25 வயல்வெளி விவசாய மக்களுக்கான ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன வெங்காயம் சாமந்தி சாகுபடி, இது குறித்து விளக்கம் அளிக்கிறார் ரேகடள்ளி பகுதியை சார்ந்த பி. சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8:00 இளம் தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக உலாவர காத்திருக்கிறது. சரி, மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் பொன்னடியான் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில் இந்த இனிய பாடல்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுகவும். TNC அப்ளை.
6: 5:48 மாலை தன்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் KS சித்ரா குரலில் பாடாத தேனீக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

மாலை தின்ற நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரயிலுக்கு நேரமாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எச் சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: அந்த பழுத்திருக்க ஏறிய உழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங் கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளா அது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்டா

என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவன் அடி மாங்கோளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா பாடுங்குரல் கேக்கலையா பாட்டு சத்தங்க.

0: தாட்டி ஓட பக்கம்.
1: நேர்களை ஒழித்து அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தேற்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரமாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தினம் ஒரு திருக்கோயில். இன்றைய தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில நாம தரிசிக்க இருக்கக்கூடிய தெய்வம் அன்னாவரம் சத்தியதேவர். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் ரத்னகிரி மலையடிவாரத்தில் அன்னாவரம் எனும் இடத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் பெருமாள் சத்தியதேவர் என்றும் தாயார் சத்தியதேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோயிலின் தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, சதாவு என்ற வணிகருக்கு லீலாவதி என்ற மனைவி இருந்தால் இந்த தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. தங்களுக்கு குழந்தை பிறந்தால் சத்திய நாராயணருக்கு விரதம் இருக்கிறோம் என இருவரும் வேண்டிக் கொண்டனர். சத்திய நாராயணரின் அருளால் அவர்களுக்கு கலாவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்தும் அவர்கள் விரதம் மேற்கொள்ளவில்லை. மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்னர் விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தனர். சத்திய நாராயணர் அருளால் திருமண வயது வந்ததும் கலாவதிக்கு ரத்னாகர் என்பவருடன் திருமணம் நடந்தது. ஆனால் அதன் பிறகு அவர்கள் விரதத்தை மேற்கொள்ளவில்லை. இதனால் அவர்கள் இறைவனின் சோதனைக்கு ஆளானார்கள். சதாவுக்கும் அவரது மருமகனான ரத்னாகருக்கும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து அரச பழி, சிறை என பல இன்னல்கள் வந்தன.
5: கரையாதா மனசனக்கு
4: இதையடுத்து ஒரு நாள் பிராமணர் வீட்டில் சத்தியநாராயணர் பூஜை நடப்பதை லீலாவதியும் கலாவதியும் பார்த்தனர். அப்போதுதான் சத்தியநாராயணர் பூஜையின் மகிமையை அறிந்து கொண்டனர். அதன் பின்னர் அந்த வறுமை சூழலிலும் எளிமையான முறையில் சத்தியநாராயணர் பூஜையை மேற்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் இழந்த செல்வத்தை திரும்ப பெற்றனர் என்று இந்த கோயிலின் வரலாறு கூறப்படுகிறது.

இந்த கோவில் ஒரு பெரிய தேர் போன்ற அமைப்புடன் காணப்படுகிறது. திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் போலவே அழகிய மீசையுடன் அருள்பாலிக்கிறார். சத்தியதேவர் இவரது இடதுபுறத்தில் கருவறையில் ஒரே பீடத்தில் சத்தியதேவராக மகாவிஷ்ணுவும், லிங்க ரூபமாக கைலாசநாதரும், சத்திய தேவியாக மகாலட்சுமியும் காட்சி தரும் அற்புத தலமாக இக்கோவில் விளங்குகிறது. லட்சுமி பார்வதி, சிவபெருமான், நவக்கிரகங்கள், வனதுர்க்கை, தனித்தனியே சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவிலின் வழிபாடு, இந்த ஆலயத்தில் சத்தியநாராயண பூஜை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. குறிப்பாக 1500 பக்தர்கள் ஒரே நேரத்தில் விரதம் மேற்கொள்ளும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பூஜையின் இறுதியில் சத்தியநாராயண விரதம் தொடர்பான கதைகளும் விரத பலன்களும் பாராயணம் செய்யப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி, வைகாசி வளர்பிறை, ஜெயந்தி உற்சவம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவில் அமைந்துள்ள இடம்

0: ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அண்ணாவரத்தில் இக்கோவில் உள்ளது. அண்ணாவரம் ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருமணமாகாத குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது இன்று வரை இங்கு நம்பப்படும் வரலாறாக உள்ளது.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: ஆமேர்லே, இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் தலைப்பு விளையாட்டு வினாடி வினாவாக. விளையாட்டு பற்றிய கேள்விகள் இடம்பெறும். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைந்தே இருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சிகளோடு.
3: This is Akashvani, the news read by Valsa Williams.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இறை தேட சென்ற பறவைகளும் வீடு திரும்பும் மாலை நேரம், தனிப்பறவைகளாய் திரிந்த நாமும் வீடு திரும்பும் மாலை வேளையில் காதிற்கு இனிய பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க இசை மின்னல். அதிரடியான பாடல்களை தந்து கொண்டிருப்பது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது ஏழுமலை திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாலி, பாடலுக்கு இசை மணி சர்மா, பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திக், கே எஸ் சித்ரா.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: மதிமயங்கும் மாலை வேளையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல். பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிகிட்டு இருப்போம். நாம் வேகமாக போகிறோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய பாதுகாப்பு தாங்க முக்கியம். என்றுமே நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கபிலன் பாடல் இசையமைத்திருக்கிறார். தேவா பாடலை பாடியிருக்கிறார்கள். ஹரிஹரன், சுஜாதா, இதோ அந்த இனிய பாடலை கேட்டு விடுவோமா?

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
5: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
4: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
3: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
3: கான்டாக்ட் 9524936156.
4: நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது ரெட் திரைப்பட பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் கே அனுராதா ஸ்ரீராம்.

0: ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகளில் 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய GDP-ஏ வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலயும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலயும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ்

கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2003ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும் 54 கிலோ

எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாந்தும், 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும், நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிணி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிமையான மாலை வணக்கம் மண்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆபரேட்டர், மெக்கானிக், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ஜூனியர் அசிஸ்டண்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 28 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுத நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 17ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு naeel.co.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள வாவசி துறைமுக ஆணையத்தில் காலி பணியிடங்களுக்கான பைலட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 50 வயதுக்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பு. நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. த செக்ரட்டரி, விஓ சிதம்பரம் ஃபோர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அர்பர் எஸ்டேட், டூட்டிக்குடியின் 628004 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 27ஆம் தேதி ஆகும். மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு voc4.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. மொத்த காலி பணியிடமாக 1626 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12ஆம் வகுப்போ அல்லது ஐடி அல்லது டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி பிகாம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதிய நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 28ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு apprenticeships.com என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்றவர்களின் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறை வங்கிகளில் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பரோடா வங்கி, கனரா வங்கி, மகாராஷ்டிரா வங்கி, ஐஓபி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் 7460 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎல் அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 850 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 175 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம்

21ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு ibps.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் HPCL காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 116 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ, பிஇ, பிடெக் அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 20ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் .gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நிறைவு அறிவிப்பாக, பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 25 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பு அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தொடர்புடைய பிரிவில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக இதற்கு தேர்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து நேர்முக தேர்வு

COV.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நிறைவு அறிவிப்பாக, பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 25 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பு அல்லது MBA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தொடர்புடைய பிரிவில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக இதற்கு தேர்வு நடைபெறும். அதன் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டமாக ₹850 செலுத்த வேண்டும். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டமாக ₹175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 20ஆம் தேதி. மேலும் தொடர்ந்த விவரங்களுக்கு bankofindia.bank.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துக்கிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. ஆறு மணி 45 நிமிடத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலையாக அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 42.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக, தமிழக கடலோர பகுதிகளான தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும், வங்கக்கடல் பகுதியிலான தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள்: விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு

0: புத்தக நகல், சாதி சான்றிதழ் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு. மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். உண்மையான நிலை இது என்னன்னா, அவன் மனைவியை கொன்னுடுறான். கொன்ன உடனே அவ பேயா உருவெடுத்து இவன் போற இடத்துக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கான். இவன் பயந்து போய் ஒரு மந்திரவாதியை பார்த்து ஒரு மந்திர வாள் வாங்குறான். அவன் சொல்றான், இதை நீ உன் கூடவே வச்சுக்கிட்டேன்னா அவன் வந்து உன்னை நெருங்க மாட்டான். இவன் அதே மாதிரி படுக்கிறப்ப, தூங்குறப்ப, குளிக்கிறப்ப எல்லா இடத்துல வச்சிருப்பான். ஒரு நாள் இவன் வெளியூருக்கு வாணிபம் செய்ய போவான். அப்ப அந்த வாளையும் கொண்டுட்டு போவான். இவன் போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த நீலி ஒரு 4 அடியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான். இவனுக்கு தெரியும் அவன் வர்றான்னு. அப்போ இவன்ட்டு அந்த மந்திர வாழ் இருக்க வரைக்கும் நெருங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். இவன் ஊருக்குள்ள போன உடனே இவன் என்ன செய்வா, ஒரு புளியங்கு போடிச்சு அது ஒரு குழந்தைய மாற்றி இடுப்பில் வச்சுக்கிட்டு பெண்ணா மாதிரி போயிடுவான். பெண்ணூர் கொண்டு அவனுடைய மனைவி உருவத்தில் போவான். போன உடனே இவன் தங்கியிருக்கிற அந்த விடுதிக்கு போய் தன்னுடைய கணவனை வணங்க போவான். இவளை பார்த்த உடனே அவன் அஞ்சுவான், அஞ்சு விலகி ஓடுவான். அதுக்குள்ள ஊருக்குள்ள செய்தி கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க. அந்த ஊர்ல 70 வணிகர்கள் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஊர் சபையை சார்ந்தவங்க. அப்ப இந்த பெண்ணு போய் முறையிடுவான், என் கணவன் அவன் வந்து என்னை வந்து தள்ளி வைக்கிறான், ஒதுக்கிட்டான். அவன் கதறுவான், ஐயோ இது பேய் சொன்னா கேளுங்க, இது நீ கொண்டு விடும் அப்படிமா. அதுக்குள்ள அந்த குழந்தை இறக்கி விடுவான். அந்த குழந்தை போய் அப்பா அப்படின்னு அவனை போய் முத்த கொடுக்கும். உடனே எல்லாரும் பார்த்துட்டு, ஏண்டா பாவி, இந்த பாரு குழந்தை எப்படி கொஞ்சுது, மனைவி எப்படி கதறா, உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையா, சரி ஒன்று செய்வோம், நீங்கள் ரெண்டு பேரும் இதே வீட்டில் இன்னைக்கு இரவு தங்குங்க, காலையில் இதை பற்றி பேசுவோம், உன் மனசு மாறுதான்னு பார்ப்போம். அவன் சொல்கிறான், ஐயோ இரவோடு இரவா என்னை கொண்டு விடுவா அப்படிங்கிறான். அதெல்லாம் கொல்லமாட்டான் சொல்லிட்டு, நீ அவளை கொண்டாலும் கொண்டு விடுவேன், அந்த கத்தியை கொடு அப்படின்னா அந்த மந்திர வாழை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அவன் நகைத்தான், என் உயிர் போயிடுச்சு என்னைய பண்ணுறது. அதுக்கு அந்த 70 பேர்னு சொல்கிறாங்க, அப்படி நினைக்காத, நாங்கள் 70 பேர் வாக்கு தவறாதாங்க, உனக்கு அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் 70 பேரும் தீ குளிக்கிறோம். அவன் கேட்டிருக்கலாம், நீ தீ குளிச்சு என்ன செய்ய போகிற, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாரும் அவன் சேர்ந்து அவங்கள அந்த வீட்டில் தங்க வச்சுட்டு 70 பேரும் வாசலில் உட்காந்துருக்காங்க. இரவு முழுக்க காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. விடிய காலத்தில் போய் கதவு திறந்தா அவன் ரத்தங்கைக்கு செத்து கிடக்கிறான். யார், அந்த வணிகன். அந்த பெண் இருந்த அடையாளத்தை காணும், குழந்தையும் காணும். இப்போ இந்த 70 வணிகர்களும், ஆகா அந்த ஒரு இவனுடைய சொல்ல கேட்காம போயிட்டுமே அப்படின்ட்டு அந்த 70 பேரும் நெருப்பு மூட்டு

0: அதில் குதிச்சு தங்களுடைய உயிரை அழிச்சுக்கிறாங்க. இந்த இடம்தான் திருவாலங்காட்டுக்கு அருகில் இருக்கிற பழையனூருங்கிறாங்க. நம்ம திருப்போணம் பக்கத்திலே ஒரு பழையனூர் இருக்கு, அங்கேயும் இந்த பழையனூர் பற்றிய இந்த கதை சொல்லப்படுது. இதே போல இந்த கதைகள் மூலமாக இந்த பெண்ணும் அந்த தீய கணவனுடைய செயல்பாடுகளும் இதில் விளக்கி சொல்லப்படுது. இதைத்தான் புராண சாட்சியாக திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்றாரு. சேக்கிலார் புராணத்திலையும் சொல்லப்படுது, மற்றும் சில நூல்களிலும் இதை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. இந்த நீலி கதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கர்நாடகத்திலையும் வழங்கப்படுது, மலையாளத்திலையும் சொல்லப்படுது. கர்நாடகத்தில் கரிராஜன் கதை அப்படில அவ வந்து ராட்சசிங்கிற பேரோடய வர்றான். அதே போல மலையாளத்தில் யச்சி என்ற பெயரில் இந்த நீலியினுடைய கதை சொல்லப்படுது. உண்ணு நீலி சந்தோஷம் என்று அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. சரி, உண்மையிலே நீலிங்கிற பெண்ணு யார்? அவள் கெட்டவளா நல்லவளா? அவளை பற்றிய செய்திகள் வேறு ஏதாவது இருக்கா? இருக்குதுங்க. நீலகேசி என்ற ஒரு நூல் தமிழில் இருக்குது. இந்த நீலகேசி ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது ஐம்பெருங்காப்பியங்கள். ஐஞ்சிருங்காப்பியங்களில் யசோதரா காப்பியம் தொடங்கி இந்த நீலகேசியும் அதில் வரும். இந்த நீலகேசி கதையில் ஒரு நீலின்னு ஒரு பெண் வர்றான். அந்த பெண் உண்மையிலே யார்? அவ நல்லவளா கெட்டவளா? அவ பேயாக்கப்பட்டாளா? உண்மையிலே பேய்தானா? அவள் பேரில் ஒரு காப்பியம் இருந்ததா? எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீலகேசியினுடைய கதை தொடரும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களோடு நம்ம இணைகின்றோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு கோரி தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

ஏழு மணி மூன்று நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7. திரையிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மஞ்சரி தேவன் மற்றும் டி இமானோட இசையில் தலைநகரம் என்ற திரைப்படத்திலிருந்து

இன்றைய திரை இசை நிகழ்ச்சி தருமபுரி பெண்மணி 2.5 ஏற்காடு பெண்மணி 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தமிழ் செய்திகள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்தி மலர் இன்று மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எஸ் ரகுராஜா. அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
1: மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறையின் சார்பாக உலக மக்கள் தொகை 2026 விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரத இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற அனைவரும் மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இப்பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், இந்திய குடும்ப நலச்சங்கத்தின் கிளை மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பேசிய அமைச்சர், மதுரை ரேஸ்கோஸ் காலனியில் சிதிலமடைந்த நிலையில் அமைந்துள்ள 198 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், டிஆர்ஓ காலனியில் சிதிலடைந்துள்ள 174 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், சொக்கிகுளம் காலனியில் இதேபோன்ற நிலையில் உள்ள 132 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வாடகை குடியிருப்புகளை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 2026 நிதியாண்டிற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்கள் மாவட்ட அளவில் சரியாக நிறைவேற்றப்படுவதை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை வழங்குவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முதன்மையான பணியாகும் என்றும், இத்திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வுகளை கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக இக்குழு செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் தலைமையில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களின் விவரங்கள் மொபைல் செயலி மூலம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், நிலத்தின் இருப்பிட விவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுகிறதா என்பதை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை காலதாமதின்றி முழுமையான துல்லியத்துடன் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளை கொண்டு வரும் வேளாண் விளைபொருட்களின் தரம், எடை, பரிசோதனை, ஏலம் நடைபெறும் நடைமுறைகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக செயல்பட்டு வரும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தையும் ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். அதன்படி இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை துறை, கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 14 துவங்கி வரும் 31 வரை நிறைவடையும் அந்த அரசு பொருட்காட்சியில் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து பயனடையுமாறு

0: மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ரகுராஜா. நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
2: உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 19 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 5 தேதிக்கு பதிலாக 17 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்தி நகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும், குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும், 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி ஷிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும், 80 கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாசும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும், நிகிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை

திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
5: வயல்வெளி.
6: பொன்னாத்தா, பொன்னாத்தா, எங்க போச்சு? ஆடையே காணோம், போய் பாப்போம்.
7: வா மாடசாமி அண்ணே, எங்க சந்தைக்கு போயிருப்ப போல கையில என்னென்னமோ வாங்கியிருக்க. சாமந்தி பூ இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு, இதெல்லாம் வாங்க சொன்னா கூட வாங்க மாட்டியே. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்?
6: இப்பதாமா வெள்ளாமெல்லாம் முடிச்சேன், நிலத்தெல்லாம் ஓட்டி போட்டு வச்சிருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் சாமந்தி பூலதான் அதிகமா மகசூல் வருதுன்னு சொன்னாங்க. அதனால இத பயிர் பண்ணி பாக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன். அதனாலதான் விதைக்கு வெங்காயமும் அந்த சாமந்தி பூ நாத்தும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன்.
7: விதைச்சுவை எனக்கும் தேவைப்படுதுண்ணா.
6: விதையெல்லாம் வாங்கிட்டு தான் போயிட்டுக்கிறேன். நாம எப்ப இந்த பயிரெல்லாம் பண்ணியிருக்கிறோம்? நெல்லு, சோளம் இதை தான் பண்ணிக்கிறோம். இந்த சின்ன வெங்காயம், இந்த சாமந்தி பூலாம் நான் போட்டதே இல்லை. அதை எப்படி பயிர் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. நீ தான் நல்லா வெள்ளாமல் பண்ணுறவளாச்சே, அதான் ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு பொண்ணாத்தா.
7: இதுக்கு தானே காடு வீடுன்னு தெரிஞ்சிட்டு இருக்காம வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது.
6: என்ன பொண்ணாத்தா சொல்ல வர, இத பத்தி எங்க கேக்குறது? யாரு இப்ப விவசாயம் பண்றாங்க இத பத்தி எல்லாம் கேட்டுக்கிறதுக்கு?
7: இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய வானொலி இருக்குது இல்ல. இன்னைக்கு கூட நம்ம வானொலியில வயல்வெளி நிகழ்ச்சியில சின்ன வெங்காயம் சாமந்தி சாகுபடி பத்தி தான் சொல்ல போறாங்க. ரேகடாலியை சார்ந்த சின்னசாமி அவங்க தான் சொல்ல போறாங்க. நீ நல்லா கேளுன, கேட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் சாமந்தியும் எப்படி சாகுபடி பண்றதுன்னு கத்துக்கோ.
6: அடடே, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்களா? சரி சரி, அந்த ரேடியோ போட்டியை ஆன் பண்ணு, ரெண்டு பேருமே கேட்கலாம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன வெங்காயம் சாமந்தி சாகுபடி ரேகடஹள்ளி பி சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கே கார்த்திக் அவர்கள்.
8: ஐயா வணக்கங்க.
9: வணக்கம்.
8: இப்ப எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
9: நாங்க 9 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம்.
8: 9 ஏக்கர் நிலம் எப்படி, மேட்டு நிலங்களா, தண்ணி பயிர்?
9: எல்லாமே தண்ணி பாசன நிலம்.
8: தண்ணி பாசனமான நிலம். இப்ப எவ்வளவு என்ன வெள்ளம் வச்சிருக்கீங்க?
9: இப்ப வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். சாமந்தி பூ போடுறதுக்கு இப்ப உழவு ரெடியா பண்ணிருக்கோம்.
8: இப்ப வெங்காயம்னா சின்ன வெங்காயம்,
9: சின்ன வெங்காயம்,
8: சின்ன வெங்காயம்.
9: ஆமா,
8: இப்ப சின்ன வெங்காயம் போடுறீங்க. இதுக்கு வித வெங்காயம் எல்லாம் எங்க நீங்களே வச்சிருப்பீங்களா?
9: வெதை வெங்காயம் போயிட்டு பெரம்பலூர்ல வாங்கிட்டு வரோம் சார்.
8: பெரம்பலூர்ல போவீங்களா? ஏன், நம்ம ஏற்கனவே வச்சிருக்க முடியாதா?
9: அதை வச்சு பராமரிப்பு பண்ண முடியல சார். நல்லா முறையாக பராமரிப்பு பண்ணி வைக்க முடியல, அதனால் அங்கே நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஏற்ற காயாக போய் பார்த்து வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் காய், அதனால் அங்கே தரமாகறத தேடி வாங்கிக்கலாம்.
8: அதனால் பெரம்பூரில் போய் தான் வாங்கிட்டு வருவீங்க. 1 ஏக்கரை சின்ன வெங்காயம் ஊன்னும் அப்படின்னா எவ்வளோ விதை வெங்காயம் தேவைப்படும்?
9: 350-400 கிலோ பிடிக்கும் சார்.
8: 400 கிலோ பிடிக்கும்.
9: ஆமாம், பெருங்காயாக இருந்தால் 350 கிலோ பிடிக்கும். கொஞ்சம் மீடியமான காயாக இருந்தால் 400 கிலோ பிடிக்கும்.
8: 400 கிலோ பிடிக்கும். ஏறக்குறைய 400 கிலோ தேவைப்படும்.
9: 400 கிலோ பிடிக்கும்.
8: இப்போ அங்கே வந்து நமக்கு 1 கிலோ என்ன ரேட்டு கிடைக்கும்?

0: சீசனை பொறுத்து தான். இன்னைக்கு விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் போகுது. அன்னைக்கு 100 ரூபா கூட இருக்கும், ஒரு டைம்ல 80 இருக்கும், 100 கூட இருக்கும், 60, பல விதமாக இருக்குது. சீசனுக்கு பொறுத்த மாதிரி தான் ரேட்.
1: இப்போ போடுற இந்த பட்டத்துக்கு என்ன எவ்வளோ ரேட் வருது?
0: இப்போ வந்து 40 ரூபா வருது அதிகபட்சமாக. விதைக்காய் பச்சைக்காய் வந்து இன்னைக்கு 65 ரூபா போகுது இன்னைக்கு நிலவரம்.
1: ஏறக்குறைய 16,000 ரூபாய்க்கு வந்து விதைக்காயுமே வாங்க வேண்டி இருக்கும்.
0: வாங்கணும்
1: 1 ஏக்கருக்கு.
0: ஆமாம்.
1: இப்போ அதுக்கு வாடகையெல்லாம் நாம தான் கொடுத்து
0: நாம தான்
1: எடுத்துகிட்டு
0: வரோம். ஆமாம்.
1: இப்போ சின்ன வெங்காயம் நடணும் அப்படின்னா எப்படி உழவு எடுப்பீங்க?
0: முதல்ல 5 கலப்பு போட்டுவோம். அப்புறமேட்டு 3 டைம் 5 கலப்பு போட்டுவோம். அதுக்கப்புறம் எருவு போடுவோம்.
1: எப்படி நம்ம தொழு வருமா?
0: ஆமாம், மாட்டு எருவு, மாட்டு சாணம் போடுவோம். மாட்டு சாணம் போட்டு எல்லாம் இறச்சி விட்டுட்டு மறுபடியும் ரெட்ட ஓட்டர் ஓட்டுவோம். ரெட்ட ஓட்டர் ஓட்டி மேலே பார் இழுத்து அதுக்கு மேலே திண்டு ஓட்டுவோம். ஓசி இழுக்குவோம், இதே சொட்டுநீர் ஓசி இழுக்குவோம். ஓசை இழுத்துட்டு சுவாசந்திலேயே பவர் டெல விட்டு திண்டு ஓட்டிடுவோம். திண்டு ஓட்டிட்டு சொட்டுநீரில் தண்ணி விட்டோம்னா ஊறுச்சுன்னா.
1: இப்போ நீங்கள் அந்த திண்டுங்கிற கரை போடுறீங்க.
0: ஆமாம்.
1: அது எந்த அளவில் போடுவீங்க?
0: 3 அடிக்கு ஒரு கரை போடுவோம்.
1: 3 அடிக்கு ஒரு கரை?
0: ஆமாம். 3 அடி அகலத்தில் ஓஸ் போடுவோம், அதுக்கு ஒரு கரை போடுவோம். ஒரு ஓஸுக்கு ஒரு கரை போடுவோம். ஒரு ஓசை இழுத்துட்டு ஒரு கரை மேலே 4 ஜார் நான் இப்போ நடவு பண்ணுவோம்.
1: ஒரே ஓஸ் தானா?
0: ஒரே ஓஸ் தான். 1 அடிக்கு ஒரு ஓட்டை வரும், 4 ஜார் நடுவோம். 3 அடி அகலத்துக்கு 4 ஜார் நடுவோம்.
1: 4 ஜாரின்னா பைப்புக்கு இந்தாண்ட 2 ஜாரி, இந்தாண்ட 2 ஜாரி.
0: ஆமாம், பைப் சென்டர் விட்டு பைப்புக்கு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, சென்டராக பைப் விட்டுருவோம். கிளீனாக கவரேஜ் ஆகிடும்.
1: இப்போ ஒரு வெங்காயத்துக்கும் இன்னொரு வெங்காயத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்?
0: 1/2 அடி.
1: ஒரு வெங்காயத்துக்கு இன்னொரு 1/2 அடி தூரம்.
0: 1/2 அடி வச்சு நடலாம். அப்படிதான் நல்லா திடமாக வரும். கிட்ட நட்டால் சைஸ் சின்னதாக வந்துடும், மகசூல் வந்துடும், ஈக்குவல் மகசூல் வந்துடும். சைஸ் குறைவாக வந்துடும், சைஸ் குறைவாக வந்தால் ரேட் போகாது.
1: அதனால 1/2 அடிக்கு இருக்கணும்.
0: எல்லா பக்கம் பார்த்தோன்னா 1/2 அடி இருந்ததுன்னா நல்லா தரமாக வரும் வெங்காயம்.
1: இப்போ எப்படி கையிலேயே ஒன்றுவீங்களா?
0: கையில் தான் ஒன்றும்.
1: ஆள் விட்டு வினீங்களா இல்லை?
0: ஆள் வச்சு தான் ஒன்றும்.
1: இப்போ 1 ஏக்கரை நடணும் அப்படின்னா எத்தனை ஆள் தேவை?
0: 1 ஏக்கரை நடணும்னா வந்து 20 ஆள் பிடிக்கும். 20 இருந்து 25 ஆள் பிடிக்கும்.
1: இப்போ வந்து எவ்வளோ கூலிக்கு கேட்பாங்க?
0: 300 ரூபா சார் இப்போ கூலி.
1: ஒரு ஆளுக்கு 300 ரூபா?
0: 300 ரூபா.
1: ஆள்லாம் கிடைக்கும்,
0: டிமாண்டு தான்.
1: வெங்காயம் அடியில் வேறு அழுகல் வராது இருக்கும்.
0: அதுக்காக அதை விதை நிறுத்தி பண்ணுவோம்.
1: பண்ணிடுறீங்க?
0: ஆமாம்.
1: பண்ணிட்டு இப்படி நட்டுறீங்க?
0: நட்டுறோம்.
1: எத்தனை நாளில் முளைப்பு வருங்க?
0: வெங்காயம் புதுசாக இருந்தால் 3 நாளில் முளைப்பு வந்துடும். 4 நாளில் பயிர் தெரிய ஆரம்பிச்சிடும். பழசாக இருந்தால் 8 நாள் ஆகும். புதுசாக இருந்தால் ஒரு 8 நாள் ஆகும். பழசாக இருந்தால் ஒரு 4 நாளில் பயிர் வந்துடும்.
1: இப்போ நமக்கு பழைய விதை வெங்காயம் நடுறது பரவாயில்லையா இல்லை புதுசு நடுறது பரவாயில்லையா?
0: பழசு தான் பரவாயில்ல.
1: பழசுதான்
0: நல்லா இருக்கும்.
1: உடனே உயிர் பிடிக்குமா?
0: ஆமாம், உடனே வந்துடும் பயிர். புதுசு வந்து லேட்டாக முளைக்கும். லேட்டாக முளைச்சாலும் பயிர் வீரியமாக வரும், டைம் ஆகும், ஒவ்வொன்றே வரும். பழசில் வந்து கிளப்பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா ஈல்டு கிடைக்கிற மாதிரி வரும்.
1: இப்போ களையெல்லாம் வரும்,
0: களைக்கொல்லி அடிச்சிடும். நட்ட மரம்னால களைக்கொல்லி அடிச்சிருவோம்.
1: ஓ, அப்போ உடனே சூட்டோட சூட அடிச்சிருவோம்.
0: அப்படியே அடிச்சிரும், நட்டா அன்னைக்கே கூட அடிச்சிரும் டைம் கிடைச்சா.
1: இப்போ அதுக்கு வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கணும்ல?
0: அந்த ஈரம் தான் வெங்காயம் நடும்போதே ஈரப்பதம் ஃபுல்லாக இருந்தால் தான் நட முடியும். அப்படியே குள குளம் ஈரமாக இருந்தால் தான் ஈரத்தில் வைக்க முடியும்.
1: சரி சரி.
0: கொஞ்சம் வர வரந்தான் உள்ளே வைக்க முடியாது, உள்ளே போகாது. அப்படியே போனாலும் வேறு வைக்கும்போது மேலே வந்துடுவாங்க. அதனால் நல்லா ஈரப்பதமாக தாங்கன்னா நடவு முடிஞ்ச மறுநாள் ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் தண்ணி விட்டோங்கன்னா ஈரப்பதம் வந்துடும். ஈரப்பதம் வரும்போது க்ளீனாக ஈரத்துலேயே மருந்து அடிச்சுட்டா 30 நாளைக்கு களை வராது.
1: 30 நாளைக்கு களையே வராது,
0: சுத்தமாக வராது. கோரம் மட்டும் வரும், அதை பார்த்து கைகளை எடுத்துடணும். 30 நாளைக்கு மேலே கூட அதே 1-2 வரும், அதுக்குள்ளே பயிர் வந்து அறுத்தி ஆயிடுச்சுன்னா கம்மியாக இருக்கும். நம்ம களை வந்து ரொம்ப சிக்கணும், அதில்
1: சிக்கணும். அதில் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும்
0: களை சிக்கணும், ரொம்ப சிக்கணும்.
1: இப்போ களையே வரலனாலும் கொத்தி கொத்தி விடணுமா இல்லை அதெல்லாம்
0: எடுத்து போடுறதே இல்லை? களை இருந்தால் மட்டும்தான் களைக்கொல்லி அடிக்கலாம், கொத்து போடணும். களைக்கொல்லி அடித்தா கொத்தே தேவையில்ல, கையில் களை போட்டால் எடுத்தாவே போதும்.
1: போதும், கை களையாக அப்படியே எடுத்துகிட்டா போதும்.
0: ஆமாம்.
1: இப்போ அதில் வந்து நடுவில் என்ன மாதிரியான உரம் கொடுக்குறீங்க?
0: ஃபஸ்ட் டைம் வந்து டிஏபி கொடுத்துருவோம் உழவுலையே. 2வது 20-20-0-13 கொடுக்குவோம். 3வது 17-17 கொடுக்குவோம். அதுக்கு மேலே 4வது வாரம் மைக்ரோ புட்டு கொடுத்து அதோட முடிச்சிருவோம்.
1: அதோட சரி
0: முடிச்சிருவோம்.
1: இப்போ இதில் வந்து நோய் எல்லாம் தாக்குதுங்களா?
0: நோய் தாக்குதல் வரும்.
1: எந்த மாதிரி நோய் வருதுங்க?
0: குணக்கருகள் வரும், வேறு அழுகல் வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா குணக்கருகள் தான் வரும், புழு வரும். புழுவுக்கெல்லாம் மருந்து அடிப்போம்.
1: மருந்து அடிப்பீங்க? இப்போ எப்படி நீங்களே போய் வாங்கிட்டு வருவீங்களா? எப்படிங்க?
0: நாங்களே மருந்து வாங்கிட்டு வந்து தான் அடிப்போம் கடையில்.
1: இப்போ இந்த மாதிரி இருக்கு
0: காட்டுவோம், இல்லை அவங்கள வந்து பில்லில் பார்ப்பாங்க, அக்ரி வந்து பாட்டு போயிட்டு கொடுப்பாங்க.
1: கொடுப்பாங்க.

0: இப்போ அதை வாங்கிட்டு வந்து நீங்களே அடிச்சிருவீங்களா? ஆள்
1: நாங்களே தான் அடிப்போம், எங்களால் முடியலன்னா ஆள் வச்சு அடிப்போம்.
0: இப்போ அந்த மாதிரி அடிக்கணும்னா டேங்க் எவ்வளோ கொடுக்கணுங்க?
1: டேங்க் இப்போ வந்து 70 ரூபா வாங்குறாங்க, 15 லிட்டர் டேங்க்.
0: 70 ரூபா
1: அடிக்கிறதுக்கு 70 ரூபா வாங்குறாங்க ஒரு டேங்க்.
0: இப்போ இந்த மாதிரிலாம் அடிச்சிட்றோம். இப்போ வெங்காயம் வந்து கலர் வரத்துக்கெல்லாம் மருந்து இருக்குது அப்படின்றாங்களே?
1: கலர்னா சார், இப்போ வந்து வெங்காயம் நார்மலாகவே கலர் கொண்டாந்துடலாம். எப்படி கொண்டாந்துடலாம்னா, வெங்காயம் 90 நாள் அறுவடை பண்ணுறோன்னு வச்சுக்கா, ஒரு 85 நாளே பிடுங்கி அப்படியே வெங்காயத்தை வந்து மூடி மூடி தாளோடு மூடி வச்சு 5 நாள் விட்டு எடுத்தால் கலர் சரியான கலர் வரும்.
0: அது இயற்கையாக வந்துடும்.
1: ஆமாம், கலர் வந்துடும். ரெண்டாவது, வெங்காயம் கெட்டியாக இருக்கும், அழுகல் தன்மை வராது. அது மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா நமக்கு பெனிஃபிட்டு. மார்க்கெட்டில் போனால் நம்மளது நம்பர் ஒன்னாக இருக்கும்.
0: இப்போ அந்த மாதிரி 5 நாள் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஈரப்பதமாக இருந்தால் எல்லாம் கசகசன்னு அழுகிறாதுங்களா?
1: அழுகாது,
0: அழுகாது.
1: எல்லாம் குட்டையாக போடக்கூடாது, ஜாரியாக அந்த வஞ்சி மேலே ஜாரியாக வெங்காயத்தை அப்படியே தாளை மூடி மூடி நீட்டமாக வச்சிருது. 5 நாள் விட்டால் தாள் பூரா காஞ்சிரும். தாள் வந்து பச்சையாக்கும் போது பிடிங்கி வச்சா தாள் பூரா காஞ்சிட்டா வெங்காயம் தாள் காய காய வெங்காயமே பெருசாகும். அதே மாதிரி கலர் வந்து டபுள் கலர் ஆகிடும். பிடுங்கி வைக்கும் போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், பாதி கலர் தான் இருக்கும், ஆஃப் கலர் இருக்கும். அது 5 நாள் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் கலர் இருக்கும்.
0: ஃபுல் கலர் இருக்கும். தேவைப்படும் போது ஆஞ்சிக்கலாமா இல்லை எப்படிங்க?
1: அதில் அது 5 நாள் விட்டு எடுத்து ஆஞ்சிடணும்.
0: ஆஞ்சிடணும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது பதப்படுத்தி குத்தேறி மாதிரி போட்டு வச்சிடறாங்க.
1: அது வந்து அது லேட் ஆகும். அது பதப்படுத்தி வைக்கணும்னா அது 4 பிடிக்கும். பட்டரை போட்டு அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பட்டரை போட்டு உதிரி போட்டு கட்டி வைக்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை, பெரம்பலூரில் தான் அதை செய்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி இல்லை.
0: உடனே
1: அறுவடை பண்ணி விற்றுருவோம்.
0: இப்போ 1000க்கெல்லாம் ஆளுங்க வந்து 5 ரூபா,
1: 1000க்கு 1 கிலோவுக்கு 4 ரூபா.
0: 4 ரூபா கொடுத்தா 5 ரூபா
1: 5 ரூபாங்க.
0: எங்கே கொண்டு போய் விற்பீங்க?
1: சேலம் போவோம்.
0: நீங்களே கொண்டு போயிருவீங்களா?
1: ஆமாம், சேலத்துக்கு நாங்களே கொண்டு போவோம். இங்கே லோக்கலில் கேட்டால் கொடுப்போம். 10 பை 5 பை கடைக்காரர் கேட்பாங்க, மளிகை கடைக்காரர், அவங்களுக்கு கொடுப்போம். அதிகமாக வரும்போது சேலம் போட்டுருவோம். எவ்வளோ இருந்தாலும் சேலத்தில் விற்றுரும்.
0: இப்போ இது வந்து 3 மாதத்து வெள்ளாமை.
1: ஆமாம், மழை காலம் ஜனவரி டிசம்பர் ஜனவரியில் வந்து 3 மாதம், ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்தாண்ட வந்தால் 2 மாதத்துலேயே வந்துடும். ஏப்ரலுக்கு மேலே
0: 2 மாதத்துலேயே வந்து
1: திருப்பியும் ஜூன் ஜூலை வரைக்கும் 2 மாதத்துலேயே வந்துடும். ஆகஸ்ட்லேருந்து தான் திருப்பியும் 2.5 மாதத்தில் வரும். ஆகஸ்ட்லேருந்து நடுறது அது மாதிரி வரும்.
0: இப்போ சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு பட்டம் ஏதாவது இருக்குங்களா?
1: பட்டம்னா வந்து டிசம்பர் ஜனவரி தான் நல்லா பட்டம். ஜனவரியில் பண்ணோன்னு வச்சுக்கோ, ஜனவரி 1ஆம் தேதி போட்டோங்கன்னா நல்லா பண்ணாங்கன்னா 10 டன் வரும். நான் போன வருஷம் 70 சென்ட்டுக்கு 6 டன் எடுத்தோம் ஜனவரி 1ல.
0: அதுக்கு வந்து பட்டம் பார்த்து வைக்கணும்.
1: அப்போ தான் பட்டம். ஜனவரி ஃபுல்லாக போட்டோங்கன்னா நல்லா இருக்கும்னு வச்சு, ஜனவரி ஃபுல்லாக அருமையாக பட்டம். ஜனவரிக்கு மேலே போனால் அப்படி அப்படியே பட்டம் கம்மியாகிடும், ஈல்டு குறைஞ்சிரும். விளைச்சல் இருக்கும், ஈல்டு கம்மி,
0: ஈல்டு கம்மியாக.
1: ஆமாம், அவ்வளோதான் காரணம்.
0: எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன வெங்காயத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்குங்களா?
1: லாபம்னா விலை விற்றா தான் சார் லாபம். சொல்லிக்கிற அளவுக்கு லாபம்ன்றது பெருசாக சொல்ல முடியாது. இப்போ மாதிரி விலை விற்றா லாபம் தான்.
0: இப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு எவ்வளோ விற்றா லாபம் வரும்?
1: 30 ரூபாய்க்கு குறையாம விற்றாதான்.
0: 30 ரூபாய்க்கு மேலே
1: 20 ரூபா செலவே வரும் 1 கிலோ மேலே. அதுக்கு மேலே 30 ரூபாய் 40 ரூபா 50 ரூபா விற்றா தான் லாபம். மற்றபடி 30 ரூபாய்க்கு கீழே எல்லாம் விற்றா செலவு நஷ்டம் தான். ஆமாம், செலவுக்கு சரியாக போகணும்னு சொல்ல முடியாது, நஷ்டம் தான் வரும்.
0: இந்த மாதிரி வெங்காயம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஆமாம்,
0: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்கள் வந்து 30 வருஷமாக பண்ணுறோம்.
0: 30 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக?
1: நான் வந்து எல்லா வெங்காயம் எல்லாமே ஆல் கிராப் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுட்டே இருப்போம். தர்பூசணி போடுவோம், வெங்காயம் போடுவோம், சாம்பல் பூசணி போடுவோம், சாமந்தி பூ போடுவோம். அப்படியே மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ண மாதிரி மாற்றிட்டே இருக்கும். ஒரே பயிர் பண்ண மாட்டோம்,
0: பண்ண மாட்டீங்க?
1: ஆமாம்.
0: ஆனால் எப்பயுமே இருக்கும் வருஷத்தில்,
1: வருஷத்துக்கு 1 போகம் 2 போகம். இப்போ இந்த வருஷம் ஜனவரியில் போட்டோம், ஜனவரி எடுத்தையும் இப்போ 3 மாதம் போட்டோம், இப்போ அறுவடை பண்ணிட்டோம், மீண்டும் இப்போ போடுறோம்.
0: போடுறீங்க?
1: ஆமாம், ஜூலை 1 மாதம் போடுறோம்.

0: இப்போ
1: வேற தர்பூசணி போட்டிருந்த இடத்த பாருட.
0: இப்போ தர்பூசணி போட்டு எடுத்துட்டீங்க?
1: எடுத்துட்டோம்.
0: எப்படி வெள்ளை தான்
1: கிரேன்
0: நம்ம சாப்பிட்றதுங்களா?
1: ஆமாம்.
0: அது போட்டு எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து சாமந்தி எப்பீங்க?
1: ஆமாம்.
0: இப்போ அதுக்கு வந்து எப்படி செடிங்களா எப்படிங்க?
1: தர்பூசணியா?
0: சாமந்திப்பூ.
1: சாமந்திப்பூ செடி தான் சார்.
0: செடி தான். அதுவும் நாற்றுல போய் வாங்கிட்டு வருவீங்களா நீங்களே?
1: ராயக்கோட்டில் போய் நாற்று வாங்கிட்டு வரோம் நர்சரியில்.
0: அங்கே எவ்வளோ கிடைக்குது நாற்று?
1: அங்கே சீசனை பொறுத்து நாற்று 50 காசுலேருந்து 2 ரூபா வரைக்கும் விற்பாங்க.
0: ம்,
1: அந்தந்த ரகம் போயிருக்கும். நிறைய ரகம் இருக்கும். ஒரு 5-6
0: நிறைய ரகம் இருக்கும்.
1: ரகம் இருக்கும். ஒரு ஒரு ரகம் டிமாண்டாக இருக்கிற ரகம் ரேட் அதிகமாகும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ரகம் ரேட் கம்மியாக இருக்கும். நமக்கு எது இப்போதைக்கு நம்ம ஊருக்கு எந்த நம்ம கிளைமேட்டுக்கு எது வருதோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட வேண்டியது.
0: இப்போ எப்படி முன்னாடியே போய் சொல்லி வச்சுருங்களேன் எங்களுக்கு?
1: இல்லை சார், போனால் அங்கே வந்து ஒரு 200 பண்ணக்கும், 200 மிச்சமாகும். ஏதோ ஒன்றில் போனால் தேடி எடுத்து வந்துடலாம்.
0: எடுத்துடலாம், நம்மளே பார்த்து
1: எடுத்துட்டு வந்துடலாம்.
0: இப்போ அது எவ்வளோ வைப்பீங்க அந்த நிலம்?
1: சாமந்தி 1 ஏக்கர் வைக்கிறோம்.
0: 1 ஏக்கர் வைப்பீங்க. இப்போ 1 ஏக்கர் வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாற்று தேவைப்படுங்க?
1: 15,000 நாற்று பிடிக்கும் இப்போ பட்டத்துக்கு.
0: இந்த பட்டத்துக்கு ஒவ்வொரு பட்டத்துக்கும் அளவு?
1: ஆமாம். அது முன்னாடி கொஞ்சம் 4 அதிகமாகும் போது வச்சா 10,000 நாற்று வச்சா போதும். இப்போ போக போக இன்னும் போக போக ஜாஸ்தி 20,000 நாற்று வரைக்கும் பிடிக்கும் கடைசி பைனல். இப்போ வைக்கிறது 1 ஏக்கருக்கு 5,000 பிடிக்கும்.
0: 5,000 நாற்று தேவைப்படும்.
1: ஆமாம்.
0: இப்போ அது வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ அதுக்கு எப்படி நிலத்தையெல்லாம் தயார் பண்ணுவீங்க?
1: இதுக்கு வந்து 5 கலை போட்டுவோம். அதுக்கடுத்தது எருவு போடுவோம், ரெட் ஓட்டு ஓட்டுவோம். இதுக்கும் நார்மலாக போஸ் இழுத்துட்டு பார் அடிப்போம். பார் அடித்து பார் மேலே தண்ணி விட்டு நடவு பண்ணுறோம்.
0: இதுவும் அதே மாதிரி தானே?
1: அதே தான் மெத்தடு.
0: இதுக்கு பார் வந்து என்ன அளவில் போடுவீங்க?
1: அதே 3 அடி பார் தான் எல்லாத்துக்கும். ஆல் கிராப் எல்லாத்துக்கும் அதே ஒரே லைன் தான்.
0: ஒரே லைன் தான்.
1: ஒரு டைம் போட்டு வச்சுட்டு அதை திருப்பி மாற்ற முடியாது அந்த பாறை. அப்படியே அந்த ஓசையில் தொட்டு அப்படியே பண்ணி கொண்டு.
0: இப்போ சில பேர் வந்து களையெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால வந்து பேப்பர்லாம் போடுவாங்க.
1: போடலாம்.
0: பெட்டு போட்டு அது மேலே வந்து பூசடி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து திறந்து?
1: நாங்கள் அந்த மாதிரி இன்னும் பண்ணல. தர்பூசணிக்கு மட்டும் தான் பண்ணோம். பேப்பருக்கு செலவு அதிகமாகுது. 1 ஏக்கர் வந்து பேப்பர் போட்டு

0: வந்தால் 1 லட்சரூவா செலவாகுது. பேப்பரு, உரம், எருவு, கூலி எல்லாம் கணக்கு போட்டால் 1 லட்சரூவா செலவாகுது. அப்படி போடும்போது 1 லட்சரூவா செலவு பண்ணி வந்தாலும் வரும், வராட்டி போயிட்டாலும் போயிடும். அதனால் அதை பேப்பரை அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஏரியாவில் பண்ணுறாங்க, நம்ம ஏரியா இன்னும் அதிகமாக பண்ணுறதில்ல. மெயினாக முலாம்பழம் தர்பூசணிக்கு பண்ணுறாங்க அதை பேப்பரை, மற்றதுக்கு அதிகமாக பண்ணுறதில்ல சார்.
1: சரி சரிங்க. இப்போ இதுக்கு வந்து பேப்பர்லாம் போடல, திறந்து வெளியாக தான்.
0: ஆமாம், நார்மலாக தான் நாங்கள் பண்ணுறோம்.
1: இப்போ சாமந்தி அப்படிங்கும்போது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளோ இடைவெளி விடுவீங்க?
0: நாங்கள் ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு செடி நட்டுருவோம், 3 அடி அகலம்.

0: அந்த வழியாக தான்.
1: ஆமாம், நார்மலாக தான் நாங்கள் பண்ணுறோம்.
0: இப்போ சாமந்தி அப்படிங்கும் போது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளோ இடைவெளி விடுவீங்க?
1: நாங்கள் ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு செடி நட்டுருவோம்.
0: ம்,
1: மூணு அடி அகலம், ஒரு அடி நீளம்.
0: ஒரு அடி நீளத்தை மூணு அடி அகலத்தில் வச்சுருவீங்க?
1: ஆமாம். ஆ,
0: இப்போ எப்படி அது, அதுவும் தண்ணி விட்டு ஊண்ணிடுவீங்களா?
1: தண்ணி வாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்க்கணும்.
0: ம்,
1: அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்க்கணும். களை வரும்போது அப்பப்போ களை பார்த்து எடுத்துக்கணும்.
0: இப்போ அது வந்து நெடும்போது ஒரு சில செடி அங்கே சேர்த்துணும், வேர்க்கறியாங்க கூட அடிக்கும்.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி சேர்த்துணும். அந்த இடத்துல புழ ஊணுவீங்களா இல்லை எப்படி?
1: மறுபடியும் புழக்கம் நடுவோம்.
0: ஆ,
1: ஒன்று ரெண்டு போயிட்டால் புழக்கம் நடுவோம். வேர்க்கறியும் அடிக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு மருந்து விடுவோம். அடியில் வேருக்கு, வேருக்கு மருந்து விட்டு அதை கண்ட்ரோல் பண்ண வந்து
0: கண்ட்ரோல் வந்துடும்.
1: ஆமாம்.
0: இப்போ இதிலெல்லாம் களையெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க?
1: களை வந்துடும் சார், இதெல்லாம் கொத்தியே களை எடுப்போம்.
0: கொத்துலேயே கொத்தி
1: கொத்தி தான் எடுக்கணும்
0: களை.
1: இதுக்கு மருந்து அடித்தா தாங்கறதில்லை, இது களைக்கொல்லி அடிக்க முடியறதில்ல, அதனால் கொத்தி தான் களை எடுப்போம்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை களை எடுப்பீங்க?
1: இது அறுவடை ஆகிறதுக்குள்ளே ஒரு அஞ்சு களை வந்துடும்.
0: அஞ்சு களை? இப்போ இதில் தான் அதிகமாக செலவாக?
1: ஆமாம், நல்லா அதிகம்.
0: சரி சரி. இப்போ அஞ்சு களை, இப்போ சாமந்தி எவ்வளோ நாள் இருக்கும்?
1: இப்போ வச்சு ஒரு ஒரு ரகம் வந்து மூணு மாதத்தில் பூ வந்துடும். ஒரு ரகம் நாலு மாதத்தில் பூ வரும். அவரேஜாக பார்த்தா அந்த மூணு மாதத்தில் வர்றது நாலு களையில் முடிஞ்சிடும். இந்த நாலு மாதத்தில் வர்றது அஞ்சு களை வாங்கிடும். இதுதான் கணக்கு.
0: கணக்கு இதுதான். வந்து செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே உரமெல்லாம் கொடுப்பீங்களா?
1: செடி வைக்கிறதுக்கு முன்னே உரம் டிஏபி மட்டும் கொடுப்போம், வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம். மீதி மேலே தான் கொடுப்போம் அதிகமாக. அதுக்கு உரம் அடி உரம் எருவு தான் போடுவோம் வழியா, அதில் மேலே வந்து டிஏபி போடுவோம். சில போடாமலே கூட நட்டுருவோம், பின்னாடி தான் போடுவோம்.
0: பின்னாடி என்னென்ன போடுவீங்க?
1: டிஏபி போடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இருபது இருபது காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் பதினேழு பதினேழு பத்து இருபத்தாறு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்போம். அப்புறம் ட்ரிப் உரம்லாம் கொடுப்பாங்க.
0: இப்போ நம்ம வந்து இது மாதிரி மண்ணில் போடுறதுக்கும் ட்ரிப்பில் கரைச்சி விடுறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுதுங்களா?
1: வித்தியாசம் தெரியுது சார். ஆனால் ட்ரிப் போகிற ரேட்டு அதிகம். ரேட்டு தான் அதிகம்.
0: இதெல்லாம் கம்மியாக பிடிக்கும்ல, நேரடியாக வந்து நமக்கு வேறு கொடுக்குறோம். மற்றது வந்து போட்டோம் அப்படின்னா பரவலாக போயிடும் செடி, தவிர மற்ற இடத்துலையும் போகும். இப்போ இது வந்து கம்மியாக கொடுத்தா கூட செடிக்கு எடுத்துக்கும்ல,
1: உடனே கிடைக்கும். அது உடனே குறைஞ்சி போயிடும். இது கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். அது இப்போ உடனே ஒரு ரெண்டு நாளில் எடுக்கும், திருப்பி எட்டு நாளில் குறைஞ்சிரும்,
0: திரும்ப
1: குறைஞ்சிரும், மறுபடியும் கேட்கும். வாரது எட்டு நாளைக்கு ஒரு டைம், எட்டு நாளைக்கு ஒரு டைம் கேட்கும். இதெல்லாம் மூணு வாரம் கொடுத்துட்டா சரியா போயிடும்.
0: சரியா போயிடும். அந்த மாதிரி பண்றீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ இதில் இந்த மாதிரி நோய் வருது.
1: இதில் வந்து மெயினாக பார்த்தா அந்த கிரிப்ஸ் வரும் அடியில் பூ, இதில் வந்து கருப்பாகி போயிடும். அதுதான் கண்ட்ரோலே ஆகாத பிரச்சனை. மற்றபடி செடி கருகள் வரும், அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். மருந்து அடிச்சா அது கண்ட்ரோல் வந்து.
0: வண்டெல்லாம் சாப்பிட்றதில்ல இதழ்களில் சாப்பிட்டுச்சுன்னா
1: அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, வண்டு சாப்பிட்ற ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து கிரிப்ஸு கண்ணுக்கு தெரியாத இருக்கும் அந்த கிரிப்ஸு, அந்த கிரிப்ஸ் அப்படியே அடியில் இதழ் அடியில் உட்காந்து அப்படியே சாப்பிட்றோம். அது அப்படியே கருகிடும், மேலே தெரியாது. அடியில் பார்த்தா திருப்பி பார்த்தா கரையன்னு இருக்கும், நாலு அடியில் பார்த்தா அது அப்படியே கருகிறோம்.
0: இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: இதுக்கு மருந்து கொடுப்போம். நல்லா மழை பெஞ்சா அந்த பிரச்சனை வராது, மழை குறைவாக இருந்தால் சுத்தமாகவே வராது, அந்த கிரிப்ஸ்லேயே கெட்டே போயிடும், வேஸ்ட்டாகவே போயிடும். அது மாதிரி பிரச்சனை, மழை நல்லா பெய்யும் போது அது வராது, மழை இல்லைனா அந்த பிரச்சனை அதிகமாக வரும். அதுதான் மெயின் பிரச்சனை. அதே மாதிரி வேரழுகள் வரும், மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சுன்னா வேரழுகள் பிரச்சனை வரும். இந்த ரெண்டு பிரச்சனை தான் சாமந்திக்கு அதிகமான பிரச்சனை.
0: இப்போ இதுக்கெல்லாம் வந்து மருந்து கொடுத்து
1: கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவோம், சிலது கண்ட்ரோல் ஆகாதே போயிடும்.
0: இப்போ இது மாதிரி பண்ணிக்கிறீங்க, பூ வந்து மூணாவது மாதத்தில் அறுக்க ஆரம்பிச்சிடலாமா?
1: ஆரம்பிச்சிடலாம்.
0: இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து சில இந்த மாதிரி நேரத்தில் சாயந்தர நேரத்துலையோ அல்லது காலை நேரத்துலையோ இல்லைன்னா ஒரு முன்னாடி ஒரு அதாவது வெயில் வரதுக்கு முன்னாடியோ அறுக்கணுங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த நேரத்தில் இருப்பீங்க
1: சார்? இது காலையில் ஏழு மணிக்கு எட்டு ஒம்பது மணிக்கு ஆள் வருவாங்க, நாலு மணி வரைக்கும் இருக்குவாங்க. ஆளுங்களுடைய டைம் அப்படி தான், ஏழு மணிக்கு வந்தால் ரெண்டு மணி வரைக்கும் செய்வாங்க, அதான் டைமு. இதை பொறிச்சு சாயந்தரமாக நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போட்டுருவோம், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போட்டுருவோம்.
0: இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்?
1: ஆமாம், டெய்லி வண்டி போகும் கோயம்பேடுங்க. எங்கள் ஊர்லேயே பாக்ஸ் போட்டு வண்டி எடுப்பாங்க.
0: தினம் போகுமா?
1: தினம் போகும். ஒரு நாளைக்கு நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இருபது டன் முப்பது டன் ஏறும் தினம்.
0: அந்த ஏரியா முழுசும் வந்து இவ்வளோ பண்ணுறீங்க?
1: ஆமாம், பண்டிகை டைம்லாம் நூறு டன் இரநூறு டன் ஏறும், நார்மல் நாள்லேயே இருபது டன் முப்பது டன் ஏறும்
0: ஏறும்.
1: இப்போ
0: அது மாதிரி பறிக்கிறீங்க, கிலோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்
1: ரேட்டு? அன்னன் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் சார் ரேட்டு. ரொம்ப குறைஞ்சபட்சம் இருபது ரூபா விற்கும், அதிகபட்சம் முந்நூறுரூவா விற்கும். அது மாதிரி விற்கிற டைமில் நமக்கு லாபம் தான். குறைஞ்சபட்சம் இருபது ரூபா விற்கிறன்னு நினைக்கலாம், நஷ்டம் தான். இருபது ரூபா கூலிக்கு தான் சரியாகும்.
0: சரியாகும்.
1: ஆமாம்.
0: அப்போ அந்த வந்து தினமும் மார்க்கெட்டு கொடுத்து தான் நமக்கு லாபமும் இதுவும் வரும்.
1: ஆமாம்.
0: எப்படி டெய்லியும் இப்படி பறிப்பீங்களா?
1: டெய்லி பறிப்போம். டெய்லி சரக்கு இருந்தால் டெய்லியும் பறிக்கும், நமக்கு சரக்கு கம்மியாக இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பறிக்கும். ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் வச்சா அதை டெய்லி பறிச்சாவே அறுத்து ஆகாது.
0: அறுத்து ஆகாது.
1: ஆகாது.
0: இப்போ அது மாதிரி எவ்வளோ நாளைக்கு அறுக்கலாம்?
1: முப்பது நாள் இருக்கும்.
0: முப்பது நாள் தான்?
1: அவ்வளோதான்.
0: அதுக்கு

0: செடி
1: அறுவடை ஆகிடும்.
0: அறுவடை ஆகிடும்,
1: அறுவடை ஆகிடும்.
0: இப்போ மல்லிகைப்பூ இது மாதிரிலாம் வச்சா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வரைக்கும் செடி தாங்குதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல,
1: மல்லிகைப்பூ பண்ணுறதில்ல சார். மல்லிகைப்பூ இருக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லை, ஆள் வசதி கம்மி நம்ம ஏரியாவில். அதனால மல்லிகைப்பூ
0: இது வந்து ஒரே மாதத்தில் அறுவடாயிருது அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமாம்.
0: இது எவ்வளோ வச்சுக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் 1 ஏக்கர் போடுவோம், இப்போ 1 ஏக்கர் போட்டிருக்கோம், மீண்டும் 1 ஏக்கர் போடுவோம், அப்புறம் 1 ஏக்கர் போடுவோம். அப்படியே பிட் பிட்டா 30 நாளைக்கு ஒரு பேட்ச்.
0: ஓ, அப்படியே மாசம் மாசம் வர மாதிரி?
1: ஆமாம், ஒரு பேட்ச் முடிஞ்சா அடுத்த பேட்ச் அப்படி வந்துடுற மாதிரி.
0: ம்,
1: அப்படியே மாற்றி போட்டுக்குவோம்.
0: மாற்றி மாற்றி போட்டு
1: ஒரு பேட்ச் போட்டு 1 மாதம் ஆகுது. அடுத்த பேட்ச் இன்னொரு 4-5 நாளில் போடுவோம். அடுத்த இன்னும் 1 மாதம் விட்டு 1 பேட்ச் போடுவோம்.
0: அப்போ வருஷம் முழுசும் உங்ககிட்ட பூ இருக்குன்னு சொல்லுங்க.
1: வருஷம் முழுசாக இருக்காது, ஒரு 3-4 மாதம் இருக்கும், அவ்வளோதான்.
0: ஓ, அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயமும் சாமந்தியும் வந்து ரெகுலராக இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. சரிங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க?
1: சாப்பாட்டுக்கு நெல் ஏதோ 2 வயல் பண்ணுவோம், அதை வச்சு வச்சுக்குவோம். அது பண்ண முடியாத போனால் விலைக்கு வாங்கிக்க வேண்டியது தான்,
0: அவ்வளோதான். இப்போ காய்கறி இதெல்லாம் வந்து
1: எல்லாமே வந்து நம்மளாக தனியெல்லாம் பண்ண முடியாது. சிம்பிளாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து அடிக்க முடியாது. இப்போ மிளகாய் போட்டால் மிளகாய்க்கு ஏற்ற மருந்து ஒரு மருந்து, கத்திரிக்கு ஒரு மருந்து கேட்கும், தக்காளிக்கு ஒரு மருந்து கேட்கும், மூணுக்கும் சேர்த்து 1 மருந்து அடிக்க முடியாது. அப்போ அதை நம்மளால் பண்ண முடியாது, வாங்கிக்க வேண்டியது தான்.
0: அதனால் வாங்கிக்க வேண்டியது தான்,
1: வேறு வழியே இல்லை.
0: சரிங்க, இப்போ இதெல்லாம் கால்நடையெல்லாம் வச்சுருப்பீங்க?
1: மாடு இருக்குது சார்.
0: எத்தனை வச்சுருக்கீங்க?
1: 5 மாடு இருக்கு.
0: இப்போ சிந்து மாடுங்களா? இதுங்க
1: சிந்து மாடு தான்.
0: 5 மாடு வச்சுருக்கீங்க. இப்போ முதல்ல எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க மாடு?
1: மாடு லோக்கல் பொம்படி சந்தையிலே வாங்கணும்.
0: அதெல்லாம் சில இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க.
1: அது மாடு வந்து வியாபாரிங்க வாங்கி கொடுக்குவாங்க, சுழி பார்க்குவாங்க, கால் செண்டி கால் பார்க்குவாங்க, இது ரெண்டு தான் பார்க்குவாங்க. மற்றபடி பால் உதைக்குதா பிடிக்குதான்னு கேட்பாங்க ஃபார்மரை வச்சுங்கிறவங்கள, பால் எவ்வளோ கறக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு வியாபாரிங்க அவங்களாம் என்ன பண்ண தான் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. 10 லிட்டர் கறக்குதுன்னா 5 லிட்டர் கறக்குதுன்னு கூட சொல்லிடுவாங்க. வந்து நம்ம அதிர்ஷ்டம் 15 லிட்டர் சொல்லிட்டு 20 லிட்டர் கூட கறந்துடும்.
0: அதாவது நம்ம தீவன
1: தீவனம் நம்ம பராமரிப்பு தான் மெயின். அதனால அது
0: 5 மாடு வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் தீவனம் எல்லாம் என்ன பண்றீங்க?
1: தீவனம் 2 வயல் போட்டிருக்கோம், தீவனம் தவிர்த்து
0: போட்டு.
1: ஆமா, பில்லு நம்மளதே எடுத்து வைப்போம், நம்மளதுனால கத்த பில்லு வாங்கிக்கும்.
0: இந்த வண்டியில கொண்டு வந்து?
1: ஆமா, கொண்டு வந்து வீட்டாண்டி கொடுப்பாங்க.
0: நம்ம ஏரியாவில் எவ்வளவுக்கு கிடைக்குது
1: சார் பில்லா? பில்லு சீசனை பொறுத்து ஒரு டைமில் 200 கொடுப்பாங்க, 220ன்னுவாங்க, 250-270 வரைக்கும் விற்பாங்க அதிகபட்சம். அதுலேருந்து 200 கீழே போகாது, 300 போகாது, அந்த கேப்பில் அப்படியே போகும். ஆமாம்,
0: அது வாங்கி அடிக்குவீங்க?
1: ஆமாம், அடிக்க வச்சுட்டு பில்லு பச்சை காலையில் போட்டோம்னா நைட் சாயந்தரத்தை காஞ்ச பில்லு போடுவோம்.
0: கலப்பு தீவனம்னா?
1: கலப்பு தீவனா பூசா போடுவோம்,
0: கடையில் போய் வாங்கிக்கோங்க.
1: கடையில் வாங்கிட்டு வரும் மூட்டை 1200-2000, அதே ரகத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு.
0: இப்போ நம்ம அதுக்கு 1 வயல் வந்து மக்காச்சோளம் வச்சுக்கிட்டு நம்மளே அரைச்சி கூட போட்டுக்கலாம்.
1: மக்காச்சோளம் வச்சு அரைச்சி போடுறோம், நம்ம அவ்வளோ கட்டுப்படி ஆகிறது இல்லையே. மக்காச்சோளம் வச்சு எல்லாமே பண்ண முடியுதுல்ல, நம்மளே பண்ணியும் போடுறோம், பத்தாத்துக்கு மக்காச்சோளம் வாங்கி கூட அரைச்சியும் போடுறோம்.
0: அப்படியும் பண்ணிக்கலாம்,
1: அரைச்சியும் போடுறோம்.
0: இப்போ பாலில் எங்க கூட ஊத்துறீங்க?
1: பால் எங்கே லோக்கலே எடுத்துக்கிறாங்க,
0: லோக்கலே அங்கேயே வந்து
1: அங்கேயே எடுத்துக்கிறாங்க.
0: எவ்வளோக்கு கிடைக்குது லிட்டருக்கு?
1: 30 ரூபாய்க்கு மேலே 40 ரூபாய்க்கு உள்ள 1 லிட்டர் கிடைக்குது. அன்னன்னைக்கு வர மாதிரி டிகிரி பேட்டை
0: டிகிரி பொறுத்து வருது.
1: ஆமாம், 30 ரூபாய்க்கு குறையாது, 40 ரூபாய்க்கு மேலே போகாது. மீறி போனால் 1 ரூபாய் ஏறும், 41 ரூபா அவ்வளோதான், அதோட முடிச்சிருவாங்க.
0: அந்த எப்படி அவங்களே வந்து கறந்துக்கிறாங்களா இல்லை நீங்கள்
1: நம்ம தான் கறக்கணும்?
0: கறந்து வைக்கணும்,
1: பால் நம்ம தான் கறக்கணும்.
0: சரி சரிங்க, இந்த மாதிரியே பண்ணிக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: பாடு இதெல்லாம் இல்லை?
1: ஆடு இல்லை சார்.
0: இப்போ மாட்டு சாணம்லாம் எப்படி எருவை பதப்படுத்துறீங்க?
1: எருவ மொத்தமாக அப்படியே குழி வெட்டி குழியில் கொட்டிருந்தால் வாரி போட்டு அப்படியே இறச்சிட வேண்டியது, தோட்டத்துக்கு வாரி கொட்டி.
0: அப்படியே எப்படி 6 மாதம் விடுவீங்களா இல்லை 1 வருஷத்துக்கு வரும் மருதுனா?
1: ஒரு 6 மாதம் விட்டு வாரிடுவோம்.
0: வாரி போட்டுக்குவீங்க? இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கலந்து பண்ணுறதுனால ஏதோ ஓரளவுக்கு நமக்கு லாபம் வருமா?
1: விவசாயத்தில் இப்போதைக்கு லாபம் ரொம்ப கம்மி தான், குலத்தொழில் மாதிரி அதை பண்ணின்னு வரோம்.
0: விட முடியாது.
1: ஆமாம்,
0: பண்ணுறோம் அப்படின்னு
1: நம்ம நாமளாக வந்து இப்போ 40 வருஷமாக விவசாயம் பண்ணுறோம், அதனால் அதை விட முடியாத சுச்சுவேஷனில் அதை அப்படி போகுது. நம்மளுக்கு இதாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். விவசாயத்தோடய நம்ம லைஃப் முடிச்சிட வேண்டியது தான். அது மாதிரி
0: அதனால் எதாக இருந்தாலும் விவசாயம் பண்ணுறீங்க?
1: ஆமாம்,
0: இப்படி விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ சின்ன வெங்காயம் சாமந்தி பூ பற்றி இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் வரும். இப்போ அவங்க வந்து உங்களை ஃபோன் பண்ணி கேட்கலான்ருவாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
1: 9442877502.
0: இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுவீங்க. சரிங்க, மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: நேயர்கள் இதுவரை சின்ன வெங்காயம், சாமந்தி சாகுபடி, ரேகடள்ளி பி சின்னசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கே கார்த்திக் அவர்கள்.
1: என்னண்ணே கேட்டியா, ஏதாவது புரிஞ்சதா?
2: நல்லா கேட்டேன் பொண்ணாத்தா. பொண்ணாத்தானா சும்மாவா? நீ சொன்ன மாதிரியே வானொலி பெட்டியே கேட்டேன். அதுல சின்ன வெங்காயம், நாத்து வாங்கறது, எப்படி பயிர் பண்றது, அதுக்கு எப்படி நோய் நொடி வந்துருச்சுன்னா மருந்து அடிக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம விவசாயி புட்டு புட்டு வச்சுட்டாருல. நல்ல செய்தியா தான் சொன்னேன். சரி சரி, வந்ததே வந்தேன். ஒரு காப்பு தண்ணி வச்சு கொடு, குடிச்சிட்டு தெம்பா கிளம்புறேன்.
1: ஒரே 5 நிமிஷம் வச்சு குடுத்துறேன், குடிச்சிட்டு போவேன்.
2: சரி சரி, சீக்கிரம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண் வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண் வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு

இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்ட நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்னைக்கு புதன்கிழமை என்பதால் விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் உங்களோட தொடர்ந்து 3 வினாக்கள் நான் கேட்போம். அந்த 3 வினாக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்கப்படும். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான துறை அப்படின்னா விளையாட்டு துறை தான் சொல்லுவாங்க. ஏன்னா விளையாடும் போது நம்ம உடலும் சரி உள்ளமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் இருக்குது, நம்மளால் உணர முடியும். ரொம்ப நீண்ட நாட்கள் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நோய் நொடிற்று வாழ வேணும் அப்படின்னா நமக்கு விளையாட்டுத்துறை விளையாட்டு மீது ரொம்ப ஆர்வம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தக்கூடியது தான் நம்ம விளையாட்டு. ஒரு சில பேர் ரொம்ப அது ப்ரொஃபஷனலாக செய்வாங்க, ஒரு சில பேர் அது என்னென்ன வாட்ச் பண்ணுவாங்க, அது ரசிகராக இருப்பாங்க அந்த விளையாட்டுக்கு. அது இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மீது அதிகமான அவங்களுக்கு ஒரு பற்று இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது தொடர்பான வினாக்கள் தான் நம்ம உங்ககிட்ட கேட்க போகிறோம். இனிப்பிழைய நேர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 03-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்றனாக 03-42-24-40-31-94-65-20-25 என்ற எண்ணில் மற்றனர்களும் பங்கேற்று உங்களுக்கான வினாக்களை கேட்கப்படும், பதில் சொல்லலாம். இனிப்பிழையக்கூடிய முதல் அன்பினர் வாங்க, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சரி ராஜா, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா சின்னர் அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருல்ல, சின்னர்.
5: ஆமா, ஜானி சின்னர். அவர் வந்து இத்தாலிக்காரர்.
4: அவர் எந்த விளையாட்டை சார்ந்தவருங்க?
5: அவர்தான் டென்னிஸ்.
4: ஓகே, டென்னிஸ் என்பது சரியான பதில். ஓகே, சூப்பருங்க. உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கட்டுமா?
5: கேளுங்க.
4: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு லார்ட்ஸ் மைதானம் அது எந்த நாட்டில் உள்ளதுங்க? லார்ட்ஸ் மைதானம்
5: இங்கிலாந்து
4: அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி தான் ரொம்ப செமையாக அவங்க தான் நமக்கு கணிக்கிறோம். சூப்பருங்க, 3 வினாக்கு பயங்கர பேசுறீங்க, வாழ்த்துக்கள்ங்க ராஜசேகர். நன்றி. இனி பிள்ளை கூட அடுத்த நேரம் முதல் நேரம் 3 வினாக்கும் பயங்கரம் 6 அடிச்சுட்டு போயிட்டாரு. வாங்க, வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் தருமபுரி மரிவன் பாளையம் மோகன் பேசுறியா?
4: சரிங்க மோகன், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
5: 3 கேள்விகளுமே எளிமையாக கொடுத்துருங்க.
4: சரிங்க, உங்களுக்கான 3 வினாக்கள் கேட்குற மாதிரிங்க. சாய் ஹோப். சரிங்க, சாய் ஹோப் அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க?
5: சாய், வாய்ஸ் இன்னொரு டைம் சொல்லுங்க.
4: வாய்ஸ் சொல்லட்டுமா? சாய் ஹோப்.

0: சாய் போகுது.
1: ம்,
0: டெல்லி பக்கத்துலயே இருந்தாலும் ஒரு நாட்டு பேர் சொல்றீங்களா?
1: சொல்லுங்க.
0: நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவரா?
1: இல்லைங்க, வெஸ்ட் இண்டீஸ்.
0: நன்றியா.
1: வெஸ்ட் இண்டீஸ். வாங்க, சூப்பர். இனி பிள்ளை கூட அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: பண்பலை சித்தன் தாசனம் படி சார்.
1: சரி சித்தன், உங்களுக்கு ரொம்ப இனிமே என்ன கேட்கட்டுமா? சரிங்க, மகேந்திர சிங் தோனி இருக்கார்ல, அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவர்? ஆஹா, கிரிக்கெட். இந்த சமயம் பதில் சொல்றாரு. சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கு நடத்து என்ன
2: கேக்கட்டுமா?
1: சரிங்க, இப்போ ஃபிபா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, 2026 வேர்ல்டு கப். அது ஏதாவது ஒரு மூன்று நாடுகளோட பேர் சொல்லுங்க. இந்த மூன்று நாடுகள் வந்து ஃபிபா வேர்ல்டு கப் 2026 வந்து பங்கேற்ற மூன்று நாடுகளோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சு பேர்.
2: நியூசிலாந்து. ஆமாங்க.
1: அடுத்தது
2: அடுத்தது
1: மூன்று நாடுகள் பேர் சொல்லணும். ஆஸ்திரேலியா. சூப்பருங்க, வெரி குட்ங்க.
2: சொல்லுங்க
1: அடுத்து. அது நீங்க சொல்லணும்.
2: அது இன்னொன்னு மூணா?
1: ஆமா.
2: ஜிம்பாபே.
1: ஜிம்பாபே இல்லைங்களா? ஜிம்பாபே கிரிக்கெட் விளையாடுவாங்க. சரி, நன்றிங்க, நன்றிங்க. அவங்கள அருமையா சூப்பரா பதில் சொன்னீங்க. இனி இப்ப அடுத்த நேரம் வணக்கம்
3: சார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க.
1: சரிங்க, கோவிந்தசாமி வேணா கேட்கலாமா?
3: கேளுங்க சார்.
1: சாய் ஹோப் அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஏதாவது ஐடியா இருக்கா?
3: சரிங்க,
1: வாங்க. இனிப்பு இனி அடுத்த நேரம் வணக்கம். வணக்கங்க.
4: ஹலோ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன
4: படிக்கிறீங்க?
1: அற்புதமா தமிழ்ல வந்து பேசுறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விளையாட்டுனா என்ன
4: விளையாட்டு
1: பிடிக்கும்? வெரி குட். சரிங்க, உங்களுக்கு என்ன கேக்கணுமா? சரிங்க, பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தார்? சஞ்சு சாம்சன் என்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இருக்கார். நம்மளே தெரியும், சமீபத்தில் நடந்த உலகக்கோப்பை விட பயங்கரமாக பட்டியல் கலப்பினார். அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்?
4: தமிழ்நாடு.
1: தமிழ்நாடு இல்லை, கேரளா.
4: நன்றி ஐயா.
1: சரி, நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வணக்கம். இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கங்க. வணக்கம்.
5: வணக்கம்
1: சொல்லுங்க.
5: மாரி.
1: சரிங்க, மாரி உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க, இப்போ சமீபத்தில் நம்ம கேக்குதுங்களா? சரிங்க, இப்போ சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி இருக்குது இல்லைங்களா? கிரிக்கெட் அணி ஒரு நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு விளையாடிட்டு இருக்காங்க கிரிக்கெட் போட்டியை, அது எந்த நாடு? எதாவது ஐடியா இருக்கா? ஆ, சூப்பர். இங்கிலாந்து என்பது சரியான பதில். ஓகேங்க, உங்களுக்கு நான் அடுத்த வினா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த வினா, இப்போ சமீபத்தில் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் போட்டின்னு ஒரு போட்டி நடந்துச்சு, அதில் வந்து லிண்டா நோஸ்கோவா அப்படின்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து பங்கேற்றாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? லிண்டா நோஸ்கோவா. அமெரிக்கா இல்லைங்க, அவங்க செக் குடியரசு. பரவாயில்ல, நல்லா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல். இன்றைக்கி இளந்தண்டல் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து அடுத்த நேரே சந்திப்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை 102.5.
6: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: ஐஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பு பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தன்றல். இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்கலாம். உங்களுக்கான அந்த வினாக்கள், மூன்று வினாக்கள் கேட்கப்படும் விளையாட்டு தொடர்பான வினாக்கள். வாங்க, வணக்கம். இனிப்பிலையும் மாற்று நேர், வணக்கம்.
1: அனைவருக்கும் நீ இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், டோ சண்முகசுந்தரம்.
0: சரிங்க சண்முகசுந்தரம், உங்களுக்கான வினா கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான வினா, அந்த ஏபிடி சொல்லுவாங்களா, ஏடிபி, ஏடிபி அந்த ஒற்றையர் பிரிவு இருக்கக்கூடிய தரவரிசையிலே எந்த வீரர் முதலிடத்தில் இருக்கிறார்? ஏடிபி டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள வீரர் யார்?
1: நோகோவிச்.
0: இல்லைங்க, இத்தாலியினோட சின்னர், இப்போ தான் நமக்கு விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் பண்ணுறாருல, அவர் தான் இருக்காருங்க.
1: சரி,
0: இனிப்பிலையும் மாற்றினர், வணக்கம். இனிப்பிலையும் நேயர், வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ, பேர் சஞ்சித்.
0: உங்கள் பேர்
2: என்னங்க?
0: உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேருங்க?
2: சஞ்சித். சஞ்சித்.
0: சஞ்சித், எங்கே பேசுகிறீங்க?
2: திருப்பூர்.
0: திருப்பூர். என்ன படிக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்களா, படிக்கிறீங்களா?
2: படிக்கிறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: 12th.
0: சூப்பர், இப்போ தான் 12th.
2: ம்,
0: வெரி குட். சரிங்க, உங்களுக்கு என்ன என்ன போட்டி?

0: ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி வகையான விளையாட்டு பிடிக்கும்?
1: கிரிக்கெட்.
0: சரிங்க, கிரிக்கெட்டை பற்றி கேட்கலாமா?
1: ஆ
0: சரிங்க. ஐசிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா,
1: ஆமாங்க.
0: அதோட விரிவாக்கம் என்னங்க? நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி ஆங்கிலத்துல சொன்னாலும் சரி, ஐசிசி
1: இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்.
0: ஆஹா, சூப்பருங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப், அதுக்கு கவுன்சில், சர்வதேச கிரிக்கெட் நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர். ஓகே, உங்களுக்கு நான் அடுத்த டெஸ்ட் போட்டி இருக்குல்ல, அந்த டெஸ்ட் போட்டி எத்தனை நாட்கள் நடைபெறும்?
1: 5 நாள்.
0: ஆடா, என்ன பட்டியல பிரதர் தம்பி, பயங்கரமா சொல்லுங்க ஆன்சர்லாம். சரிங்க, ஓகே. உங்களுக்கு நான் அடுத்து என்ன
1: கேட்கட்டுமா?
0: 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி, நம்மளால் மறக்க முடியாத போட்டி அந்த போட்டி. அந்த போட்டி எங்கே நடைபெற்றதுன்னு ஐடியா இருக்கா?
1: வான்கேடே.
0: ஆஹா, வான்கேடே மும்பை. சூப்பர் தம்பி, செம்மையா பதில் சொல்றீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு? என்ன உங்களுக்கு என்ன நடிகை ரொம்ப பிடிக்கும்?
1: விஜய்.
0: சரி, ஓகே, நல்லா ஒன்று பாடல் கேட்கலாம். நன்றிங்க. நீங்கள் கேட்டுட்ருங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டன். நம்ம இந்த நிகழ்ச்சியில் இதில் ஒரு சிறிய விளம்பர இடையில் அதை தொடர்ந்து பாடல்கள் கேட்போம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல்லாம். நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை

0: காலகட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமே அணுகவும். TNC அப்ளை.
1: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போறது என்னன்னா,
4: கருவுறும் பெண்கள் வந்து சில முறை சில தடவை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி திருப்பி அபார்ஷன்ஸ் ஆகும். அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளார கருவுக்கு துடிப்பு வந்திருக்கணும். துடிப்பு வந்து அந்த துடிப்பு வந்து மெயின்டைன் ஆயிருக்கணும். அது வந்து 12 வாரங்களுக்குள்ளார அந்த துடிப்பு வந்து மறைந்து போகுது அப்படின்னாவே அது ஜெனட்டிக் குறைபாடுக்கான காரணமா தான் மிக அதிகமா சொல்லப்படுது. அதை நம்ம சரி பண்ண முடியுமா? மாத்திரை மருந்துகள் மூலமா நம்ம அந்த ஜெனட்டிக் குறைபாடுனால வர அபார்ஷன், அதாவது அது மிஸ்ட் அபார்ஷன், ஆன் எம்பிரியானிக் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா நம்மளால சரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட அணு உருவாகுது இல்லைங்களா, அந்த அணுவிலேயே குறைபாடு, அந்த அணுவிலேயே குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாத்திரை மருந்துகள்னால சரி பண்ண முடியாது. இது வந்து இப்ப காமனா இருக்கானா? ஆமா, நிறைய பேத்துக்கு இது அதிகமா வருது. பட் 1 or 2 times அப்படி இருந்துட்டு அடுத்தது நார்மலா கூட குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இல்ல திருப்பி திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அண்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குறைபாடு யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். இதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு 3 உள்ளார அபாஷன் ஆனா அது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால வந்ததோ கிடையாது, இல்ல மருத்துவர் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்னாலயோ அல்லது கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலயோ வந்த ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, இதுக்கு அப்புறம் தான் பிளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருக்கலைப்புக்கான மாத்திரை போட்டிருந்தால் ஒழிய வேற எந்த மாத்திரையினாலையும் நம்மளுக்கு அபார்ஷன் வராது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் நிகழ்ச்சியில் இணைக்கின்றோம். இன்னைக்கு இளம் தண்டல் விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சர்வதேச கிரிக்கெட்டில் 100 சதங்கள் அடித்த வீரர் யாருங்க? சொல்லுங்க.
1: என்ன
0: வேலை செய்றீங்க?

0: 50 ஓவர் கிரிக்கெட் போட்டு ரெண்டு கோப்பை நம்ம அடிச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு எந்த வருஷம் அடிச்சனா ஏதோ ரெண்டுல ஏதோ ஒரு வருஷத்தினால போதும்.
1: 1983
0: ஆஹா சூப்பருங்க. 1983
1: கபில் தேவ் தலைமையில்.
0: ஆஹா அற்புதங்க, சமயம் சொல்றீங்க. ஓகே வாங்க. கிரிக்கெட் பாப்பீங்களோ?
1: ஆமாங்க ஐயா.
0: அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆமா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சரி சரிங்க ஓகேங்க. உங்களுக்கு நான் அடுத்த வேணா கேட்கட்டுமா?
1: சொல்லுங்க.
0: சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த வினா, கிரிக்கெட் போட்டியில ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் வந்து விளையாடுவாங்க?
1: 11 பேர்.
0: ரொம்ப கொஞ்சம் எளிமையா கேக்குறோமோ, கேட்டுதான் பாப்போம். சரிங்க. அப்படிங்களா? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் பாருங்க. ரொம்ப
1: எளிமையா
0: கிரிக்கெட் கிரிக்கெட் சரிங்க. கிரிக்கெட் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்ல எத்தனை பந்துகள் வீசப்படும்?
1: நீங்க
0: வேலை செய்ய போயிருவீங்களா? எலக்ட்ரீஷியன்
1: வேலை
0: கேக்குறமோ இல்லையோ, கேட்டாலும் கேட்கப்படாது, ஓடிட்டே இருக்கணும். ஓடி, ஆமா ஓடிட்டே இருக்கணும். சரிங்க சரி சரிங்க சரி. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க?
1: ரஜினி படத்துல ஒரு மெலோடி சாங் சொல்லுங்க.
0: ரஜினி படத்துல இருந்து மெலோடி சாங் விடுங்களே. படிக்காத படத்துலங்களா? ரஜினி தான் ரொம்ப பிடிக்குமோ? கொடி பையன் ஒண்ணு சொல்லுங்க.
1: என்ன
0: வயசு இருக்கும் அப்ப உங்களுக்கு பார்க்கும் போதும்? 10 வயசுல பாத்துருக்காரு. சரி சூப்பருங்க. ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராம்மா பாடியிருக்காங்க. கொடிப்பறக்குதன் திரைப்படத்திற்காக கேட்போம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: ശേഷം കൂടി വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ് സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പെട്ടു കൊണ്ടിരിക്കുന്നത്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: எட்டு மணி 42 மணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இணைந்திருக்கின்றோம். இளம் தென்றல் இணைக்கு விளையாட்டு வினா வினா விளையாட்டு தொடர்பான வினாக்களை கேட்டுட்டுருக்கோம். இனிப்பில் இணைக்கூடிய ஆர்த்தநேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: கசியம்படி கிராமத்துலேருந்து பாஸ்
3: பேசுறேன்.
4: என்ன ஊருங்க?
3: கசியம்பட்டி. அது எங்க இருக்கு? நான் கேள்விப்பட்டிருக்கேனே. என்ன போட்டி ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட் போட்டி தான் பிடிக்கும் எனக்கு. சரி, உங்களுக்கு நான் வினா கேக்கலாமா? உங்களுக்கு ரொம்ப எளிமையான வினா கேக்குறேன் பாருங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கேன், இந்த கிரிக்கெட் போட்டில் வந்து நமக்கு எல்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. எல்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னங்க? எல்பிடபிள்யூ
4: விளையாட்டு வீரரோட கால்ல பாடு போடுது.
3: அது அந்த பொருள் தெரியும் உங்களுக்கு? ஏதாவது விரிவாக்கம் தெரியுமா? எல் ஓ இல்லைங்க, எக்ஸாக்ட்லி சார் சொன்னால் லெக் பிஃபோர் விக்கெட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். எல்பிடபிள்யூனா லெக் பிஃபோர் விக்கெட். சரிங்க, நன்றிங்க. இணைப்பில் நீ மாற்றினர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: சேரங்கசாமி, திருப்பூர் மாநகர், மனதை.
3: சரிங்க, அதிக உலக கோப்பையை வென்ற நாடு எதுங்க? கிரிக்கெட் போட்டியில அதிக உலக கோப்பையை வென்ற நாடு
5: ஜெர்மனிங்க ஐயா?
3: இல்லைங்க, ஏங்க ஜெர்மனில கிரிக்கெட் இல்லைங்க, ஜெர்மனில உலக கோப்பை
5: கிரிக்கெட்.
3: நீங்க
5: அலைபேசிய 10 முறை அழைத்து விட்டேன். எனக்கு மன வருத்தமா இருக்கின்றது, மன வேதனையாக இருக்கின்றது. ஆனாலும் உங்கள் பயணம் சிறந்த வாழ்த்துக்கள்.
3: லைன் கிடைக்கல, உங்களுக்கு லைன் கிடைக்கல. சரிங்க, ஓகே. 10 முறை அழைச்சிருக்காரு, லைன் கிடைக்கல சொல்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. தொடர்ந்து முடிச்சு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இனிப்பு கிடைக்கும். இனிப்பு

0: நாட்டினே வணக்கம்.
1: ஐயா வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க பாபு, இந்திய கிரிக்கெட் அணி டி ட்வெண்ட்டி உலக கோப்பையை இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது, அது எந்தெந்த வருஷங்கள் தெரியுமா?
1: அதாவது 2020 சார்.
0: ஆ யா கரெக்ட்.
1: இப்போ சமீபத்தில் வின் பண்ணாங்க,
0: அது வருஷம் சொல்லுங்க.
1: 2025 ஒன்று. இன்னொன்று வந்து தோனி தலைமையில் ஒன்று வின் பண்ணாங்க சார்.
0: சரிங்க, அது என்னன்னா 2007
2: ராமராஜ்
0: அனில் கும்ளே அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர் இருந்தாரு, அவர் என்ன விளையாட்டு விளையாடக்கூடியவருங்க?
2: கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்.
0: அது என்ன விளையாட்டு விளையாடுறவரு?
2: வீரேந்தர்
0: சேவக் அவர் எந்த நகரத்தை சேர்ந்தவர் இல்ல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்?
2: அவரு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன்.
0: கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இல்லனா டெல்லியா இருக்குங்க.
0: சரிங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலம் சொல்லி கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லேயே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அவர் டெல்லியை சேர்ந்தவருங்க. சரியா?
2: சரிங்க.
0: ஓகே, உங்களுக்கான அடுத்த ரெண்டு வினா கேட்டாச்சு, மூன்றாவது வினா கேட்கட்டுமா?
2: கேளுங்க சார்.
0: மூன்றாவது பதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு நம்ம பரிசு பண்ண வாங்கிடலாம். ம்,
2: சரிங்க சார்.
0: சரிங்க, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இருக்குது இல்லைங்களா, அது எத்தனை ஓவர் வச்சிருப்பாங்க ஒரு மேட்சுக்கு, ஒரு இன்னிங்ஸுக்கு?
2: ஒரு இன்னிங்ஸுக்கு 20 ஓவர்கள் சார், அதனாலதான் அதுக்கு பேரு டி20.

0: அது எத்தனை ஓவரில் வச்சிருப்பாங்க ஒரு மேட்ச்சுக்கு, ஒரு இன்னிங்ஸுக்கு?
1: ஒரு இன்னிங்ஸுக்கு 20 ஓவர்கள் சார், அதனாலதான் அதுக்கு பேரு டி ட்வெண்ட்டி.
0: இப்படிதான் கேள்வி கேட்கக்கூடாது, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
1: இது சார் ஒரு நிமிஷம், நீங்க கேக்குறது 8 கால் பூச்சிக்கு.
0: சரிங்க, அது கூட கரெக்டா சொல்றீங்க, அது சமய சுவர் பதில் சொல்றீங்க. வார்த்தைகள் நன்றிங்க. என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க, என்ன வேலை செய்றீங்க முதல்ல நீங்க?
1: நான் எலக்ட்ரீஷியனா இருக்கேன்
0: சார். சரி, நல்லதுங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு எலக்ட்ரீஷியன் தான் சரியான பதில் சொன்னாரு, இன்னைக்கு எலக்ட்ரீஷியன் ரெண்டாவது பதில் சொல்லிருக்காரு. வாழ்த்துக்கள். என்ன பால் கேட்கலாம்
1: சார்? பசும்பொன் திரைப்படத்துல இருந்து தாமரப்பூவுக்கும், அந்த பாட்டு வேணும்.
0: தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டுங்களா? பாடுங்க, நீங்க பாடுங்க.
1: ஓரளவுக்கு பரவாயில்லைங்க
0: சார், ஒரு ரெண்டு லைன்ல பாடுங்க பாக்கலாம். எப்படி பாருங்க பாப்போம்.
1: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. அவ்வளவுதான் சார்.
0: சூப்பருங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்களுக்காக பால் வந்துருக்கு, கேளுங்க.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இனிமையான இரவு வேளையில பயணம் மேற்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி இளந்தண்டை நிகழ்ச்சியில் என்ன பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் தான் கேட்டுட்ருக்கோம். சூப்பராக நேர்கள் வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க. இனிப்பிளினியம் அடுத்த நேர் வாங்க, வணக்கம். இனிப்பிளினியம் நேர் வாங்க, வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கிருந்து பேசுறீங்க? இனிப்பில் இனிமே நேயர் வாங்க, வணக்கம். சொல்லுங்க,
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: எடப்பாடி இருந்து போய்.
5: எடப்பாடி? என்ன என்ன படிக்கிறீங்க? எட்டாம் படிக்கிறீங்க. என்ன என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான
6: விளையாட்டுனா? ஃபுட்பாலுங்க.
5: ஃபுட்பால் கேட்பீங்களா? சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஃபுட்பாலை பற்றி தம்பி கேட்டுருக்காரு. சரிங்க, இப்போ ஃபீபா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா?
6: ஆமாங்க ஐயா.
5: அது எங்கே நடந்துட்டுருக்கு, அந்த எந்த நாடுகள் நடந்துட்டுருக்கு? மூணு நாடுகள் பேர் தெரியுமா?
6: ஸ்பெயின்,
5: ஸ்பெயின்,
6: அவ்வளோதாங்க ஐயா.
5: சரி இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இனிப்பில் இனி அடுத்த நேரம் வணக்கம்.
7: வணக்கம்,
5: சொல்லுங்க, என்ன பேசுங்க?
7: எப்போதுமே என்னை தாளாட்டி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம். டி கோலையில மூர்த்தி.
5: மூர்த்தி, உங்களுக்கு என்ன என்ன என்ன உங்களுக்கு எந்த விளையாட்டுல கேட்கலாம் வேணா?
7: அதிகமாக பார்க்கணும் இன்ட்ரெஸ்டாக கிரிக்கெட் தான்.
5: கிரிக்கெட் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பார்ப்போங்க. டிவி முடியாது, உட்காந்து எந்திரிக்கவே மாட்டேங்க சாப்பிட்றதுக்கு வருதுன்னு. சரி, அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க விரலாம் நாம் கடிச்சிட்டு இருப்போம். என்னடா அப்படி ரத்தமாக வலிக்க, ரத்தம் வரணும் வலிக்காது, என்னடா பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்க விரலாம் உட்காது. சரிங்களா? ஆமாம், ஐயோ இந்த அடிக்கிற அவுட், ஒரு ஒரு பந்தும் அவுட்டா இல்லடா எவ்வளோ அப்படிமே தான் இருக்கும். அப்படிலாம் பார்க்குற பார்த்தக்கூடிய ரசிகர்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் நாங்களாம். அது ஒரே ஒரு கலர் டிவி கொடுத்துருப்பாங்க பஞ்சாயத்து டிவி, அதுக்கு பேர் அங்கே உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்போம் சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே ஏதாவது
7: சரிங்க,
5: ஓகேங்க. என்ன கேக்கலாமா?
7: கேளுங்க சார்.

0: சரிங்க. உங்களுக்கு வேணா என்ன கேட்க அப்படின்னா, என்ன ரொம்ப எளிமையாக கேட்குறேன் பாருங்க, விருந்தர் சேவக் சம்மந்தப்பட்ட வேணா. சரி, விருந்தர் சேவக் இருக்கா இல்லைங்களா, அவர் இது வலது கை பேட்ஸ்மேனா இல்லை இடது கை பேட்ஸ்மேனுங்களா?
1: இடது கை பேட்ஸ்மேன் நினைக்கிறேன்.
0: இல்லைங்க, வலது கை பேட்ஸ்மேன்.
1: நன்றி சார்.
0: சரிங்க, வாங்க. நன்றி. மிகப்பெரிய ஒரு விருந்தர் சேவகலாம் நம்மளாம் அப்படி கண் பயங்கர கனவு நாயகம் நமக்கெல்லாம் அப்படி இறங்கினா சிக்ஸ் ஆ ஃபோர் அடிப்பார் அப்படி அடிக்கிற மன்னர். வாங்க, வணக்கங்க
2: சார். வணக்கம் சார், பாகல்பட்டி பெருமாள்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கு என்னன்னா கிரிக்கெட் பத்தி கேட்குமா, இதை பத்தி கேட்டுங்க. சரிங்க, இந்தியாவின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் ஹெட் கோச் அப்படின்னு சொல்லலையா, யாருங்க ஹெட் கோச், தலைமை பயிற்சியாளர் கோச்? ஆமா ஆமா, கிரிக்கெட். கௌதம் கம்பீர். அவெல்லாம் மறக்க முடியாது. 2011 ஆண்டு நடைபெற்ற அந்த பொருளை அவன் கீழே விழுந்து மண்ணெல்லாம் அடிப்பட்டுலாம் அடி வந்து அடிச்சாரு அவன். சரிங்க, அடுத்து என்ன கேட்டுமா, இரட்டை சதம் அடித்த முதல் இந்தியர் யாருங்க கிரிக்கெட் போட்டியில? 200 ரன் முத முதல்ல கிரிக்கெட்ல அடிச்சிரு, அவ்வளவுதான். இரட்டை சதம் அடித்த முதல் இந்தியர் ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர் இருந்தார், அவர் என்ன விளையாட்டு விளையாடக்கூடியவருங்க? கிரிக்கெட். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த வேணா கேட்டுமா, த காட் ஆஃப் கிரிக்கெட், கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு நம்ம செல்லமாக ஒருத்தரை நம்ம கூப்பிடுவோம், அவர் யாருங்க, அவர் பேர்? காட் ஆஃப் கிரிக்கெட், கிரிக்கெட்டின், அது இந்தியா தாங்க, காட் ஆஃப் கிரிக்கெட், கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம், சச்சின் டெண்டுல்கர் என்பது சரியான பதிலுங்க. உங்களுக்கு கடைசி வினா கேட்கறங்க, பதில் சொல்லிடுங்க ஓகேவா? சரிங்க, 2007 T20 உலக கோப்பை வென்றது, அப்போதான் நம்ம முத முதல்ல நமக்கு T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து நடந்தது, அது அந்த கோப்பையை வென்றோம், அது யாரோட தலைமை, அப்போ கேப்டனாக இருந்தவர் யாருங்க 2007? எம்எஸ் தோனி என்பது சரியான பதிலுங்க. சூப்பருங்க, 3 நாளுக்கு பயங்கரம் பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்களுங்க. பாடல் வந்து 8:58:26 ஆகிவிட்டதுங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பாடல் வந்து தர முடியாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நன்றி, நன்றிங்க. சூப்பருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கேட்குறோமோ, இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் தேவையா நமக்கு அப்படின்னு மாதிரி தான் கேட்குறோம். இருந்தாலும் கடினமாக கேட்டால் கூட நம்ம நேர்கள் அவ்வளோ சூப்பராக வந்து பதில் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டாக இருக்கும், அதனால் அந்த நினைவுகள் அந்த வரலாற்று நிகழ்வுகள் அப்படியே அவங்க ஆள் மனதில் பதிந்துருக்கும், அதை நம்ம சும்மா லைட்டே கேட்கும்போது அவங்க அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க, பதில் சொல்லி அதில் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. நேர்களோட நினைவிற்கு இன்னைக்கு புதன்கிழமை என்பதால் 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியாக இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் மறந்துடாதீங்க, திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் உங்களுக்காக தாங்க இன்னைக்கு 10 மணி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி வளம் வர இருக்குதுங்க. 10 மணி நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை, தொடர்ந்து பாடல்கள் எந்த விதமான இடைமலை இல்லாமல் தொடர்ந்து பாடல்களை 30 நிமிஷத்துக்கு நம்ம கேட்டு ரசிக்கலாம். இன்று 9:30 இடைவிடாத இசைமலை, அப்படியே அழகாக உங்களுடைய ரேடியோ அல்லது செல்போனில் எஃப்எம் கேட்கக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா அழகாக அப்படி அந்த பாடலை போட்டு பக்கத்தில் அப்படியே படுத்துன்னு அவ்வளோ சூப்பரான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் இன்றைக்கி 9:30 இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியில். நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தண்டர், இன்றைக்கி விளையாட்டு வினாடி வினாக வளம் வந்தது. தருமபுரி பண்பலை 102.5 நீ தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாக, இணைந்திருப்ப 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.
3: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves Semicon 2.0 with outlay of over 1,27,000 crore rupees to strengthen

0: to improve road connectivity. India-UK Comprehensive Economic and Trade Agreement and Associated Social Security Pact become fully operational. Indian goods worth $140 million exported to UK on first day. Three Indian women boxers win gold while 10 others claim silver at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. And in FIFA World Cup, defending champions Argentina to face England tonight for a place in the final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிறாங்க, பாய்லரில் ஒர்க் பண்ணுறாங்க. சில நேரத்தில் கை தவறாமல் நம்ம சுடுதண்ணியோ ஏதோ பட்டு இல்லை கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குது?
5: அது நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு 40% 50% பேர்ன்ஸ் வந்தாலே வந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே 60-70% 80% வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வருது, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிகாரன்னு சொல்லி இந்த செப்சிஸில் கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட்டை முதலே ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம் மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுவுமே வந்தாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பேர்ன் சர்ஃபேஸ் ஏரியா TBSA ஒவ்வொரு பேஷண்ட்க்கு எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பிறகு எத்தனை பர்சன்டேஜ் பேர்ன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்புறம் என்ன என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், காற்றே உள்ளே போக முடியாது. கொஞ்சம் பேர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடல்க்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூவில் வச்சு அதே முறையில் முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊனில் உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டிப்ரெயின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பண்ணி இப்போல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரரியாக போட்டு வச்சுட்டோன்னா ஊன் ஹீல் ஆகிறப்போ வந்து இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது வந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பேங் அப்படின்னா இறந்தவங்க வந்து நீங்கள் கிட்னி கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கீங்க, இறந்தவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க, இப்போ வந்து ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அன்றைக்கு நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம், தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிய தோலை தானமாக பெற்றிருந்து நாங்கள் அதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க, கண் எப்படியோ அந்த மாதிரி தான். மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட்டு, லிவர் போன்ற உறுப்பெல்லாம் வந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவை அடைந்து அதை வந்து எடுக்கணும். ஆனால் தோல் அப்படி கிடையாது, இறந்தவங்கள்ட்ட கூட நான் வந்து தோல் எடுக்கலாம். வீட்டில் தோல்லாம் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டில் யாராவது இறப்படைந்தாலும் கூட நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டீம் அங்கே போய் வீட்டிலே போய் அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஸ்கின்னை எடுத்து எப்படியும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போகிறீங்க மேலே, அதனால் ஒன்றும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆப்ரேஷன் தியேட்டரில் அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்டிலே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், பாதுகாப்பாக வச்சுருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஸ்கின் பேங்கிங் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்.
4: இப்போ ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்போ நீங்கள் சொன்னீங்க 20% அடல்ட்டுக்கு இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போது சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 60-70% வரவங்களை கூட இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
5: நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை வந்து முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 days வந்து அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே சுயமாகவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து வந்து என்ன ஆகுன்னா, அந்த தோல்கள் எல்லாம் கன்ட்ராக்சர்,

0: அப்படி சொல்லக்கூடிய சுருக்கம் வந்துடும். இப்போ கழுத்தில் தீப்பட்டுச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கிக்கூடும், கழுத்தை நிமிந்து பார்க்க முடியாது. விரல்களில் கையில் வந்துச்சுன்னா விரல்களை பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்கம் இருந்துக்கணும். அந்த எல்போ அல்ல ஷோல்டர் எந்தெந்த ஜாயின்ல பட்டாலும் அங்கெல்லாம் வந்து சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம் பட்ட நாள்லேருந்தே ஃபிசியோதெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங், சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஓரளவுக்கு நல்ல முறையில் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
0: இருக்குது.
1: இது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் இது போன்ற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, நீங்கள் கேஎம்சியில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க பட் எங்களுடைய பகுதியிலலாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து நம்ம NHM நேஷனல் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பித்து மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு MNA என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் நாங்கள் 5 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் எங்கள் கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸை பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க.
1: இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு, இது ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும் சார்?
0: ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பொதுவாக எந்த ஒரு சர்ஜரியிலையுமே வந்து ஒரு 1 வீக்கை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், ஒரு 7 டேஸில் அவங்க ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டாங்களே செயல்படுத்துறதுக்குரியது, அதை நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசியோதெரப்பி, ப்ராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்துடலாம்.
1: இப்போ நீங்கள் கீழ்ப்பாக்கு மருத்துவமனை பற்றி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீராக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ளலாமா?
0: அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு.
1: இப்போது இதற்கான சிகிச்சைக்கான செலவு, அதாவது கட்டணம் எவ்வளவு ஆகுது? இப்போ அதில் 2 விதமாக நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகு கலை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள், அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா?
0: அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. ஸோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமாக முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணிட்டார்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை முறைகள் இருக்கு.
0: வந்து மீட்டிங்கில் எப்படி சொல்கிறது என்ன எனக்கு தெரியல, அதான் நீங்களே கேட்டீங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆப்ரேஷன் ஹேர், இப்போ முடி ஒருத்தருக்கு முடி இல்லை, தலையில் சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு, பால்டுன்னு சொல்லி வர்றாரு. இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ நம்முடைய வேலை நேரத்தில் ஒருத்தருக்கு முடி இல்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடியை நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்தில் கையில் வந்து இதாக வந்து வேலை செய்ய முடியாமல், சாப்பிட முடியாமல், குடும்பங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியாமல், பிள்ளைகளை எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணணுமா?
1: முதல்ல அவரை தான் பார்க்கணும், சாப்பிட
0: அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்ணுறதில்லை. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்ணுறோம். அழகு கலைகள் மாணவர்கள் கற்றுக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்தது உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில் பண்ணுறதில்ல.
1: ஆனால் வெளி மருத்துவமனைகள்
0: எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே. ஸோ வெளியில் வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணுறாங்க.
1: நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது பேசும்போது சொன்னீங்க, இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்லேருந்து அவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு

0: லைபோசெக்ஷனில் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா டாக்டர், பொதுவாக ஒரு ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வயதாக சுருங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. அது எப்படி பண்ணுறாங்க?
1: அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெத்தோஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்னில் வந்து ரெண்டு லேயர் உண்டு. கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேலே உள்ள லேயர் வந்து எபிடெர்மிஸ். அந்த எபிடெர்மிஸ் தான் அப்பப்போ ஷெட் ஆகும். பாம்பெல்லாம் தோல் உரிது இல்லையா, அது மாதிரி நமக்கு ஷெட் ஆகும். நம்ம குளிக்கும்போது மேலே துவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸில் லேயர் வந்து யங் ஏஜில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதில் கொஞ்சம் சுருக்கம் வரும்போது, ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமாக தெரியுது. அது குறிப்பாக முகத்தில் அங்கே தெரிகிறப்போ வந்து ஒரு ஏஜான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு தான் இப்போ நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, டைட்டனிங், இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பெத்தோ ஃபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பு உண்டாக்குகிறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ், டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும். இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்க இருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க ஃபாலோ அப்பில் எவ்வளோ நாள் இருக்க தேவைப்படும்?
1: ஃபாலோ அப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கண்ட்ராக்சஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ நல்லா தொடர்ந்தே நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கத்தான் செய்யணும். இப்போ நெக்கில் பர்ன்ஸ் வந்து, நெக்கில் ஒருத்தர் கண்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட் பண்ணி தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ நல்லா வந்துடும், அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஏஜ் ஆகிறப்போ திருப்பி ரீகான்ட்ராக்சர் வரும். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர். கொஞ்ச நாள் கழிச்சும் கூட ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் எ மந்த்து, நான் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது அப்படி தான். எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாளானுன்னு 2 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், 3rd year 3 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க.
0: இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
1: அதாவதுங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்ட்டாக எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு பண்ணும்போது தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ், நான் பண்ணிக்கணும், இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாமே ஃபேஸ்புக், அப்புறம் சாட் ஜிபிடி, நெட்டில் எல்லோரும் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்கிறத விட அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பாடுலாம் அதில் ரொம்ப இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு, அவங்களே எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான், அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் அர்ஜென்ட்டில் அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸில், அம்மா அப்பா கூட வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு, எதில் நன்மை அதிகமாக இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது.
0: அந்த மாதிரி பண்ண முடியும்,
1: தாராளம் பண்ண முடியும், எல்லாமே
0: டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் பண்ண முடியும்.
1: சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தானே வருது, அது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே. சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமாக பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆகிட்டு வருது. முன்னாடியெல்லாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளாப் அப்படின்னு தொடையில் அல்லது உடம்பின் வேறு பகுதியிலேருந்து சதையை எடுத்துகிட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து தடை கிடையாது, அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்.
0: இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்குது டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ஒரு அவேர்னஸ் கூட
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்தில் வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் MBBS படிக்கிற போதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இதை அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடித்து ஒரு குட்டி தழும்பு வந்தாலும் கூட, டாக்டர் எனக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமணி, அதற்கு முன்பாக விளம்பரம்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: மேச்சேரி ரவி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா,

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க பெறும். ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் கூட இன்று நம் மனதில் ஆழ்மனதில் நினைவுகளோடு பயணிக்கக்கூடியது அந்த பழையமையான பாடல்கள். அந்த நிகழ்ச்சியில் நீ இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இளம் வயதில் அல்லது சிறு வயதில் கேட்ட பழைய பாடல்களை, குறிப்பாக 1960-70களில் வந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாகப்பம் ஓம் சக்தி கோயில் பூசாரி ஐயா.
1: சரி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்?
2: ரகு ஐயா.
1: சரிங்க ரகு, என்ன பாடல் கேட்கலாம்?
2: பெற்ற மகனை விற்ற அன்னையா, அதுல தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய கண்கள் உறங்குமா
1: கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்டல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: விஜயகுமார் ஜோலாப்பிள்ளை.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: வெண்ணிற ஆடை.
0: வெண்ணிற
1: அம்மா காத்து வந்து ஆடை தொட்டு பாடு.
0: என்னங்க வெண்ணிற ஆடை?
1: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
3: 10:12 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் சுகமான ராக நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பாடல கேட்டு இருக்காங்க. இனிப்பு நீங்க அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க. வணக்கங்க.
4: திருப்பத்தூர் மாவட்டம் ஜாலார்பேட்டையில இருந்து பாட்டிதான்.
3: சரிங்க. என்ன பழக்கலாம்?
4: எல்லாரும் நல்லவரே படம்.
3: ம்,
4: கடைத்தானே பிரம்மதேவன் பாடலுங்க
3: கேட்கலாங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சி. இனிப்பிள்ளை நீங்கள் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நாங்கள் பிச்சனூர்லேருந்து புதுசாக பேசுகிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேகத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டை போடுங்க சிவாஜி.
0: சரி, கேட்கலாங்க.
1: நன்றி.

0: 10:20 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமாரராக நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராமன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் ஜெயராமன்?

சந்தோஷம் என்பது இனிமை உன் உள்ளம் எப்ப

கூந்தலுக்காக வாசம் நமக்காக மங்கையர் என்னும் தங்க கிளிகள் வாழ்வனும் நமக்காக

0: 10:25 நாம் எழுந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ராகல் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்கப்ப திண்ணாங்கன்றத்து ஏழுமலை சார்.
0: சொல்லுங்க, என்ன பாலை கேட்கலாம்? ஏழுமலை
1: பூ மாலை பூ மல்லிகை சார்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: ரொம்ப நன்றி சார்.

0: பத்து மணி 32 மணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமான் ராகல் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேரம் தங்களை பிடித்தமான பாடலை கேட்டுருக்காங்க. இனிப்பிள்ளி நீங்கள் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் அடியப்பூர் சிவன்.
0: சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து தொழுவே தொழில் ஆகாயத்தில் பாட்டு
0: சொல்லுங்க. கேட்கலாங்க.
1: ஆ சரி.

0: இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் பைமக்குளம் சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: சார், புதிய பறவை படத்துல இருந்து சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்த அந்த பாடல்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: ஓகே, நன்றி.

0: இனிப்பெல் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: என்னங்க
0: உங்க பேருங்க?
1: மார்க்கபந்து.
0: மார்க்கபந்து?
1: ஆமா.
0: மார்க்கபந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு ஆர்டிஸ்டோட பேர் உனக்கு தெரியுங்களா? மார்க்கபந்து.
1: தெரியாது சார்.
0: சரி சரி ஓகேங்க. சரி என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: பாசமும் நேசமும் பாசங்க. எல்லாம்
0: கேட்கலாம். சூப்பர் ஓட்டு கேட்கலாங்க.
1: சரி சரி சார்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனியவை. அருமையான பழைய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். திருப்பத்தூர் மாட்டினர்களோட தெருவில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி 10:46 நம்முடைய இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
1: அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகநாச்சியம்மன் கோயில்.
0: சரிங்க.
1: நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த படம் பழனி, அந்த படத்திலிருந்து இதயம் இருக்கின்றதே தம்பி அந்த பாடலை நமது நேயர்கள் எல்லாருக்காக கொடுங்க. நதியா,
0: சரிங்க.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இனிய நேயர் 10:50. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சேகர் சுந்தரமல்லி. சரி, என்ன பால் கேட்கலாம்? சரி, கேட்கலாங்க. நன்றிங்க. Thank you.

0: 10:55 நிமிடத்தில் மோடினி கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ரவீந்திரன் மேல்வட்டம் ஐயா.
0: ரவீந்திரன் மேல்வட்டம், சரி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாசம் படத்துல இருந்து ஜல் ஜல் ரம்மே.
0: என்னங்க?
1: பாசம் என்ற படத்தில் ஜல் ஜல் என்ற சலங்கை.
0: ஜல் ஜல் சலங்கை ஒழுங்கீங்களா? சரிங்க, அந்த படத்துல ஒரு நல்ல பாடல் கேட்கலாங்க.
1: சரிங்க
0: சரிங்க.

0: இரவு 11 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கணும். என்றோ கேட்டவை இன்றும் புதுமையாக நம்ம மனதை விட்டு நீங்காத அற்புதமான அந்த பழைய பாடல்கள், குறிப்பாக நமது இளம் பருவங்களில் அல்லது குழந்தை பருவங்களில் கேட்ட பாடல்கள், 1960-70 வந்த பாடல்கள். இப்போ கேட்கும்போது கூட நம்முடைய பழைய நினைவுகளை அப்படியே அசைப்பட வைக்கக்கூடிய அந்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு சுகுமான ராக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட சேர்ந்த நேயர்களோடு. இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நம்முடைய இணைக்கூடிய நிறைவு நேயர், வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணாப்பட்டு பம்பை குமார்.
0: பம்பை குமார், இப்போ ஆடி மாதம் பிறந்தா உங்களுக்கு நிறைய, நீங்கள் பம்பை குமார் பம்பை அடிப்பீங்களா?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம் சொல்லுங்க?
1: ஆடி மாசம் 1ஆம் தேதி காவடி.
0: ஆடா, சூப்பர் சூப்பருங்க, வெரி குட்ங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: டாக்டர் சிவா.
0: சரிங்க.
1: அந்த படத்துல காதல் தரித்திரம் கெடுத்தது.

நேர்கள் கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, அதனால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களை மறந்துடாதீங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் உங்களுக்கான பாடல்கள் நாளைக்கு இரவு 10 மணிக்கு சுகமான ராக நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளை நாம் பண்பலையின் விளம்பர நிகழ்ச்சி நிறைவேற்றி கேட்கலாம். நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழை மொழி. நாளை மழையாக நம்மோடு இனிகரவி ஷர்மினி ஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவு சந்தையின் காய்கனி விளை நிலவரம், நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டு ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுர SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தானே. 7:30 சந்தோஷாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சீர்கள், 8:45 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கஸ்கான் வழங்கும் இனிய சொல்லும் போது, 9:05 வானொலியில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரம், தொழில் முனைவர் பி சீனிவாசன் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸோடு JN மருத்துவமனை வழங்கும் ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 12:10 மருத்துவமனை சித்த மருத்துவத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் குறித்து தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள் நிர்மூகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் செல்ல பிராணிகளின்

ரோகி மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மாணவர் டி சுமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட் சேவையில் கற்பாடுகள், 4:00 விடைத்தேர்மனாக்கள், 5:00 மாலைத்தண்டல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்துறை மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழி நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி மஞ்சள் சாகுபடி குறித்து வடசந்தூர் பி முருகன் அவர்கள் நிறுவனம் கேட்கலாம், 8:00 இளம்தண்டில் சினிமா, 8:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமாற்றங்கள், கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடல். நேர்கள் இதுவரை நாளைய பண்பலில் வளமுறை நிகழ்ச்சி நிறைவேறி கேட்டீர்கள். உறங்குமர் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், குறிக்கோள் இல்லாத வாழ்வு, நங்குரம் இல்லாத கப்பலை போன்ற இந்த மகாத்மாவின் வரிகளோடு தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒலிபரப்புத்துறை நிறைவேற்று இதே அலைவரிசை நாடுகளை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.